0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
1: எது? மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார வர?
0: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel புர்ஜுமான் துபாயில August 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி
2: மணிபாலன்.
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: மச்சி, யார் ஹீரோயினு?
2: ஹீரோயினா? ஹீரோயின்லாம் வேணாம் மச்சி, ஹீரோயினாலே பிரச்சனை. ஹீரோயின்லாம் வேணா.
3: Check 1, 2, 3.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: Star of the month.
2: Star of the month.
3: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
4: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ்FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒழிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். நாம் கடினமாக உழைக்கிறோம், அதன் மூலமாக பணத்தை சம்பாதிக்கிறோம். அப்படி நாம் சம்பாதிக்கின்ற பணம் வேறொரு நாள் ஏதோ ஒரு விதத்திலே செலவாகிறது. செல்வம் நம்மிடத்திலே சேகரமாகிறது, பின்பு செலவாகிறது. ஒரு பழைய திரைப்படத்தில் கூட சொல்வார்கள், செல்வம் செல்வம் செல்வோம் என்று. அது நம்மிடத்திலே தங்குகின்ற தன்மை உடையதல்ல. அதை எவ்வளவு நாளைக்கு நாம் நம்மிடத்திலே தக்க வைத்துக் கொள்கிறோம், அந்த கால அவகாசம். அது நம்மிடத்திலே வந்து சேர்ந்து செலவாவதற்கு இடைப்பட்ட அந்த கால அவகாசத்தை எவ்வளவு நாளைக்கு நாம் நீட்டிக்கிறோம் என்பதை பொறுத்து நாம் செல்வந்தர்கள் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் அது நிலையானது அல்ல. ஒரு குறிப்பிட்ட வருமானம் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்திற்கு பிறகு நம்முடைய செலவினங்களிலே ஒன்றாக மாறிப்போம். ஆகவே நிஜமான சம்பாத்தியம், நிலையான சம்பாத்தியம் என்பது பணத்தை நாம் சம்பாதிப்பது அல்ல. அது வாழ்க்கைக்கு அவசியம்தான். ஆனால் அதை முதன்மைப்படுத்தி நிஜமான சம்பாத்தியங்களாக விளங்கக்கூடிய சக மனிதர்களிடமிருந்து அன்பை சம்பாதிப்பது, நம்பிக்கையை சம்பாதிப்பது, மதிப்பை சம்பாதிப்பது போன்ற நல்ல விஷயங்களை நம்மை நோக்கி நாம் சேகரித்துக் கொள்ள மறந்து விடுகிறோம். பணத்தை சம்பாதிப்பதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட இவற்றிற்கெல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பணம் இருக்கும் போது உங்கள் மீது அன்பு செலுத்துகின்ற, பணம் இல்லாத போது நீங்கள் யார் என்று கேட்கின்ற அளவிற்கான உறவுகளை நீங்கள் தேடி வைத்திருந்தால் நீங்கள் என்ன உழைத்து என்ன சம்பாதித்து என்ன பிரயோஜனம்? சற்று நேரம் உங்களிடத்திலே தங்கிச் செல்லுகின்ற அந்த செல்வத்தை சேகரிப்பதற்கு கொடுக்கின்ற மரியாதையை காட்டிலும் அதிகப்படியான முக்கியத்துவத்தை அன்பை சேகரிக்க, அனுபவத்தை சேகரிக்க, எப்போதும் நமக்கு உதவக்கூடிய ஆற்றலை சேகரிக்க, மற்றவர்கள் நம் மீது எப்போதும் காட்டுகின்ற அளவிற்கான மதிப்பை சேகரிக்க நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். அதுதான் வாழ்க்கையினுடைய உண்மையான சம்பாத்தியம். அது நம்மை விட்டு எப்போதும் போகாது, அது நமக்கு எப்போதும் உதவி செய்யும். ஆகவே செல்வத்தை சேகரிப்பதோடு இவற்றிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்து நாம் அணுகுகின்ற தினமாக அமையட்டும் பிறந்திருக்கிற இந்த நன்னாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: For details, call 056-415-4242.

0: 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. நமக்கு பசிக்கும் போதெல்லாம் உணவு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது என்றால், அந்த உணவினுடைய மதிப்பை, அது கிடைக்காதவரினுடைய தவிப்பை நாம் உணர்ந்திருக்க மாட்டோம். எப்போது நமக்கு பசிக்கும் போது அதை தீர்த்து கொள்வதற்கான உணவு நம்மிடத்தில் இல்லாமல் போகிறதோ, அப்போதுதான் அதுவரை நமக்கு கிடைத்து கொண்டிருந்த உணவின் மகத்துவம் நமக்கு தெரியும். தேவைக்கு அதிகமாக செல்வம் நம்மிடத்திலே இருக்கும் பொழுது அதன் மதிப்பறிந்து நாம் செலவு செய்ய மாட்டோம். மனம் போன போக்கிலே அதை செலவு செய்வோம். ஒரு நாள் நம்முடைய அவசரத்திற்கு, அவசியத்திற்கு செலவு செய்ய செல்வம் போதாமல் போகும்போது, அதுவரை நம்மிடத்திலே கொட்டி கிடந்த செல்வத்தினுடைய அருமை நமக்கு தெரிய துவங்கும். அதுபோலத்தான் மனிதர்கள், நம் அருகிலே இருக்கின்றவரை, அவர்களினுடைய அருமை, பெருமையை, மதிப்பை நாம் பெரும்பாலும் உணர்வதில்லை. ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் அருகிலே இல்லாமல் போகும்போது தான் அவர்களுடைய அவசியத்தை, அதனால் வரை அவர்கள் நமக்கு செய்து கொண்டிருந்த உறுதுணையை, அவர்கள் நம் மீது செலுத்திய அன்பினுடைய ஆழத்தை, அது நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவு அவசியம் என்கிற மதிப்பை நாம் உணர்கிறோம். உண்மையில் அது போன்ற சூழ்நிலைகள், அதாவது உணவின் மகத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்ற பசி, செல்வத்தின் மகத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்ற வறுமை, அன்பார்ந்த மனிதர்களினுடைய அவசியத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகள், உண்மையில் இவையெல்லாம் ஒரு விதத்திலே போற்றத்தகுந்தவைதான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு வரவில்லை என்றால், அரிதான விஷயங்களினுடைய அருமை பெருமையை நாம் உணராமலேயே போய்விடுவோம். ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்றால், அப்படி பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை, உணவில்லாத ஒரு சூழ்நிலை, அன்பு பாராட்ட நல்ல மனிதர்கள் நம் அருகே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்த பிறகுதான் அவற்றினுடைய அவசியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இல்லை. நம்மிடத்தில் இப்போது என்ன இருக்கிறதோ, அது இல்லாத சூழ்நிலையை ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்களேன், உடனே நமக்கு அதனுடைய அருமை புரிய துவங்கும். ஆகவே வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்திருக்கிறதோ, உண்மையில் அது பெரிய பொக்கிஷம், அதிலே மாற்றுக்கருத்தே இல்லை. அதை உணர்ந்து நாம் எப்போதும் போற்ற வேண்டும், அதை போஷிக்க வேண்டும். அப்போதுதான் இருப்பது நம்மிடத்தில் இந்நிலைக்கும் மென்மேலும் பல நன்மைகள் நம்மை வந்து சேரும். இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நாம் அணுகுகின்ற ஒவ்வொரு நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம். இது புத்தம் புது காலை.
1: Watch out, our babies! It's Rock and Roll.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. நம்பிக்கை மனிதர்கள் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக பல சிறப்புமிக்க மனிதர்களினுடைய வாழ்வியல் தருணங்களை, அவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வது நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்கி வாழ்க்கை மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தும். நாமும் கூட இப்படி வாழலாம், சிறப்பு பெறலாம் என்கின்ற ஒரு தன் நம்பிக்கையை நமக்கு அது கொடுக்கும். அப்படிப்பட்ட தலை சிறந்த மனிதர்களினுடைய சிறப்பான வாழ்க்கை தருணங்களை இந்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். தமிழகத்தில் மதிய உணவு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே துவங்கப்பட்டது. எதற்காக அந்த திட்டம் துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்டால், எல்லோருக்கும் கல்வி போய் சேர வேண்டும் என்கின்ற நோக்கத்தை அடிப்படையாக வைத்து மதிய உணவு திட்டம் துவங்கப்பட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் இந்த மதிய உணவு திட்டத்தை பற்றி அதிகம் தெரியாதவர்கள் கேள்வி கேட்கலாம், மதிய உணவு கொடுப்பதற்கும் அனைவருக்கும் கல்வி வழங்குவதற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு. இந்த கேள்விக்கு பதிலாக அமைந்த ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். திருநெல்வேலியில ஒரு முக்கியமான அரசு பணியை கவனிப்பதற்காக காமராஜர் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு ரயில்வே பாதையை கடக்க வேண்டிய சூழல், ரயில் வருகின்ற நேரம் என்பதனாலே அந்த பாதை அடைக்கப்பட்டிருக்கிறது. காமராஜர் அவர்களினுடைய கார் இங்கே நின்று கொண்டிருக்கிறது. அப்போது அருகில் இருக்கக்கூடிய வயல்வெளியிலே ஒரு சிறுவன் மாடு மேய்த்து கொண்டிருக்கிறார். அடுத்த தலைமுறை கல்வியால் மட்டுமே தலை நிமிர முடியும், நம்முடைய தமிழகம் வருங்காலத்திலே வளமாக இருக்க வேண்டும் என்றால் இப்போது இருக்கக்கூடிய சிறுவர்கள் அனைவருமே ஆழமாக நல்ல கல்வியை தனக்குள்ளே வாங்கிக் கொள்ள வேண்டும், அதனாலே அவர்கள் சிறந்த வளமான திறமிக்க இளைஞர்களாக உருவாக வேண்டும், அதனால் மட்டுமே நம்முடைய தமிழகம் சிறப்பு பெற முடியுங்கிறத ஆழமாக நம்பிக்கொண்டிருந்தார் காமராஜர் அவர்கள். ஆகவே எல்லோருக்கும் கல்வி போய் சேர வேண்டும் என்று நிறைய பள்ளிகளை திறந்தார். பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் மாணவர்கள் அங்கே பெரிதும் கல்வி கற்க வரவில்லை. எப்படி அவர்களை வரவேற்பது என்பதிலே அவர் ஆழமாக சிந்தனையை செலுத்தி கொண்டிருந்த நேரம், இந்த சிறுவன் கல்வி கற்க வேண்டிய நேரத்திலே மாடு மேய்த்து கொண்டிருப்பதை பார்த்தவுடனே காரை விட்டு இறங்கி போய் அவனிடத்திலே பேச்சு கொடுக்கிறார். அவனுக்கு தெரியாது இவர் முதலமைச்சர், இவர் பெயர் தான் காமராஜர் என்பதெல்லாம். ஏனப்பா நீ பள்ளிக்கு செல்லவில்லையா, கல்வி கற்கவில்லையா, படிக்க போனால் வயிற்று பசிக்கு கஞ்சியார் ஊற்றுவார்கள் என்று கேட்கிறான் அந்த சிறுவன். முதலமைச்சர் என்று தெரியாமல் அவரிடத்திலே அப்படி உடனடியாக முகத்தில் அறைந்தது போல அவன் பேசியதை பார்த்து கோபப்பட்ட ஒரு அதிகாரி வேகமாக அவனை தடுக்க போகிறார். அவரை காமராஜர் தடுக்கிறார். நாம் வாழும் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இவர் என்று தெரியாத அளவிற்கு அவன் இருக்கிறான் என்றால் அவனுக்குள்ளே அந்த அறியாமையை இன்னும் மிச்சம் வைத்திருக்கின்ற நம் மீதுதான் குறை இருக்கிறது, அவனையும் தண்டிக்கப் போகிறாய் என்று அந்த அரசு அதிகாரியை காமராஜர் தடுக்கிறார். தடுத்துவிட்டு அந்த மாணவனிடத்தில் கேட்கிறார், உன் பசிக்கு நான் கஞ்சி ஊற்றினால் நீ கல்வி கற்க வருவாயா என்று. அந்த எண்ணம் தான் அவருக்குள்ளே ஆழமாக பதிந்து தொடர்ந்து அவரை சிந்திக்க வைத்தது. உண்மையில் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பல ஏழை மாணவர்கள் தங்கள் வயிற்று பசியை போக்கிக் கொள்வதற்காக பலவிதமான வேலைகளிலே சின்னஞ்சிறு வயதிலேயே ஈடுபடுத்தப்படுகிறார்கள். உணவுதானே முதல் தேவை, அதற்காகவென்று அவர்கள் கல்வியை துறப்பதிலே அல்லது அதன் மீது நாட்டம் செலுத்தாமல் இருப்பதிலே ஆச்சரியம் ஒன்றும் இல்லை, அது இயல்புதானே. அவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்று நாம் ஆழமாக விரும்பினால் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த பசிக்கான தேவையை, தேடலை நாம் தீர்க்க வேண்டும் என்றவர் முடிவு செய்து தன்னுடைய அமைச்சரவை சகாக்களோடு ஆலோசித்து அரசு அதிகாரிகளோடு ஆலோசித்து கொண்டு வந்த திட்டம் தான் மதிய உணவு திட்டம். ஒருவேளை உணவாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்று நம்பி காமராஜருடைய அந்த சரியான திட்டமிடலினுடைய பலனாக பல தாய்மார்கள், பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு கல்வி கற்க அனுப்பினார்கள். உணவுக்காகத்தான் பலர் பள்ளிக்கு வந்தார்கள். அப்படி வந்த பிறகு கல்வியின் ருசி கண்டு அதை முழுவதுமாக தங்களுக்குள்ளே நிரப்பிக் கொண்டு வருங்காலத்தை வளமாக்கினார்கள் பல மாணவர்கள். காமராஜர் அவர்களினுடைய அந்த கனவு திட்டம் உருவான விதம் இதுதான். ஒன்றை நாம் சாத்தியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை தகர்த்தெறிய வேண்டும் என்கின்ற அற்புதமான ஒரு வாழ்வியல் நடைமுறையை காமராஜர் அவர்கள் நமக்கு உணர்த்திய மிகச்சிறப்பான அவருடைய வாழ்வியல் தருணத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்ட மகிழ்ச்சியுடன் நான் உங்கள் விஸ்வா விடைபெறுகிறேன். தடைகள் இல்லாத பாதை எந்த ஒரு பயணத்திலும் சாத்தியமில்லை, ஆனால் அந்த தடைகளையும் கூட நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதில் தான் நமக்கான வெற்றி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் பயணித்தால் வாழ்வின் அத்தனை பயணங்களும் நமக்கு வெற்றிகரமானதாகவே அமையும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய் அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. பொதுவாக இளம் வயதிலே நம்முடைய முகத்தோற்றம் எப்படி இருக்கிறதோ அதை நாம் மிகவும் ரசிப்போம். வயதான பிறகு கண்ணாடியில் என்னுடைய முகத்தை பார்த்து, இந்த முகம் இளம் வயதில் இன்னும் எவ்வளவு அழகாக இருந்தது, அந்த அழகெல்லாம் இளமையெல்லாம் காணாமல் போய்விட்டதே என்று வயதான பிறகு நமக்கு இருக்கக்கூடிய முகத்தை பார்த்து கண்டிப்பாக நம்மிலே பெரும்பாலானவர்கள் வருந்தத்தான் செய்வோம். வருந்தும் விதமாகவா வயதானவர்களினுடைய முகம் அமைந்திருக்கிறது? உண்மையில் வருத்தம் என்பது என்ன? நன்றாக இருந்த ஒன்று பாதிக்கப்பட்டு விட்டால்தானே அதை பார்த்து வருந்த வேண்டும். அப்படி என்றால் இளமையிலே நமக்கு இருந்த முகத்தினுடைய அழகு வயதான பிறகு பாதிக்கப்பட்டு விட்டதா? பிரெஞ்சு எழுத்தாளரான மாண்டேன் அவர்கள் சொல்கின்றார்கள், இளமையிலே இருந்த முகத்தினுடைய பூரண வடிவம்தான் முதுமையில் இருக்கின்ற முகத்தின் அமைப்பு. இன்னும் சொல்ல போனால், இளமையில் இருந்த முகம் வெற்று காகிதம், முதுமையிலே காணப்படுகின்ற முகத்தின் அமைப்பு காலம் தந்த அனுபவத்தாலே, வாழ்க்கை தந்த அனுபவத்தாலே எழுதி நிரப்பப்பட்ட காகிதம் அது. எது? வயதான காலத்திலே நமக்கு அமைந்திருக்கக்கூடிய அந்த முதிர்ந்த முகம். ஆனால் அதிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியம் என்று ஒரு சுவாரஸ்யத்தை வைத்து தன்னுடைய கூற்றை முடிக்கிறார் மாண்டேன் அவர்கள். உண்மைதானே, எழுதப்பட்ட ஒரு காகிதம் அந்த எழுத்தினுடைய அர்த்தத்தை பொறுத்து தானே மதிப்பு பெறுகிறது. எழுத்து பிழையோடு எதையோ கிறுக்கி வைத்திருந்தால் அந்த காகிதத்தை கசக்கித்தான் எறிவார்கள். ஆனால் அதிலே அழகான கவிதை எழுதப்பட்டிருந்தார், அர்த்தம் புதிந்த கட்டுரை எழுதப்பட்டிருந்தார், அதிலே உன்னதமான ஒரு ஓவியம் வரையப்பட்டிருந்தால் அந்த காகிதத்தினுடைய மதிப்பே தனி. அது மிகவும் பாதுகாக்கப்படும், போற்றப்படும், கொண்டாடப்படும், காலத்திற்கும் பாதுகாக்கப்படும். ஆகவே உங்களிடத்தில் ஏற்படுகின்ற முதிர்ச்சி என்பது இளமையின் வீழ்ச்சியாக கருதப்படக்கூடாது. காலப்போக்கிலே அந்த இளமை அடைந்த பூரணத்துவமாக கருதப்பட வேண்டும். இளமையிலிருந்து நீங்கள் முதுமையை வந்து அடைவதற்கு இடைப்பட்ட அந்த கால அவகாசத்தை நீங்கள் எத்தனை அர்த்தத்தோடு பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதனுடைய வெளிப்பாடாக உங்கள் முதுமை அமைய வேண்டும். அப்போதுதான் அது ரசிக்கப்படும், மதிக்கப்படும். ஆகவே நாம் வாழ்க்கையிலே எதிர்கொள்ளுகின்ற ஒவ்வொரு தருணத்தையுமே மதிப்பு மிக்கதாக போற்றி எல்லா விதங்களிலும் அதை நம்முடைய நற்செயல்களாலே நாம் அர்த்தப்படுத்த வேண்டும். அப்போதுதான் எந்த நிலையிலே நின்று நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்த்தாலும் நம்மை பற்றி நாமே பெருமைப்பட ஏதுவாக அது அமைந்திருக்கும். இயல்பாக வருவது முதுமை. அது வருவதற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை நாம் எந்த அளவிற்கு அர்த்தத்தோடு வாழ்ந்திருக்கிறோம் என்பதை பொறுத்தே நமக்கு கிடைப்பது முதிர்ச்சி. இதை உணர்ந்து வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் வரமாக கருதி வாழ்வோம். நம்முடைய நல்ல எண்ணங்களாலே, நல்ல செயல்களாலே நமக்கும் பிறர்க்கும் வளம் சேர்ப்போம், இன்றும் என்றும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம். இது புத்தம் புது காலை. 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஹலோ, குட் மார்னிங், குட் மார்னிங், a very good morning. காலை வணக்கம். 7:08 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. இட்ஸ் அ நைஸ் பிரைட் தேர்ஸ்டே மார்னிங். இல்ல, நேத்துக்கு இருந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. சில இடங்கள்ல மழையெல்லாம் வர பெஞ்சிச்சு அப்படின்ட்டு இந்த மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாரும் போட்டிருந்தாங்க. இல்லையே, எங்களுக்கு வந்து வருத்தமா இல்லையே, பொறாமையா இல்லையே, நீங்க எல்லாம் மழையை அனுபவிக்கிறீங்கன்ட்டுங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. பட் எங்க மழை பெஞ்சிச்சு? பிகாஸ் என்னோட ஃபீல்டில் எதுவும் மழை வந்த மாதிரி தெரியல. ஐ மீன் ஃபீல்டில் மீன்ஸ் மழை பிக்சர்ஸோ மழை வீடியோஸ் எதுவும் என் ஃபீல்டில் வந்த மாதிரி தெரியல. எங்கேயாவது நேற்றுக்கு மழை பெஞ்சிருந்ததுன்னா எங்கே பெஞ்சிச்சு அப்படிங்கிறத மட்டும் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஆக மொத்தம் ஒரு ஃபியூ டேஸாகவே ஒரு மாதிரி தான் இருக்குது. நம்ம கிருஷ்ணி சொல்கிற மாதிரி மொப்பும் மந்தாரமுமாகத்தான் இருக்கிறது வானிலை. அண்ட் நேற்றுக்கு வந்து டஸ்ட்டும் சேர்ந்து வந்ததுனால ஒரு மாதிரி இருந்தது. பட் இனி வரக்கூடிய நாட்கள்லையும் மழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரோலஜி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் நேற்றுக்கு யாரெல்லாம் மூன் பார்த்தீங்க? நான் இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் பொழுது தான் ஃபீல் பண்ணேன் நான், ஐயோ நேற்றுக்கு பௌர்ணமி இல்லை, மூன் வந்து பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ஒரு தடவையும் வந்து இந்த மூன் வாட்சிங் அப்படிங்கிறது எனக்கு பிடித்தமான ஒரு விஷயம். அதனால் யாராவது நேற்றுக்கு மூன் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, ஐம் ஷோர் நான் என்ன சொல்கிறேங்கிறது புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அழகழகான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடக்கூடாது. வேலையில் பிஸி ஆகிட்டேன் அவர் வேறு எதுலையோ பிஸி ஆகிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு யூனோ தாட்டில். ஸோ எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லிக்கிறேன். பட் வாட் எவர் இட் இஸ், ஐ ஹோப் யூ ஹேவிங் அ குட் வீக். அண்ட் ஜூலை 30 இன்னும் ஒரு நாளை தாட்டியாச்சுன்னா ஜூலைக்கு பை சொல்லிட்டு ஆகஸ்ட்டுக்கு ஹாய் சொல்ல போகிறோம். ஒரு ஒரு மாதமும் புதுசாக ஆரம்பிக்கும் பொழுது ஒரு புது எக்ஸைட்மெண்ட், என்னமோ ஒரு இனம் புரியாத ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அதுவும் எஸ்பெஷலி இஃப் யூ ஹேவ் சம் குட் ரீசன் டு லுக் ஃபார்வர்ட் டு அந்த ஒரு புது மாதத்துக்காக. கேட்கவே வேண்டாம், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. எப்படா வரும் அந்த மந்த் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். குட் பி நம்மளோட பர்த்டேவாக இருக்கலாம், இல்லை நம்ம லவ்டவுன்ஸோட பர்த்டேவாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மைல் ஸ்டோன் வந்து காத்துட்ருப்பீங்க அச்சீவ் பண்ணுறதுக்காக, ஏதோ ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடக்கிறதுக்காக காத்துட்ருப்பீங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ் எதற்காக நீங்கள் ஆகஸ்ட் மாதத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ, நீங்கள் நினச்சபடி அது நடக்கட்டும். அண்ட் ஜூலையில் இருக்கக்கூடிய ஒரு லாஸ்ட் 24 நமக்கு வந்து 24 to 48 நமக்கு நல்லபடியாக போகட்டும் கடவுளை அப்படிங்கிற தாட்டோட அப்படியே இந்த டே ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆஸ் ஆல்வேஸ் 11 வரைக்கும் மெர்சல் மார்னிங்ல நான் தான் உங்கள்ட்ட பேசிட்டு போறேன். நிறைய பாட்டு இருக்கு பாருங்க. இந்த பாட்டு நான் எடுத்து வைக்கல, நம்ம மியூசிக் ஸ்கெடியூல் பண்ற தம்பி தான் வந்து எடுத்து வச்சிருக்காரு. உள்ளம் கேட்குமே படத்துலேருந்து மழை மழை. ஆமா, உள்ளம் கேட்குது மழை வேண்டும் வேண்டும் என்று, ஆனா எங்க வருது? இப்போதைக்கு இங்க சூரியன் தான் வந்து கண்ணில் பாலிச்சுன்னு அடிச்சு எழுப்பிட்டு இருக்காரு. லைட்டா தூக்க வர மாதிரி இருந்தாலும் முடியவே முடியாது, எழுந்திரி எழுந்திரிங்கிற மாதிரி அவ்வளவு பிரைட்டா வந்துட்டாரு சூரியன் அவர் வேலையை பார்க்க. அதனால நம்மளும் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிப்போம் சரியா? சோ மழை மழை ஃப்ரம் உள்ளம் கேட்குமே. அண்ட் மஜ்னூல இருந்து குல்மோகர் மலரை. குல்மோகர் சீசன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு, யாரெல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிங்க ஃப்ளேம் ட்ரீ எல்லாம். எனவே இந்த ரெண்டு பாட்டும் கேளுங்க. அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என் பேஜ்ல KIRTHANA தான் ஸ்பெல்லிங். சோ எங்கேருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத வந்து எனக்கு தெரியப்படுத்துவீங்களா மெசேஜ் வழியாக? சரியா, ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங்.
1: பேக் டு பேக் ரெண்டு பாட்டு

0: நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. டவுன்லோட் தி அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ.
3: வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்டை நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
3: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க UAE ல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234,000 ரூபாய் கம்மியாகும்.
2: இந்த ஆஃபர் August 2nd மட்டும் தான். ஐடியாஸ் பில்டிங் ஆப்போசிட் டு புர்ஜ்மான்ல 10 AM to 10 PM நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்.
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
5: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஒரு ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படின்னு பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யார் அவரு?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
5: Damn it.
6: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது. மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க. This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer ல diamond jewelry க்கு free cash vouchers, gold making charges வெறும் 1.99% முதல், old gold exchange க்கு 0 deduction.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: அடடே, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய தள்ளுபடி கேள்விப்பட்டீங்களா? எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் இந்த ஒரு அறிவிப்பு எப்போ நேற்றுக்கு தான் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ 2027 March 31 வரைக்கும் இருக்கக்கூடிய விமான டிக்கெட்டுகளை வந்து முன்பதிவு செய்யக்கூடியவங்களுக்கு, அதாவது 16 31 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு, குழந்தைங்கன்னு நினச்சா 31 மாணவர்களா, பரவாயில்லையே, கரெக்டாக தான் போட்டிருக்காங்களா? ஓகே, அந்த வயசுக்குட்பட்ட மாணவர்களுக்கு டிக்கெட் கட்டணத்தில் சிறப்பு தள்ளுபடியை வந்து எமிரேட்ஸ் விமான நிறுவனம் அறிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதன்படி வந்து நம்ம பார்த்தோன்னா, இக்கானமி வகுப்பில் பயணிக்கக்கூடிய மாணவர்கள் டிக்கெட் கட்டணத்தில் 10% வரைக்கும், பிரீமியம் இக்கானமி மற்றும் பிஸ்னஸ் வகுப்பில் பயணிப்பவர்களுக்கு 5% வரைக்கும் தள்ளுபடியும் கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஆஃபரை பயன்படுத்தி புக் பண்ணுறவங்களுக்கு 10 kilos எக்ஸ்ட்ராவாகவும் பேகேஜ் எடுத்துக்கலாம்ங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க.
2: மழை வந்துருக்கு பாருங்க எனக்கு வந்து சில பேர் மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. அல்தாப் பராக் வந்து சொல்லியிருக்காரு,
1: ஜாப்ஸா சவுத்லயும் வந்து நேத்துக்கு மழை பெஞ்சிச்சு, ஜபல் அலி ஃப்ரீ ஜோன்ல அப்படின்ட்டு எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. தனவேல், உங்களுக்கும் காலை வணக்கம். முகமது அர்ஷத், நேத்துக்கு தேரால ஈவினிங் 2 நிமிஷத்துக்கு ஒரு சில துளிகள் விழுந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. வேற எங்க மழை பெஞ்சிச்சு எனக்கு சொல்லுங்க. எனிவே, வேற எதெல்லாம் மெசேஜஸ் வந்திருக்குன்னு பார்த்தா, காமேஷ்குமார் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹாய் கீர்த்தனா, குட் மார்னிங், காமேஷ் ஃப்ரம் சிட்னி ஆஸ்திரேலியா. யூ ஷோ இஸ் ஆசம். இப்போதான் வந்து பாட்டு லைன் அப் எல்லாம் கேட்டேன், இட் இஸ் பியூட்டிஃபுல். அந்த 2004-2005 ஈரா ஆஃப் காலேஜ் டேஸ்க்கு என்னை கூட்டிட்டு போய் அப்படியே விட்டுருச்சு. அண்ட் சே ஹலோ டு மை வைஃப் பிந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாய் பிந்து, ஹாய் காமேஷ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் மெசேஜ். ஆஸ்திரேலியாவில் எப்படி இருக்கு இப்போ வெதர்? அண்ட் டிகே, ஹாய் கீர்த்தனா, திஸ் இஸ் தினேஷ் ஃப்ரம் அபுதாபி, பிக் ஃபேன் ஆஃப் யோர் வாய்ஸ். யோர் வாய்ஸ் பிரைட்டன்ஸ் அப் மை டே. த வே யூ சே த ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் ஆஃப் த டே ஃபீல்ஸ் சோ குட் டு ஹியர்னு. தேங்க்யூ ஸோ மச் தினேஷ். காலை நேரத்தில் வேலைக்கு போகக்கூடிய அவசரத்தில் இவ்வளோ அழகாக ஒரு மெசேஜ் வந்து எனக்கு டைப் பண்ணி அனுப்பியிருக்கீங்க. நாட் ஜஸ்ட் ஹிம், எல்லாருமே அனுப்புகிறவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. நந்தகுமார், உங்களுக்கும் காலை வணக்கம். திருநெல்வேலியிலிருந்து ராஜ்குமார் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹாய், ஓகே. மலேசியாவிலிருந்து குட் மார்னிங் சொல்லி ஃபைரோஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இன்ஃபென்ட் வந்து குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே வந்து அவர் அனுப்பியிருக்காரு. நிவாஸ் பாலமுருகன், அவரும் சொல்லியிருக்காரு, ஆமாம் நானும் மழை பார்க்கலை அப்படின்ட்டு. பாருங்க, நம்மள நிறைய பேர் வந்து மழை பார்க்கல. ராஜா முகமது சேட் வந்து ஸ்போர்ட்ஸ் சிட்டியில் நேற்றுக்கு ஒரு 5 நிமிஷம் மழை பெஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் ஒரு ஃபோட்டோவோட அனுப்பியிருக்காரு. ஷாஹுல், உங்களுக்கும் குட் மார்னிங். ஷேக் தாவூத் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹாய் கீர்த்தனா, ஹவ் யூ, ஐ மீன் குவைத், நான் பார்த்தேன் பௌர்ணமி நிலவை அப்படின்னு. அடடா, வேற யார் வந்து பௌர்ணமி நிலவை பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஹேபிட் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அழகான சன்செட்டோ இல்லை சன்ரைஸோ நிலவோ நம்ம பார்த்தோம்னா ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வைப்போம் இல்லையா. ஸோ யாராவது பௌர்ணமி நிலவனுடைய ஃபோட்டோ எடுத்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் அட்லீஸ்ட் அதையாவது எனக்கு அனுப்புங்க, ஏன்னா நான் அதையும் பார்க்கல. ஓகே, ஸோ ப்ளீஸ் லெட் மீ நோ, எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. தனலக்ஷ்மி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, குட் மார்னிங்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, குட் மார்னிங் உங்களுக்கும். அண்ட் நேற்றுக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மெசேஜ் எனக்கு வந்திருந்தது, அது நான் படிக்க மிஸ் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மெசேஜ். அனுராதா மணிவந்தன் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க ஃப்ரம் பெங்களூர், காட் பிளெஸ் யூமா அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஸோ மச், இவ்வளோ அன்பு, என்ன பண்ணுறது நான். தேங்க்ஸ் லாட். அண்ட் பௌர்ணமி நிலவு பிக்சர் மறந்துடாதீங்க, யாராவது எடுத்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சென்ட் மீ. ஆர்ஜி கீர்த்தனாங்க பேஜுக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க, KIRTHANA. ஓகே, send it to me, I would love to see the pictures. எனிவே, அடுத்ததா வந்து கோலி சோடால இருந்து பொண்டாட்டி பாட்டு, அதுக்கப்புறமா வந்து 90s நாட் அவுட்ல உயிரே படத்துல இருந்து நெஞ்சினிலே அண்ட் தலைவர் சாங் ஆஃப் தி இயர்ல அப்பா அப்படி தட்டி எழுப்புற மாதிரி படையப்பால இருந்து வெற்றி கொடி கட்டு கவங்கவே.
0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: தியார் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: அடுத்த 30 million AED grand prize winner ready.
0: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் dirhams ஜாக்பாட்ட வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல இரவு 9:30 மணிக்கு நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் dirhams grand prize மற்றும் 5 மில்லியன் dirhams செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க.
2: இப்பவே உங்க டிக்கெட்ட theuaelottery.ae ல வாங்குங்க.
0: Brought to you by the game LLC. Licensed by GCGRA for 18 and above only. TNC apply. School vacation or back to school season. இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிக்கனோயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
3: அண்ணா
0: சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
3: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.

0: டெல்லி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal morning is brought to you by Joy Alukasin's Joy of Summer. டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ட்.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: இன்னைக்கு டிராஃபிக் அலாங் E11 கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம வந்து ரேங்க் வைஸ் பண்ணணும் அப்படின்னா 311 ஃபர்ஸ்ட்டு, E11 செகண்டு, அப்புறம் 611 வந்து தேர்டாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 311 இருக்கிற அளவுக்கு டிராஃபிக் நம்மளால் E11 பார்க்க முடியுது என்னன்னு தெரியல. கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அதை தவிர்த்து 311 கேட்கவே வேணாம், நிறையா கன்ஜெஷன் இருக்கு. அட் த சேம் டைம் ஒன்று ரெண்டு கிராஷஸ் வந்து இப்போதைக்கு எனக்கு தெரியுது முகேஷ்னா சைடில், கிசேஸ்லேயும் முகேஷ்னா சைட்லேயும் வந்து பார்த்தோன்னா ரெண்டு கிராஷ் தெரியுது. அதனால லைக் அங்கேருந்து முவேலா கமிஷன்லேருந்து டுவர்ட்ஸ் நம்ம துபாய் வர அந்த ஒரு ஸ்ட்ரெச்சில் பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு மூணு கிராஷஸ் ஆக்சுவலி, யா மூணு கிராஷஸ் இருக்கிறதுனால கன்ஜெஷன், ஸ்லோ மூவிங் டிராஃபிக், இது எல்லாம் கம்பைன் ஆகி ஒரு மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் ஃபால்கன் சிட்டியோ ஒண்டர் சைடில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெச் ஆஃப் 311 பார்த்தோன்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்குது, அவ்வளோதான். அங்கே வந்து கண்டிஷன்லாம் பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ டிரைவ் சேஃப்.
0: Traffic update was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: 7:47 ஆகுது. மெர்சல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். யாருக்கு என்ன பாட்டு வேணும், 800-8940க்கு நீங்க கால் பண்ணி என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறத கேட்கலாம். ஹலோ, குட் மார்னிங்.
2: குட் மார்னிங். ஹாய் கீர்த்தனா.
1: ஹாய், யார் பேசுறீங்க? அப்துல் காதர். நைஸ், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்க
1: பேசுங்க. ஆல் குட், ஆல் குட். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: பாட்டு வேணும், இந்த பாட்டு ஒன்னு போட்டுங்களேன்.
1: என்னங்க?
2: இல்ல
1: பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் பாட்டு வருது, அந்த பாட்டு ப்ளே
2: பண்ணட்டுமா?
1: ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் இந்த பாட்டு கேட்டு.
2: இந்த சைடுல ஃபுல்லாமே லைட்டா சாரல் அடிச்சிருக்கு.
1: எந்த சைடு? அஜ்மான் சைடுங்களா?
2: அஜ்மான் இல்ல,
1: எப்படி வந்து ஒரு ஒரு ஓவன திறந்தா ஒரு சூடான ஒரு காத்து அடிக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம யூஐ ஃபுல்லா வந்து ஒரு மெகா சைஸ் ஓவன் மாதிரி தான் இருக்கு. எனிவே அங்கங்க மழை எல்லாம் பெஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. பட் சில இடங்கள்ல வந்து பயங்கர மழை, ஐ மீன் மழை, பலத்த மழை வந்து அடிச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து அனுபவிச்சவங்களுக்கு எல்லாம் ஜாலி தான். எனிவே கம்மிங் பேக் டு இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ், முகமது ஃபாரூக் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. டிராஃபிக் இன் ஷேக் ஜாயத் ரோட் டுவர்ட்ஸ் அபுதாபி ஆஃப்டர் லைஃப் ஃபார்மசி மெட்ரோ அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்ட்ரெச்சில் போறவங்களா இருந்தீங்கன்னா பார்த்து. அண்ட் சங்கீதா வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஹலோ கீர்த்தனா, ஐ எம் ஆல்சோ ஃபுல் மூன் லவர், திஸ் இஸ் எஸ்டர்டேஸ் பிக் அப்படின்ட்டு. அட அட, அழகா இருக்கு, சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். தேங்க்யூ சங்கீதா, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் த பிக்சர். பாலகிருஷ்ணா உங்களுக்கும் காலை வணக்கம். ரஹீமுல்லா பின் ஷாஹுல் அவர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. குட் மார்னிங் கீர்த்தனா, ரஹீம் ஃப்ரம் துபாய், ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. எஸ்டர்டே வி மிஸ்ட் ரெயின் இன் துபாய். எஸ்டர்டே மட்டுங்களா, ரொம்ப நாளாக மழை பெஞ்சிட்டு இருக்குன்னாங்க. கேன் வி எக்ஸ்பெக்ட் டுடே அப்படின்ட்டு இருக்காரு. நானும் அதே எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்கேன், பட் அதுக்கான அறிகுறி எதுவும் தெரியலையே. கார்த்திக் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹாய் கீர்த்தனா, திஸ் இஸ் கார்த்திக், ஐ எம் லிஸ்னிங் டு யுவர் ஷோ ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவிலேருந்து நிறைய பேர் கேட்குறீங்களோ, ரெண்டு மூணு பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. அன்வர் உங்களுக்கும் காலை வணக்கம். மழை மழைன்னு சொல்கிற வார்த்தை மட்டும்தான் காதில் விழுது, ஆனால் மழை வரவே இல்லை அப்படின்ட்டு. ஆமாங்க, என்னங்க பண்ணுறது, ஆனால் மதாம் சைட்லலாம் மழை பெஞ்சிருக்குன்னு இவர் இப்போ சொன்னார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசுகிற நம்ம ஃப்ரெண்டு. இளவழகன், எஸ் இலா லிஸ்னிங் ஃப்ரம் சிங்கப்பூர் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அப்புறம் வேறு யார், குமார் ஃப்ரம் ஜப்பான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. தவறாமல் டெய்லி அவரும் மெசேஜ் பண்ணக்கூடியவரில் ஒருத்தர். மைதீன் உங்களுக்கும் காலை வணக்கம். அப்புறம் நந்தகுமார் சொல்லியிருக்காரு, ஹாய் கீர்த்தனா, நானும் ஃபுல் மூன் பார்த்தேன், ஃபோட்டோ கூட எடுத்தேன், ஆனால் அட்டாச் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அட்டாச் பண்ண முடியல, அனுப்பி விடுங்க பார்ப்போம். அப்புறம் வேறு யார், வேறு யார், யா. ஸோ இவ்வளோ மெசேஜஸ் வந்திருக்கு. லிங்ஸன் உங்களுக்கும் காலை வணக்கம். இன்னொருத்தர் கூட மெசேஜ் அனுப்பியிருந்தார், ஏன்னா வீக்கெண்ட் வந்து என்னோடய ஃபேமிலி வராங்க, டிராஃபிக்கும் இல்லை, ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருந்தார். யார்? அடடா, அருண். எஸ், ஐ காட் யூர் மெசேஜ். அருண் வந்து சொல்லியிருக்காரு, திஸ் வீக்கெண்ட் மை ஃபேமிலி இஸ் கமிங் பேக் டு தி யூஏஇ. ஐ எம் சோ ஹாப்பி அண்ட் இன்னைக்கு டிராஃபிக்கும் பெருசாலாம் இல்லை, ஸோ ஜாலியாக வந்து நான் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருங்க அப்படின்ட்டு. இதை விட ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் ஏதாவது இருக்க முடியுமா சொல்லுங்க. எனக்கு எப்போவுமே எப்போனா நான் இங்கே தனியாக இருந்த டைமில், யூனோ ஃபஸ்ட்டு நான் இங்கே துபாய்க்கு வந்த டைமில் என்னோட ஃபேமிலியை நான் கூட்டிகிட்டு வரும்பொழுது எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும். அப்புறம் அவங்க வந்து பழகிட்டாங்க, அஃப்கோர்ஸ் இப்போ வராங்கனாலும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்க தான் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த ஒரு வந்த புதுசில் இருந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து அது வேறு மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் வராங்க அப்படிங்கும்போது அப்படி நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு தலைக்கால் புரியாமல் இருக்கும் தெரியுமா, அப்படி ஒரு ஃபீலிங். ஸோ ஐ டோட்லி கெட் யூ. ஃபேமிலி வந்து திருப்பியும் ஊர்லேருந்து வராங்கன்னா அது வந்து ஒரு ப்ரைஸ்லெஸ் ஃபீலிங். ஸோ என்ஜாய் என்ஜாய் சரியா. அண்ட் அடுத்ததாக பிரேக் வருது சரியா. பிரேக் அப்புறமா வந்து நம்ம அப்துல் காதருக்கு அவர் ஏதாவது ஒரு நல்ல பாட்டு ப்ளே பண்ணுங்கன்னாரு. நல்ல பாட்டு தானா வழியில் வந்திருக்கு. ஸோ அந்த நல்ல பாட்டை அப்துல் காதருக்காக ப்ளே பண்ண போகிறேன். சிலாக்ஸ் ஆஃப் தி ஆரா பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஆனந்தம் படத்துலேருந்து சரியா. பாட்டெல்லாம் கேளுங்க. கிருஷ்ணி வருவாங்க விரிவான செய்திகளில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறதுக்காக. அதுக்கப்புறம் மறுபடியும் பேசுவோம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
4: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
5: அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
7: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas in Joy of Summer. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
3: You are with Kirtana on Mersal Morning. Chillax song of the hour.
8: Chillax song of the hour.
7: Brought to you by
1: Plots Nale, Propshell Dane. For details call 056-415-4242.

0: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க with ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாய் மெட்ரோ சுரங்க காற்றோட்ட அமைப்புகள் முழுமையாக மேம்படுத்தப்படுகின்றன. துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் துபாய் மெட்ரோ மற்றும் துபாய் டிராமை இயக்கும் கிலியோஸ் MHI நிறுவனத்துடன் இணைந்து சிவப்பு மற்றும் பச்சை மெட்ரோ வழித்தடங்களில் உள்ள அனைத்து நிலத்தடி நிலையங்கள் மற்றும் தொடர்புடைய வசதிகளின் சுரங்க காற்றோட்ட அமைப்புகளை முழுமையாக மேம்படுத்தும் பணியை மேற்கொண்டுள்ளது. இந்த விரிவான மறுசீரமைப்பு திட்டம் காற்றோட்ட அமைப்புகளின் செயல்திறனை மேம்படுத்துவதோடு காற்றின் தரத்தையும் உயர்த்தி துபாய் மெட்ரோ வலையமைப்பின் நீண்டகால பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் உலக தரத்திலான சேவை தரத்தை தொடர்ந்தும் பராமரிக்கும் RTA-வின் மூலோபாய முயற்சிகளின் ஒரு பகுதியாகவும் இந்த திட்டம் அமைந்துள்ளது. ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான பரஸ்பர தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கின. இன்று அமெரிக்கா நடத்திய தாக்குதலின் ஒரு பகுதியாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படைக்கு சொந்தமான பல முக்கிய இலக்குகள் தாக்கப்பட்டன. இதில் ராணுவ கட்டளை மையங்கள், ஏவுகணை மற்றும் ட்ரோன் வசதிகள், கடலோர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு தளங்கள், கடற்சார் ராணுவ திறன்கள் ஆகியவை அடங்குகின்றன. ஈரான் மீதான குண்டுவீச்சு நடவடிக்கைகளை நிறுத்தியிருந்த அமெரிக்கா இன்று மீண்டும் புதிய தாக்குதல்களை மேற்கொண்டது. இதனால் கடந்த 5 மாதங்களாக நீடித்து வரும் போர் மேலும் தீவிரமடைந்து அதன் தாக்கம் முக்கிய போர் முனைகளை தாண்டி மத்திய கிழக்கின் பிற நாடுகளுக்கும் பரவியுள்ளது. முன்னதாக எகிப்தின் மத்திய தரை கடற்கரை நகரமான டைமெட்டா துறைமுகத்தில் அமெரிக்காவுக்கு சொந்தமான எரிவாயு சேமிப்பு கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதேவேளை அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபிய படைகள் கிழக்கு ஈராக்கில் ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் மீது தாக்குதல்களை நடத்தின. இதற்கு பதிலடியாக ஈரான் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க படைகள் மீது ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியது.
2: தமிழக செய்திகள்.
3: இன்று காவிரி மேலாண்மை ஆணையம் அவசரமாக கூடுகின்றது. காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் இன்று பிற்பகல் 2:30 அதன் தலைவர் எஸ் கே ஹால்தர் தலைமையில் நடக்கின்றது. தமிழ்நாட்டுக்கு காவிரியில் வினாடிக்கு 3500 கன அடி வீதம் 4.5 TMC நீரை கர்நாடகா திறந்துவிட ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்தது. கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்த காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு நீரை திறந்துவிட பரிந்துரைக்கப்பட்டது. கர்நாடக அணைகளில் தண்ணீர் இல்லாததால் நீரை திறக்க முடியாது என்று அம்மாநில அரசு தொடர்ச்சியாக மறுத்து வருகின்றது. தமிழ்நாட்டுக்கு நீரை திறந்துவிட கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: இந்திய செய்திகள்.
3: கர்நாடக அணைகளை பார்வையிடுமாறு தமிழக முதல்வரிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளதாக கர்நாடக முதல்வர் DK சிவக்குமார் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் பருவமழை பெய்யாததால் அணைகளில் போதிய அளவுக்கு நீர் இல்லை. கடந்த 2 முறை தமிழகம் நீர் கேட்டபோது காவிரி ஒழுங்காற்றுக்குழு அவர்களின் கோரிக்கையை நிராகரித்திருந்தது. தற்போது தமிழகத்துக்கு 3500 கன அடி நீரை திறந்து விடுமாறு உத்தரவிட்டுள்ளது என்று அவர் கூறினார். இந்த உத்தரவுக்கு எதிராக மேன்முறையீடு செய்வது தொடர்பில் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். அதில் மேன்முறையீடு செய்வதென முடிவெடுத்துள்ளோம் என்று கர்நாடக முதல்வர் DK சிவக்குமார் தெரிவித்தார். மேலும் தமிழக அரசின் சார்பில் கர்நாடக அரசின் தலைமைச் செயலாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. என்னை விஜய் சந்திக்க விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அடுத்த 1-2 நாட்களில் விஜய் என்னிடம் தொலைபேசியிலும் பேசினார். தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று அவரை மரியாதையுடன் நடத்துவது எனது கடமை என்று கர்நாடக முதல்வர் DK சிவக்குமார் கூறினார். கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர், கபினி உள்ளிட்ட அணைகளையும் காவிரி ஆறையும் பார்வையிடுமாறு விஜயிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளேன் என்றும் தெரிவித்தார். அவர் பார்வையிடுவதற்காக ஹெலிகாப்டரை தயார் நிலையில் வைத்திருக்கின்றேன். அவரை நேரில் பார்த்து எங்களது நீர்நிலைகளின் நிலைமையை தெரிந்து கொள்ளட்டும் என்றும், இந்த விவகாரத்தில் அவர் என்ன முடிவெடுப்பார் என பொறுத்திருந்து பார்ப்போம் என்றும் கர்நாடக முதல்வர் டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: முதலீட்டாளர்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதிலும் கடன் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதிலும் இலங்கை மிகப்பெரிய அளவிலான குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜாந்த் தெரிவித்துள்ளார். ஸ்டாண்டர்ட் அண்ட் போர்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வெல்வதற்கு முக்கியமாக இருக்கும் மாற்றீடு மற்றும் பரிவர்த்தனை தரப்படுத்தலில் இலங்கை சிசிசி பிளஸில் இருந்து 2026 ஆண்டில் பி மைனஸுக்கு தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இலங்கையின் கடன் தரவரிசை மற்றும் ஸ்திரத்தன்மை குறித்து ஸ்டாண்டர்ட் அண்ட் போர்ஸ் நிறுவனத்தால் 2026 ஜூலை மாதத்தில் வெளியிடப்பட்ட புதிய தரவரிசையின்படி இலங்கையின் கடன் தரவரிசையை முந்தைய மட்டத்திலேயே ஸ்திரமாக பேண அரசாங்கத்தால் முடிந்துள்ளது என்று அமைச்சர் அனில் ஜாந்த் தெரிவித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: அர்ஜென்டினா கால்பந்து சம்மேளனம் மற்றும் வீரர்கள் மீது ஃபிஃபா ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளது. 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரின் போது நடைபெற்றதாக கூறப்படும் பல்வேறு விதிமுறை மீறல்கள் தொடர்பாக அர்ஜென்டினா கால்பந்து சம்மேளனம் மற்றும் அதன் சில வீரர்கள் மீது ஃபிஃபா ஒழுங்கு நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான அரையிறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து சில வீரர்கள் ஃபாக்லாந்து தீவுகள் அர்ஜென்டினாவுக்கு சொந்தமானவை என்று எழுதப்பட்ட பதாதையை காட்சிப்படுத்தினர். விளையாட்டு நிகழ்வுகளே அரசியல் அல்லது விளையாட்டு அப்பாற்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்த பயன்படுத்தக்கூடாது என்ற தனது ஒழுங்கு விதிகளை இது மீறியிருக்கலாம் என்று ஃபிஃபா தெரிவித்துள்ளது. மேலும் பாகுபாடு ஏற்படுத்தும் முழக்கங்கள் மற்றும் சைகைகள், போட்டிகள் தாமதமாக தொடங்கிய சம்பவங்கள், போட்டி மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாதது, அணி மற்றும் ரசிகர்கள் காட்சிப்படுத்திய பொருத்தமற்ற செய்திகள், பல போட்டிகளில் ரசிகர்கள் மைதானத்துக்குள் பொருட்களை வீசிய சம்பவங்கள் தொடர்பிலும் ஃபிஃபா விசாரணை நடத்தவுள்ளது. இதனிடையே உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு பிறகு ஏற்பட்ட மோதலில் ஈடுபட்ட வீரர்கள் மீதும் தனித்தனியாக ஒழுங்கு நடவடிக்கைகள்
2: ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
4: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் நேற்று மாலை வேளையில் இதமானது முதல் கனமழை பெய்திருந்தது. இன்றும் இந்த வார இறுதி வரை நிலையற்ற வானிலை தொடரும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமீரகத்தின் பல பகுதிகளில் வெப்பச்சலன மேகங்கள் உருவாகும் வாய்ப்புள்ளதால் கிழக்கு பகுதிகள் மற்றும் மேற்கு பகுதிகளிலும் சில உள்நாட்டு பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று உள்ளக பகுதிகளில் 48°C வரையில் வெப்பநிலை உயர்வடையும். மணிக்கு 40 km வேகம் வரை காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சில சந்தர்ப்பங்களில் புழுதி புயல் ஏற்படக்கூடும். புழுதி புயல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிக அவதானமாக செயற்பட வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அல் அன்சாரி எக்ஸ்சேஞ்சின் விளம்பர தூதுவராக இந்திய கிரிக்கெட் வீரர் சஞ்சு சாம்சன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஓராண்டு கால ஒப்பந்தத்தின் கீழ் விளம்பர பிரச்சாரங்கள், சந்தைப்படுத்தல் நடவடிக்கைகள் மற்றும் வாடிக்கையாளர் ஈடுபாட்டு நிகழ்வுகளில் சஞ்சு சாம்சன் பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய சர்வதேச கிரிக்கெட் வீரர் சஞ்சு சாம்சனை ஓராண்டு காலத்துக்கு தனது விளம்பர தூதுவராக அல் அன்சாரி நிறுவனம் நியமித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவின் மிகவும் பிரபலமான கிரிக்கெட் வீரர்களில் ஒருவரான சஞ்சு சாம்சனும் 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வாடிக்கையாளர்களுக்கு சேவையாற்றி வரும் நிதி சேவை நிறுவனமான அல் அன்சாரி எக்ஸ்சேஞ்சும் இணைந்துள்ளன. இந்த கூட்டாண்மையின் ஒரு பகுதியாக சஞ்சு சாம்சன் நிறுவனத்தின் விளம்பர பிரச்சாரங்கள், டிஜிட்டல் உள்ளடக்கங்கள், பொது நிகழ்வுகள் மற்றும் வாடிக்கையாளர் ஈடுபாட்டு நடவடிக்கைகளில் விளம்பர பிரதிநிதியாக செயற்படுவார். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம். பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்
1: brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட பேசிட்டு இருக்கேன். கோல்ட் அப்டேட், கோல்ட் ரேட் எவ்வளவு
1: இன்று, தங்கத்தின் விலை,
2: கோல்ட் ரேட்
3: brought to you by Ain Gold Wallet app download பண்ணுங்க. தமிழ் எஃப்எம் ப்ரோமோ கோட் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி 0502528940 க்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி கோல்ட் காயின்ஸ் வின் பண்ணுங்க.
0: எஸ், கோல்ட் ரேட் வந்து நேத்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் உயர்ந்திருக்கு. ஆமா, 24 கேரட் தங்கம் ஒரு கிராமிற்கு 491 திரும்ஸ், 50 ஃபில்ஸ், 22 கேரட் தங்கம் ஒரு கிராமிற்கு 455 திரும்ஸாக இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை
2: கோல்ட் ரேட்
3: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: Ma'am, Ain Gold Wallet app neenga download panningala illaya? Panninga appadina ungalku rendu benefits irukku. Adula mudhal benefit enna na Ain Gold Wallet abingirathu oru digital gold wallet. So Ain Gold Wallet variyaga as low as 1 dirham lerndu neenga gold la save panna aarambikkalam. Yes, so 1 dirham abingirathu romba romba oru chinna oru kaasu namakku illaya. So 1 dirham நம்ம சேர்த்து சேர்த்து ஆர்லைக் எவ்வளோ நம்ம கையில் பணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இன் ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம கோல்டு வாங்கலாம். இந்த ஆப் வழியாக டிஜிட்டலி நம்ம சேர்த்தக்கூடிய அந்த குவாண்டிட்டி ஆஃப் கோல்டை எப்போ வேணும்னாலும் நம்ம கோல்டு பார் ஆகவோ, காயின் ஆகவோ, கேஷ் ஆகவோ இல்லை நகையாகவோ ரிடீம் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் எயின் கோல்டு வாலெட்டுக்கு வந்து இங்கே ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோரும் இருக்குது நம்ம கோல்டு சூக்கில், எயின் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸுங்கிற பெயரில். அங்கே போயிட்டு கூட நீங்கள் நேர்லேயே எடுத்துக்கலாம், இல்லைனா உங்களுக்கு டோர் டெலிவரி கூட வழங்குறாங்க. ஆப் வழியாகவே உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் முடிச்சிங்கன்னா வீட்டுக்கும் அனுப்பி கொடுத்துருவாங்க. இட் இஸ் 100% சேஃப். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கும் மேலே இந்த குழுவினர் கோல்டு பிஸ்னஸில் இருக்காங்க. நீங்க அனுப்பி வைங்க அப்படி அனுப்பி வைக்கிறவங்க இருந்து லக்கி வினருக்கு கோல்டு காயினும் கிடைக்க போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த காண்டெஸ்ட் பண்ணப்போ கோபால் சாமி அவர் தான் வின் பண்ணாரு. அவருக்கு கோல்டு காயின் வழங்கினது நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கு, நீங்க அதை பாத்தீங்கன்னாலே தெரியும். எயின் கோல்டு வாலெட்னுடைய எயின் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் ஸ்டோரும் வந்து நீங்க பார்க்க முடியும். சரியா, ஸோ போய் பாருங்க. அண்ட் இப்போ பேக் டு பேக் ரெண்டு ப

0: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
1: ALD Properties இன் 4 ஆம் ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
1: செழித்தையும் தமிழே ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mercel Morning is brought to you by Joy Alukas in Joy of Summer. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: எவ்வளவு அழகான வரிகள் இல்ல. நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேனை தந்தா என்ன ஆகும்? பாப்பா எப்படி இப்படி எல்லாம் வந்து யோசிக்க முடியுது அப்படின்னு தான் தோணும்ல. அவ்வளவு பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. வேற யார், நம்ம தாமரை அவர்கள் தான் வந்து எழுதியிருக்காங்க. வித்தியாசமான கற்பனை எல்லாம் வந்து நம்ம தாமரை அவர்களுக்கு வரும். ரொம்ப வருஷமா வந்து யூனோ ஐ வுடன்ட் சே டாமினேட்டட்னு சொல்ல முடியாது, பட் நிறைய யூனோ மென் லிரிசிஸ்ட் இருக்கும்பொழுது, ஆண் பாடலாசிரியர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தா ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு காத்து மாதிரி இல்லை. நம்ம தாமரை அவர்கள் வந்தாங்க, அவங்க கிரியேட் பண்ண அந்த ஒரு சேஞ்ச் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச மாதிரி எத்தனை எத்தனை எத்தனை பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க இல்லையா. ஒரு ஆண் வெட்கப்படுறது எப்படி இருக்கும், ஒரு ஆணோட மனசுல என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பெண்ணுடைய கற்பனையில அவங்களுடைய வரிகளில் வந்து தாமரை அழகழகா சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இன் ஜென்ரல் நம்ம பார்த்தோம்னா நிறைய வெறும் ஃபீமேல் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய சாங்ஸ்கெல்லாம் வந்து மென் லிரிக்கெல்லாம் எழுதி நம்ம பார்த்துருப்போம். பட் ஒரு மென் ஒரு ஒரு மேனோட மைண்டில் இருக்கிறது, ஒரு ஆணுடைய மனசில் இருக்கிறது அழகான வரிகளாக வந்து ஒரு பெண் எழுதுறது அப்படிங்கிறது கொஞ்சம் அரிதான ஒன்று தான். அதில் வந்து நம்ம தாமரை ஒரு ஒரு முறையும் வந்து நம்மளை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாட்டு கேட்டு முடிச்சாச்சு, வெந்து தணிந்தது காடு படத்துலேருந்து. அடுத்ததாக வந்து பட்டாம்பூச்சி அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டு தான் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயரில் ஒரு பாட்டு, விஸ்வநாதன் சன்ஸ் படத்துலேருந்து. ஸோ விஸ்வநாதன் சன்ஸ் படமும் வந்து பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவில் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். விரைவில் அந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. எனிவே அந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடியில் ஒரு முக்கியமான யூஏ அப்டேட் உங்களுக்காக.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஒரு பாசிட்டிவான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம யூஏயில் டிராஃபிக் ரிலேட்டடாக நடந்த டெத் அப்படின்னு பார்த்தோம்னா, இறப்புகள் ஒரு ஃபேட்டலிட்டிஸ்ன்னு நம்ம பார்த்தோன்னா ஆல் டைம் லோ கிட்ட வந்திருக்கு. 2011 வச்சு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து 74% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ரோட் சேஃப்டி எக்ஸ்பர்ட்ஸ் இதற்கான காரணமாக சொல்கிறது என்னன்னு பார்த்தா, அகெயின் ரோட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் கொண்டு வந்ததன் காரணமாக வெஹிக்கிள் மானிட்டரிங்கும் பண்ணுறோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் டிரைவர்ஸுக்கும் அவேர்னஸ் வந்திருக்கு, பொறுப்பு கூடியிருக்கு, சேஃபாக டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம் இல்லையா. ஏன்னா ஃபைன்ஸ் வந்து இப்போ 2011 இருந்து இப்போ வரைக்கும்னு பார்த்தோம்னா நிறைய புது புது வயலேஷன்ஸ்க்கு புது புது ஃபைன்ஸ் அண்ட் வித்தியாச வித்தியாசமான கேமராஸ் எந்த ஆங்கிள்லேருந்து எப்படி நம்மளை வந்து கண்காணிக்குதுன்னே தெரியாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்ட் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் ஆகட்டும், லைவ் கேமராஸ் ஆகட்டும், ஸ்ட்ராங் கவர்னன்ஸ் சொல்லிட்டு இது எல்லாம் தான் வந்து இதற்கான காரணமாக இருக்கு. அண்ட் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த நம்பர்ஸ் வந்து நில் ஆக்கிறது தான் எங்களுடைய ஒரு எய்மாக இருக்கு. அதை நோக்கி என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண முடியுமோ எல்லாம் நாங்கள் பண்றதுக்கு தயார் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க டிராபிக் டிபார்ட்மெண்ட் இங்கே நம்ம துபாயில.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: ஏன்னா ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிருந்தாச்சா.
1: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய். இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் எஸ்யூவிய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. வாட் ஆன் அஸ் இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் பெர் மந்த் இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் எஸ்யூவி இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்து. Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Alain today. Jetto UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
2: Chennai is a fast growing location. Illa Coimbatore la kaama oru family location.
3: Rendu venum. Ippa Chennai post retirement ku apparama Coimbatore.
2: Appo DAC developers da vadi. Namma onnu pannalam. August 8th and 9th DAC developers nadathra in house property showcase ku povom. Mattada avanga paathupaanga.
4: Yes. City Seasons Hotel Burj Man Dubai la August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers nadathra property show கேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
5: There is no place like home. There's no home like that.
1: For registrations call 056 357 9474.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Mercil Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply.
2: You are with Kirtana on Mercil Morning. Golden song of the hour. Golden song of the hour.
1: Brought to you by Joy அலுகாசின் ஜாய் ஆஃப் சம்மர் ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
4: வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்டை நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
6: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யூஏல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234,000 ரூபாய் கம்மியாகும்.
5: இந்த ஆஃபர் August 2nd மட்டும் தான். Building opposite to Bujmanல 10 AM to 10 PM நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
7: அம்மாடி என்ன சூடு, என்ன சூடு.
8: அண்ணா சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதான சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுனு போங்க.
7: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
9: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்? ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
10: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
11: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
3: நெஞ்சி விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. For details call 056-415-4242.
12: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 0% டிடக்ஷன்.

0: இந்த நாளுக்காக எத்தனை மார்வல் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? ஏன்னா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இன்னைக்கு ஒஃபிஷியலி தியேட்டர்ஸுக்கு வந்தாச்சு. நம்ம யூஏல தான், நம்ம துபாயில தான் வந்து ரிலீஸுக்கு ஒரு 24 hoursக்கு முன்னாடி மக்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா இப்போ ஃபுல் ஸ்பைடர்மேன் பற்றி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் வரும்பொழுது, சீரீஸில் வரக்கூடிய படங்கள்லாம் வரும்பொழுது, நீங்கள் இந்த பர்டிகுலர் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ரீல்ஸ் எல்லாம் இட் வாஸ் கமிங் த்ரூ அவுட் என்னுடைய யூனோ ஃபீல்ட்ல எல்லாம் வந்துட்டே இருந்தது. ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் படம் பார்க்க போறீங்க, பிகாஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்பைடர்மேன் திரைப்படம் இது இல்லையா. அதுலயும் இதுல வந்து ஜெண்டாயா இருக்காங்க, அவங்க தான் வந்து ஷீஸ் எவ்ரி வேர் இல்லை. இப்போ ரிலீஸ் ஆன ஆடிசியில இருந்து இது வரைக்கும் அவங்க தான் வந்து நெறிஞ்சிருக்காங்க. ஆடிசி அப்படிங்கும்பொழுது இல்லை, நம்ம உலகநாயகன் கமல் ஹாசன் அவர்கள் ஒரு 10-15 minutes முன்னாடி ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு இன்ஸ்டாகிராம்ல. நீங்க பாத்தீங்களா, தி ஆடிசி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கமல் ஹாசன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு அதுக்கு கீழே வந்து எழுதியிருக்காரு அவருடைய ஜஸ்ட் 2 வரி, லுக்ஸ் லைக் ரிவ்யூ ஆர் அவர் இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறாருங்கிற மாதிரி ஒரு 2 வரி எழுதியிருக்காரு. ஹோமர் ட்ரெம்ட் இட், நோலன் டேட் இட், ஐ அப்ளாடட் இட் அப்படின்ட்டு. ஓ மை காட், 1000 சொன்னாலும் இவரை மாதிரி டைமிங்ல வந்து பேசுறதுங்கிறது எந்த மொழியாகட்டும், லைக் தமிழா இருந்தாலும் சரி ஆங்கிலமா இருந்தாலும் சரி, இந்த டைமிங்ல ரைமிங்கா அழகா வந்து நச்சுன்னு பேசுவாங்க தெரியுமா, அந்த ஒரு திறமை வந்து நம்ம உலகநாயகன் கமல் ஹாசன் அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒன்று, கத்துக்கலனாலும் அட்லீஸ்ட் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒன்று. ஸோ ஹோமர் கிரீக் போயட், அவர் ட்ரீம் பண்ணாரு, நோலன் வந்து தைரியமா எடுத்தாரு, நான் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு, சில்ட்ரன் ஆஃப் சினிமா, திஸ் பிலாங் பிலாங்ஸ் டு தி ஏஜஸ், மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நான் இங்கே வந்து என்னுடைய ரிவ்யூவை ஷேர் பண்ணுறேங்கிற மாதிரி அவர் போட்டிருக்காரு. எனிவே ஸோ இதெல்லாம் தான் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துகிட்ருக்கு. அண்ட் ஸ்பைடர்மேன் இஸ் தேர் எவ்ரிவேர். இந்த வாரம் முழுக்க, இந்த வீக்கெண்ட் முழுக்க நம்ம பார்த்தோன்னா எல்லா பக்கமும் தியேட்டர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும் வித் ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ், அதனால் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்ததாக விக்ரம் வேதா படத்துலேருந்து யாஞ்சி யாஞ்சி பாட்டு கம்மிங் அவே. அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேலே இது விஷயங்கள்லாம் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் பிறந்த நாளில் அவரது மகத்தான சேவைகளை நினைவு கூர்ந்து போற்றுகின்றேன் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவரது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவரும் மெட்ராஸ் மாகாண சட்டமன்ற மேலவைக்க 1927 தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி என்ற பெருமைக்குரியவரும், பெண்களின் கல்வி உரிமை மற்றும் சமூக முன்னேற்றத்துக்காகவும் ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் அவர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஆதரவற்ற பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் புகலிடமாக அவ்வை இல்லம், புற்றுநோயாளிகளின் வாழ்வொளியாக அடையாறு புற்றுநோய் நிலையம் போன்ற மகத்தான நிறுவனங்களை உருவாக்கியதோடு, குழந்தை திருமண தடை சட்டத்துக்கு வித்திட்ட சமூக போராளி என்றும் முதல்வர் கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: நிலக்கரி சுரங்க முறைகேடு வழக்கில் இருந்து மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் விடுவிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2004-2009 இடைப்பட்ட காலத்தில் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடுகள் ஏல முறையில் நடத்தப்படுவதற்கு பதிலாக ஒரு பரிசீலனை குழுவின் பரிந்துரை மூலம் ஒதுக்கப்பட்டன. இதனால் அரசுக்கு சுமார் 1.86 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று 2012 இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி மதிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கில் இருந்து முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 84,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று எவ்வித டெங்கு மரணங்களும் பதிவாகவில்லை என்பதுடன் இதுவரை சம்பவித்துள்ள மொத்த மரணங்களின் எண்ணிக்கை 61 உயர்ந்துள்ளது. அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கம்பஹா மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளதுடன் அங்கு பதிவான நோயாளர்களின் எண்ணிக்கை 17,850 அதிகரித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்க மத்திய வங்கி தமது கொள்கை வட்டி விகிதங்களை 3.75% வரையிலான வரம்பில் மாற்றமின்றி நிலையாக பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது. அதற்கமைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவசரமாக வட்டி விகித குறைப்புகளை எதிர்பார்த்த போதிலும் அதற்கு எதிர்மாறான முடிவையே அந்த நாட்டு மத்திய வங்கி எடுத்துள்ளது. எவ்வாறாயினும் புதிய மத்திய வங்கியின் ஆளுநரின் இந்த தீர்மானத்திற்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி கருத்துக்கள் எதையும் வெளியிடவில்லை.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: கிளாஸ்கோவில் இடம்பெற்று வரும் பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவருக்கான பரிதி வட்டம் எறிதல் போட்டியில் இலங்கையின் பாலித பண்டார வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். இறுதிப் போட்டியில் 46.84 மீட்டர் தூரத்துக்கு பரிதி வட்டத்தை எறிந்த பண்டார 2 இடத்தை பிடித்தார். சர்வதேச அரங்கில் சிறப்பானதொரு திறமையை வெளிப்படுத்தியுள்ளதுடன் இது அவரது தனிப்பட்ட சிறந்த பதிவாகவும் அமைந்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

0: எப்ப இந்த பாட்டை கேட்டாலும் இல்ல ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். இல்ல யாரோ யாரோடைய பாட்டு, கல்யாணம் ஆச்சோ ஆகலையோ, ஆக போகுதோ ஆகலையோ, whatever it is, இல்ல ஆயிடுச்சோ, யாரா இருந்தாலும் இந்த யாரோ யாரோடைய பாட்டு வந்து ஒரு ஓஜி வெட்டிங் சாங். இல்ல எத்தனை பாட்டு அதுக்கப்புறம் இல்ல அதுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் இந்த யாரோ யாரோடைய தர வைப் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். மணிரத்னம் மேஜிக், ஏஆர் ரஹ்மான் மேஜிக் அப்படின்ட்டு சொல்லலாம். 9:11 ஆகி இருக்கு. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அந்த வைப்ல இருந்து அப்படியே நம்மளை தூக்கி இந்த பக்கம் போடுற மாதிரி ரெண்டு பாட்டு அடுத்தடுத்ததா உங்களுக்காக நான் அப்ளை பண்ண போறேன். ரெண்டுமே வந்து அனிருத்தோட பாட்டு. ஒன்னு வந்து அனிருத் மியூசிக் பண்ண பாட்டு, அடுத்தது வந்து அனிருத் பாடின பாட்டு. சரியா, ரெமோ படத்துல இருந்தும் கனா படத்துல இருந்தும் பிளே பண்ண போறேன். படத்துக்கு முன்னாடி ரெண்டு அப்டேட்ஸ் ஆக்சுவலி இருக்கு. அதுல முதல் அப்டேட்,
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet app. Download பண்ணுங்க, Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: தங்கத்தினுடைய விலையில எந்த மாற்றமும் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அதே ரேட்டில் தான் இருக்கு. 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 487 திரும்ஸ் 75 ஃபில்ஸ். 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 451 திரும்ஸ் 75 ஃபில்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam. UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, இந்த ரீஜனில் நம்ம பார்த்தோம்னா ரீஜனல் டென்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஒரு ரெண்டு நாட்கள் நமக்கு பெரிய டென்ஷன் இல்லாமல் இருந்தது. மறுபடியும் இன்றைக்கி காலையிலேருந்து லேசான பதற்றம் இருக்கிற காரணத்தினால நம்ம யூஏயிலேருந்து இன்றைக்கி இந்த ரீஜனில் ஃப்ளை ஆகக்கூடிய ஃப்ளைட்ஸ் கேன்சலேஷன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ராவல் வார்னிங்ஸும் வந்து செவரல் ஏர்லைன்ஸ் அண்ட் செவரல் கண்ட்ரீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னித்து டேட் படி பார்த்தோன்னா, தட் இஸ் July 30, 2026 படி பார்த்தோன்னா, எத்தியாத் ஏர்வேஸ் சொல்லியிருக்கிறது ஃப்ளைட்ஸ் பிட்வீன் அபுதாபி அண்ட் பாரேன் ஆப்ரேஷனல் ரீசன்ஸ்னால தொடர்ந்து கேன்சல்டா தான் இருக்கு அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அபுதாபி குவைத் டைரக்ஷன்ல போகக்கூடிய ஃபிளைட்ஸையும் நாங்க வந்து கேன்சல்டா தான் வச்சிருக்கோங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் அபுதாபி டு டப்ளின் வந்து நேத்திக்கு ஒரு எத்தியாத் ஃபிளைட் கிளம்பி போயிருந்திருக்கு. பட் ஆன் த வேல அது திருப்பி விடப்பட்டிருந்திருக்கு. அதுக்கான காரணம் வந்து ஒன்றும் கிடையாது, டெக்னிக்கல் இஷ்யூ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் இதையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் தென் ஃபிளை துபாய் வந்து பார்த்தோம்னா, ஸ்டில் துபாய் ஆபாக்கு போகக்கூடிய ரெண்டு ஃபிளைட்ஸை கேன்சல்டா தான் வச்சிருக்காங்க. அண்ட் ஏர் அரேபியாவை பொறுத்த வரைக்கும் ஃபிளைட்ஸ் பிட்வீன் ஷார்ஜா அண்ட் குவைத், ஷார்ஜா அண்ட் பாரேன், ஷார்ஜா அண்ட் ஆபா வந்து கேன்சல் தான் இருக்கு. கல்ஃப் ஏர் வந்து துபாய் பாரேன், துபாய் அப்புறம் வந்து பாரேன் துபாய்க்கு போகக்கூடிய ஃபிளைட்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. சவுதியாவும் வந்து அவங்களுடைய ஃபிளைட் கேன்சலேஷன்ஸ் பற்றி எல்லாமே எங்களுடைய வெப்சைட்டில் அப் டு டேட் கொடுத்துருக்கோம். அதனால வெப்சைட்ல போய் செக் பண்ணால் போதுங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபிளைட் கேன்சலேஷன்ஸ். இன்கேஸ் நீங்கள் ஒஃபிஷியலியோ இல்லை வந்து பர்சனலியோ இந்த நாடுகளுக்கெல்லாம் போகிற பிளான்ல இருக்கீங்க அமீரகத்தில் இருந்துன்னா, இதுதான் அப்டேட்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back. 2 பாட்டு 2 பாட்டு

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: Gold Rush 2.0 is back with AIM Gold Wallet. நீங்க கோல்ட் காயின் வின் பண்ணுமா? இப்பவே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர்ல AIM Gold Wallet ஆப்ப டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன்ல தமிழ் FM னு கோட் போட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940 க்கு ஆகஸ்ட் 5th குள்ள வாட்ஸ்அப் பண்ணா கோல்ட் காயின்ஸ் வின் பண்ணலாம்.
2: AIM Gold Wallet ல as low as 1 dirhamல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 100% பியூரிட்டி அஷூரன்ஸோட நீங்க உங்க சேவிங்ஸ கோல்ட் பார்ஸ், காயின்ஸ், ஜுவல்லரி இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம். 32 இயர்ஸ் ஆஃப் லெகசி. Gold Wallet. உனக்கு தெரியுமா, 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
3: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
3: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
4: வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்ட நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
6: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யூஏல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மி ஆகும்.
5: இந்த ஆஃபர் August 2nd மட்டும் தான். IDS building opposite to Burjmanla 10 am to 10 pm நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056 415 4242. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
1: அன்யூஷுவல் டிராஃபிக்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ராசல்கோர் ரோட் கனெக்டிங் அல்கேல இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரெச்சில் டுபாய் டிசைன் டிஸ்ட்ரிக் பக்கத்தில் ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இங்கே வந்து ஒரு கன்ஜெஷன் ப்ளஸ் ஒரு கிராஷ்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து அன்யூஷுவலாக வேறு எதுவும் கிடையாது. வழக்கமாக இங்கெல்லாம் வந்து இப்போ நம்ம டிராஃபிக் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோமோ, சந்தேகமே வேண்டாம். அங்கே எல்லா இடத்துலையும் டிராஃபிக் கன்ஜெஷன் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ டிரைவ் சேஃப்.
0: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: சோஷியல் மீடியா இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் இல்லையா? ஏன்னா சோஷியல் மீடியாங்கிறது ஜஸ்ட் ஒரு பொழுதுபோக்குக்காக நம்ம பயன்படுத்துறது தொடங்கி, இப்போ சோஷியல் மீடியா இல்லாமல் நம்ம இல்லை. ஒரு சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சோஷியல் மீடியா பிரசன்ஸ் இஸ் பிகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து சோஷியல் மீடியா கோர்சஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ட்ரெண்ட் இருக்குது, அல்காரிதம், இது படி நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் மில்லியனர் ஆகிடலாம், ஓஹோன்னு போயிடலாங்கிற மாதிரி நிறைய நம்ம வந்து ஏன்னோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்து பார்த்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தால், எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் வைரல் ஆகி உலகமே பேசக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் ஆயிடும் இல்லையா? அப்படி ஒன்று தான் ஒரு புது ட்ரெண்ட். நேற்றுக்கு மத்தியானத்துக்கு மேலே இது உதிச்சதுன்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியாவில் நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணிங்கனாலும் ஒரு குழந்தையோட தலை மட்டும், நெத்தியன் கண்கள் மட்டும் ஒரு மாதிரி கோணையாக தெரிகிற மாதிரி, ஒரு குழந்தை தெரியாமல் ஒரு செல்ஃபி எடுத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு ஃபோக்கஸே இல்லாத ஒரு பிக்சர், ஒரு க்யூட்டான ஒரு பிக்சர் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். பல பேருக்கு வந்து பல பேரண்ட்ஸ்க்கு இந்த அனுபவம் இருக்கும். உங்களுடைய ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு தெரியாமலே எடுத்திருப்பாங்க. அப்படிதான் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒரு அபாயா விற்பனை பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கடை. அவங்க அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் தெரியாமல் இப்படி அவங்க குழந்தை எடுத்த ஃபோட்டோ வந்து தவறுதலாக அப்லோட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அப்படி அவங்க அவங்களுடைய ஒஃபிஷியல் அக்கௌண்ட்டில் அப்லோட் பண்ண அந்த பிக்சர் வைரல் ஆகி ஒரு ஃபியூ மினிட்ஸில் அது உலகம் ஃபுல்லாக பரவி, இப்போ வரைக்கும் எல்லா பிஸ்னஸஸும் வந்து அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி, ப்ராடக்ட்க்கு ஏற்ற மாதிரி அதை அழகாக யூனோ கஸ்டமைஸ் பண்ணி அதை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்னெல்லாம் வைரல் ஆகுதுன்னே சொல்ல முடியாது. அப்படிதான் வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா, அந்த எம்பையர் ஸ்டேட் பில்டிங் கிளைம் பண்ண அந்த ஒரு கப்பல், ப்ரப்போஸ் பண்ண அந்த ஒரு கப்பல், அவங்க நட்ட அந்த கொடி, அதில் வந்து ஒரு பிராண்டும் அவங்களுடைய மெசேஜஸை வந்து யூனோ பேஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி என்ன வைரல் ஆகும் எப்போ வைரல் ஆகும்னு தெரியாது. பட் இட்ஸ் ஆக்சுவலி குவைட் நைஸ். இப்படி எல்லாருமே ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஆர் வண்டரிங் எதுக்கு அந்த குழந்தையோட ஃபோட்டோ எல்லாரும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இதுக்கு தான்.
0: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
3: நிக்கனா 91 போடு.
4: என்னது?
5: 90s not out.
0: Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 dirhams தான்.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: Rolex. Rolex.
2: Sir. Yes, sir.
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
4: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசி.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காமா ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
2: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
1: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
0: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
3: There is no place like home. There's no home like that.
4: For registrations, call
0: 056-357-9474.
4: உங்களுக்கு

0: மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா
1: தானே. For details call 056-415-42.

0: உங்களுக்காக இந்த சம்மர்ல உங்க பர்சேஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷூர்டான மிக குறைந்த செய்கூலி. பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான். மிஸ் பண்ணாதீங்க இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ். ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: கார்ல
2: மேலான அனுபவம்
3: எனக்கு சக்கரை வியாதி,
4: சுகரா, இது எத்தனை நாளா?
3: கத்தகுதி வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
4: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
3: சார்?
5: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
6: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 dirhams தான்.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
8: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்?
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்த 4 எம்எல்ஏக்களும் ஆகஸ்ட் 4 தேதி விளக்கமளிக்க வேண்டும் என்று சபாநாயகர் JCT பிரபாகர் அழைப்பு விடுத்துள்ளார். மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா, சத்யபாமா ஆகியோரிடம் ஆகஸ்ட் 4 தேதி விளக்கம் கேட்கப்பட உள்ளது. எடப்பாடி பழனிசாமி தரப்பும் ஆகஸ்ட் 4 தேதியை விளக்கம் அளிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவை செயலாளர் தெரிவித்துள்ளார். மீண்டும் விளக்கம் அளிக்க 30 தேதி வரும்படி 4 பேருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமியும் ஆஜராக வேண்டும் என்று சபாநாயகர் அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் அவர்கள் ஆஜராக வேண்டிய தேதியை வரும் ஆகஸ்ட் 4 தேதிக்கு மாற்றி சட்டப்பேரவை செயலகம் அறிவுறுத்தியுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: மக்களவை இன்று மதியம் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கம் காரணமாக மக்களவை இன்றும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கான பரிந்துரை அறிக்கையை வழங்குவதற்கான அவகாசம் குளிர்கால கூட்டத்தொடர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் மாநில சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வகை செய்யும் அரசியல் சாசன திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வு செய்து வருகின்றது. இந்த மசோதா மீதான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை குளிர்கால கூட்டத்தொடரின் இறுதி வாரத்தில் தாக்கல் செய்ய அவகாசம் கேட்டு அதன் தலைவர் சௌத்ரி நேற்று மக்களவையில் தீர்மானம் ஒன்றை தாக்கல் செய்தார். இதற்கமைய நவம்பர் மாதம் இறுதியில் தொடங்கும் குளிர்கால கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கான பரிந்துரை அறிக்கையை வழங்குவதற்கான அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: பணச்சலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாட்டை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 29 தேதி விசாரணைக்கு அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த முறைப்பாடு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தனர். இதனையடுத்து விசாரணைகளின் முன்னேற்றத்தை அக்டோபர் மாதம் 29 தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார்.
1: உலக செய்திகள்.
2: தென்மேற்கு ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 உயர்ந்துள்ளதாக பிரதமர் சனாயி தகேச்சி இன்று தெரிவித்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை கியூஷு தீவில் உள்ள குமமோட்டோ மாகாணத்தை 6.8 மேக்னிடியூட் அளவிலான நிலநடுக்கம் தாக்கியது. நிலநடுக்கத்தினால் வீடுகள் மற்றும் மின்கம்பிகள் உள்ளிட்ட கட்டமைப்புகள் பரவலாக சேதமடைந்தன. இடிபாடுகளில் சிக்கியிருக்கக்கூடியவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் தொடர்ந்தும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஐரோப்பிய கால்பந்து நிர்வாக அமைப்பான UEFA, FIFA மற்றும் அதன் தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ முன்வைத்துள்ள சர்ச்சைக்குரிய உலகக்கோப்பை பங்குதாரர் திட்டத்துக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்பது குறித்து இன்று அவசர கூட்டம் நடத்தவுள்ளது. இந்நிலையில் FIFA தனது 211 உறுப்பு நாடுகளின் கால்பந்து சங்கங்களுக்கும் கடிதம் அனுப்பி இந்த திட்டத்தை ஈட்க விரும்புகின்றார்களா என்பதை செப்டம்பர் 19 தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளும் உறுப்பினர் சங்கங்களுக்கு ஆரம்ப நிதித்தொகையான 40 மில்லியன் அமெரிக்க டாலரில் முதற்கட்டமாக 20 மில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கப்படும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Ally since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் சில பகுதிகளில் இன்றும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடுமையான கோடை வெப்பநிலை நீடித்தாலும் ஆகஸ்ட் 3 தேதி வரை ஐக்கிய அரபு அமீரகத்தின் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. எல் நினோ காரணமாக வளிமண்டலத்தில் ஈரப்பதம் அதிகரித்திருக்கும். உள்ளக பகுதிகளில் வெப்பநிலை 48 டிகிரி செல்சியஸ் வரையில் உயர்வடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 37 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 39 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைவாவில் 41 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
4: சொல்லு.
3: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
5: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த்.
2: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
6: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த் பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

எங்கேயோ இருக்கிற பசிபிக் பெருங்கடல் கடலுடைய அந்த சர்ஃபஸ் ஹீட் ஆகிறதுனால தமிழ்நாட்டில் மக்கள் பாதிப்படைகிறோம் அப்படின்னா அதுதான் வந்து இந்த எல் நீனோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் எல் நீனோனா என்னங்கிறத பற்றி, நம்மளே நிறையா பேசியிருக்கோம். ஸோ அந்த ஓஷனுடைய சர்ஃபஸ் ஹீட் ஆகிறதுனால அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஏர் எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் வெப்பம் ஜாஸ்தியாகும். இது வந்து நிறைய நாட் ஜஸ்ட் வெப்பத்தை மட்டும் அதிகரிக்கிறதோட இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸுக்கு கொண்டு போய் விட்டுடும். வெப்பம்னா எக்ஸ்ட்ரீம் வெப்பம், இல்லை வந்து குளிராக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரீம் குளிர், இல்லைனா மழை வந்ததுன்னா எக்ஸ்ட்ரீமான மழை, இந்த மாதிரியான எஃபெக்ட் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 7 பேர் கொண்ட குழுவை வந்து அமைச்சிருக்காங்க தமிழக அரசு. ஸோ அரசு அமைச்சிருக்கக்கூடிய அந்த குழுவில் வந்து நிறையா வானிலை ஆய்வாளர்கள்லாம் வந்து இடம்பெற்றிருக்காங்க. முக்கியமாக வந்து அவங்களுடைய பிரதானமான ஒரு வேலையாக இப்போ பார்க்கப்படுறது என்னன்னா இந்த எல் நீனோனுடைய தாக்கத்தை குறித்து அவங்க வந்து கொஞ்சம் ஆய்வெல்லாம் பண்ணி அரசுக்கு அறிக்கை கொடுக்கணுங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அங்கே அப்படி ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து என்னதான் எல்நினோடைய தாக்கம் எல்லாம் இருக்குனாலும் ஆலங்கட்டி மழை, ஐஸ் கட்டி மழை வந்து நேற்றுக்கு பேஞ்சிருக்குன்னு சொல்லி இப்போ தான் நான் பார்த்தேன். வாட், ஐஸ் கட்டி மழை? நான் ஆக்சுவலி ஒரு தடவை கூட இந்த ஐஸ் கட்டி மழை பார்த்ததே இல்லை. இங்கே நம்ம யூஏயில் வந்து ஐஸ் கட்டி மழைலாம் வந்திருக்குனாலும் நான் பார்த்ததில்லை. ஸோ கொட்டி ஆலங்கட்டி மழை அப்படின்ட்டு மசாஃபி அதுக்கப்புறம் ஷார்ஜாவோட சில இடங்கள்லாம் வந்து நேற்றுக்கு கனமான ஆலங்கட்டி மழை பெஞ்சிச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் August 3 வரைக்குமே வந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்ரோலஜி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இந்த பக்கம் வருதா வரலையா அப்படின்ட்டு. எனவே பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் சுப்பிரமணியபுரம் இரண்டாம் உலகம் படங்கள் அந்த ரெண்டு பாட்டு கமிங் அவே. இது மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

0: நீங்க அண்ணதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா. நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: 3rd ரீசன் நான் சொல்றேன், அண்ணதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அண்ணதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies,
2: ALD Properties in 4th

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளவுதான், சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரி டே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds.
6: Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: லைக் வி ஆல் நோ, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். அதில் வந்து ரீசெண்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம துபாயோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி. டெம்பரரியா ஒரு படிக்கட்டு, அதாவது ஒரு ஸ்டேர்கேஸ் பில்டிங் ஒன்று புர்ஜ் கலிஃபா துபாய் மால் மெட்ரோ ஸ்டேஷன்ல அவங்க கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க, ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஏற்கனவே இந்த எக்ஸ்பான்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் வகையில தான் இந்த டெம்பரரி ஸ்டேர்கேஸ் அமைச்சிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டேஷனுடைய எக்ஸிட் 1ல தான் இந்த டெம்பரரி ஸ்டேர்கேஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அங்கே ஸ்டேஷன் பிரைம் என்ட்ரன்ஸ்ல வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குங்கிற அந்த காரணத்தினால மக்கள் யாருக்கும் ஒரு யூனோ இடையூறு வரக்கூடாது, ஈஸியா போயிட்டு வரணுங்கிற அந்த ரீசனால இந்த ஸ்டேர் கேஸை நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறதையும் ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் யூனோ அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லயே பார்த்தோம்னா இப்போ இந்த ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் வந்து எப்படி போக போகுது, நீங்க எப்படி ஈஸியா போயிட்டு வரலாங்கிற மாதிரி ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேப்ல என்ன சொல்லியிருக்கோமோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லாருக்குமே கன்வீனியன்டா இருக்கும் அப்படிங்கறதும் ஆர்ஜிஎவனுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வழியா தெரிவிச்சிருக்காங்க.
0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட prime spotல உங்க plot-அ book பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை double பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: சூடா ஒரு பாட்டு
1: இன்கமிங்,
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
2: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
0: தொடர்புகளுக்கு 0555-241-536 அல்லது yaalkalviyagam.com.
3: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்னால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
4: You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
5: Brought to you by Joy Alukasin Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99%.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9th வரை மட்டும் தான்.
0: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். வெளிநாட்டுல வேலை பார்க்க நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க Dream Land நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
3: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க UAE ல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234,000 ரூபாய் கம்மி ஆகும்.
2: இந்த ஆஃபர் August 2nd மட்டும் தான். ஐடியாஸ் பில்டிங் சிட்டு புர்ஜ்மான்ல 10 AM to 10 PM நடக்கிற ஈவெண்ட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
4: இது வரைக்கும் டைரக்டரா கலக்கிட்டு இருந்த நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ ஹீரோவா தேவதாசா ஸ்கிரீனையும் கலக்க போறாரு.
0: August 7th, mark your dates.
5: போலீஸ் கொல்லுவா, டாக்டர் கொல்லுவா,
0: ஒரு ரிபல், ஒரு ஆபத்தான உலகம். Blood, love, loyalty. இதை விட பெருசா action, drama, full on mass.
2: Anirudh Music ல DC August 7 முதல் releasing in cinemas by the Plot Pictures.
6: மேடம் ஒரு நிமிஷம்.
7: எஸ்
6: தமிழ் FM தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
6: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
7: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
6: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
7: எது, மதுவா?
6: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
7: ஓ மை காட், யார் அவரு?
6: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
7: டாம் இட்.
0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
7: அடிங்க.
0: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.

0: 47 on the clock. Medicine morning la na Kirthana ungalta pesiitt iruken. Yaaralla iniga office cut adichittu Spider-Man poiterkinga or poga poringa. Enna panna poringa? Ena usually indalla nadakkiradhu dhaan. Periya periya padangal la vandu release aagum bodhu edhaavadhu oru kaaranam sollittu padam paaka pogiradhu, leave eduthittu pogiradhu idella undu. Aana nenachu paarengale unga neenga report panna koodiya unga manager neengalo at a time Spider-Man padathukku poninga na eppadi irukum? Andha maari la nadandhirukka ungalku. Anyway, thonichu சில பேருக்கு அந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த ரீல்ஸ்லாம் வந்து வைரல் ஆகும் தெரியுமா? இப்போ இதுக்காக வந்து இப்படி ஒரு லீவ் கேட்டாங்க, அந்த லீவ் லெட்டர் வந்து இட் இஸ் கெட்டிங் வைரல், அவர் அவங்க கேட்ட அந்த ரிக்வஸ்ட் வந்து இட் இஸ் கெட்டிங் வைரல். சில இடங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தெரியும்பா, நீ எப்படி வந்து லீவ் கேட்பேன்ட்டு போங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொடுக்குற சில சில சில பீப்புளாகவும் இருக்காங்க. எனிவே ஒடவர் இட் இஸ் ஸ்பைடர்மேன் எவ்ரிவேர், எந்த பக்கம் திரும்பினாலும் ஸ்பைடர்மேனாகத்தான் இருக்கு. இந்த வீக்கெண்டும் அப்படி தான் ஓடும் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா வந்திருக்கக்கூடிய ஒரு படம். அண்ட் ஐம் ஷோர் லைக் ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கோயிங் கிரேசி ஆல்ரெடி. பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு நடுவில் ரிலீஸ் ஆகியிருக்கு. எனிவே டிராஃபிக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு மனசோட்டமேட்டில் பாட்டெல்லாம் ப்ளே பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு நான் கிளம்ப போறேன். நாம் நீங்க வந்து சைடில் ஒரு பக்கம் கால் பண்ணிட்டு இருங்க 800-8940. அதுக்குள்ள டிராஃபிக் எங்க இருக்குன்னு பார்த்துடலாமா?
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: ஓகே, 611 ஒரு கிராஷ் ஒன்று பார்க்க முடியுது. எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்கே ஷார்ஜாவில் தான். டுவர்ட்ஸ் துபாய் வரும்பொழுது நம்ம பார்த்தோன்னா ஷார்ஜாவில் டிபிபா சவுத் அப்படின்னு எனக்கு காட்டுது. ஹேஎல் டிபிபா சவுத்துன்னு எனக்கு இங்கே மேப்பில் காட்டுது. அங்கே தான் வந்து ஒரு கிராஷ் ஆகிருக்கு. ஸோ அங்கே ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சுக்கு டிராஃபிக் பில்டாக இருக்கிறது பார்க்க முடியுது டுவர்ட்ஸ் துபாய் டைரெக்ஷனில். அதை தவிர்த்து மேஜர் ரோட்ஸில் 311 E11 எல்லா இடத்துலையும் வந்து டிராஃபிக் இருக்குது. பட் நத்திங் அன்யூஷுவல். இதுதான் இப்பொழுதுக்கு
1: டிராஃபிக் அப்டேட். Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: Okay, யாருக்கு என்ன பாட்டு கேக்கலாமா? Hi, good morning.
2: Hi, Kitna.
0: Hi, good morning. யார் பேசுறீங்க?
2: I am Ravi from Dubai.
0: Ravi from Dubai, first time பேசுறோமா?
2: ஆமா கீர்த்தனா, ரொம்ப நாளா ட்ரை பண்றேன், உங்ககிட்ட பேசவே முடியல.
0: Lovely, lovely talking to you Ravi. என்ன பண்றீங்க?
2: என்ன
0: என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க?
2: எனக்கு வந்துட்டு இயற்கை படத்துல இருந்து காதல் வந்தால் சொல்லி அனுப்பிருக்கல.
0: ஆஹா, நல்ல பாட்டு. குட்டி ஸ்டோரி ஒரு ஷோ ஒன்னு இருக்கு, அதையும் கேளுங்க. ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசினது. பாய்
2: பாய்.
0: நல்ல பாட்டு கேட்டிருக்காரு. இயற்கை படத்துல இருந்து அந்த பாட்டு நான் பிளே பண்ணிட்டு அப்படியே கிளம்புறேன். பட் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரிமைண்டர் உங்களுக்கு நான் கொடுத்தே ஆகணும். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம தாய்மொழியான தமிழ் மொழி கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஆர்வம் எல்லாம் இருக்கு. ஆனால் நேரம் இல்லை, இல்லை எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்காகவே யாழ் கல்வியகம் இங்கே நம்ம அமீரகத்தில் ஒரு சில ஆண்டுகளாக ஆன்லைன்ல, அதாவது இணைய வழி தமிழ் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. நாட் ஜஸ்ட் அமீரகத்தில் இருக்கிற குழந்தைங்கன்னு இல்லை, உலகம் ஃபுல்லாக நிறைய குழந்தைங்க அவங்க கிட்ட படிக்கிறாங்க. வண்டர்ஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவாக துவங்கின ஒன்று, ஒரு 9 குழந்தைங்களோட வச்சு துவங்கின இந்த ஒரு இனிஷியேட்டிவில் இப்போ 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அழகாக தமிழ் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் தமிழ் ஆர்வலர்கள் அவங்க சேர்ந்து ஆரம்பித்தது தான் யாழ் கல்வியகம். ஸோ யாழ் கல்வியகமில் ஆன்லைனில் கன்வீனியன்ட்டாக அவங்க குழந்தைங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கலாம். ஸோ இதை பற்றின விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு www.yaalkalviyagam.com. யாழ்க்கு வந்து YAZH, ஓகே, யாழ் கல்வியகம் .com. வெப்சைட்டை விசிட் பண்ணீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். ஓகே, நானும் கிளம்புறேன். நம்ம ரவி கேட்ட பாட்டு இயற்கை படத்துலேருந்து, அதுக்கப்புறமா போகன்லேருந்து ஒரு பாட்டும் ப்ளே பண்ணிவிட்டு, மறக்காமல் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் சோஷியல் மீடியா பேஜஸில் எங்களோட கனெக்டடாக இருங்க. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் ஆப் இருக்கிறதுனால நீங்கள் எப்போ வேணாலும் எங்கேருந்து வேணாலும் எந்த நேரத்திலிருந்தும் உலகத்தின் எந்த பகுதியிலிருந்தும் கேட்க முடியும் நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஷோ சாங்ஸ் எல்லாம். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. நாளை காலை 7 மணிக்கு திருப்பியும் பேசுவோம். நேரத்துக்கு சாப்பிடுங்கள், உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. டேக் கேர், டிரைவ் சேஃப். மது ரெடியா இருக்கார் மசாலா கேஃபேக்கு, அவரோட கண்டினியூ பண்ணுங்க. பா பாய்.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் விவசாயிகளை தாவிக்க அரசு வஞ்சித்து விட்டது என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனை எதிர்த்து தஞ்சாவூரில் வரும் 3ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். விவசாயிகளை தொடர்ந்தும் வஞ்சிக்கும் தாவிக்க அரசை கண்டித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று முன்னாள் முதல்வர் கூறியுள்ளார். வேதனை தரும் தாவிக்க ஆட்சி, விவசாயிகள் படும் துன்பமே அதற்கு சாட்சி என்று மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் முதுகெலும்பாய் விளங்கும் விவசாயிகளை வீதிகளில் போராட விட்டார் விஜய் என்று மு க ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: அசாமில் நிலவும் தொடர் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 78 உயரவடைந்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அசாமில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு இடங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நடப்பு சீசனில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு காரணமாக இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 78 உயர்ந்தது. அதே நேரத்தில் மாநிலம் முழுவதும் 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது மாநிலத்தின் 7 மாவட்டங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் 100,000+ கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளத்தால் 1,000+ ஹெக்டேயர் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளன. சாலைகள், பாலங்கள் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்புகளும் பாதிக்கப்பட்டுள்ளதால் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சவுதி எண்ணெய் வசதிகள் மீது மீண்டும் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈராக்கில் இருந்து ஏவப்பட்டு சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள எண்ணெய் வசதிகளை இலக்கு வைத்து புதிய ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த விரோதமான தாக்குதல்கள் சவுதி அரேபியாவின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகவும் அதன் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவும் இருப்பதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சவுதி அரேபியாவுடன் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முழுமையான ஒற்றுமை தொடரும் என்றும் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளும் ஆதரவளிப்பதாகவும் அமைச்சகம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: கிரேக்கத்தின் குரீட் மற்றும் பெலோபோனீஸ் பகுதிகளில் பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 கிரேக்க தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்தனர். கிரீட் தீவில் பலத்த காற்று காரணமாக தீ வேகமாக பரவியது. இதனையடுத்து பல கிராமங்களில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டனர். தீ தீவிரமாக பரவிய போது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 தீயணைப்பு வீரர்கள் சிக்கி உயிரிழந்துள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். வழக்கு விசாரணை ஒன்றுக்காக அவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அவர் அழைத்து வரப்பட்டார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இங்கிலாந்து டெஸ்ட் அணியின் பயிற்சியாளராக ஸ்டீஃபன் பிளெமிங் நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் நியூசிலாந்து அணித்தலைவர் பிரெண்டன் மேக்லம் நீக்கப்பட்டதை தொடர்ந்து இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக ஸ்டீஃபன் பிளெமிங் நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ச்சியான மோசமான முடிவுகள் மற்றும் களத்துக்கு வெளியேயான சில சம்பவங்களை தொடர்ந்து இந்த மாத தொடக்கத்தில் மேக்லம் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். இருப்பினும் அவர் தொடர்ந்து இங்கிலாந்தின் ஒருநாள் மற்றும் T20 அணிகளின் பயிற்சியாளராக நீடிக்கின்றார்.
4: Was brought to you by Danya Group of Companies since 1982.
1: Weather update
4: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் மழையுடனான வானிலை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான கோடை வெப்பம் நீடித்தாலும் 3rd வரை அமீரகத்தின் பல பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புஜேராவில் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி மற்றும் அஜ்வானில் முறையே 38 மற்றும் 39 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் உமல் குவாயினில் 41 டிகிரி செல்சியஸிலும் ராசல்கைபா மற்றும் ஷார்ஜாவில் தற்பொழுது 42 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இதனால் புழுதி புயல் உருவாகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: வெல்கம் டு மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். நான் ஆர்ஜே மது வந்திருக்கேன் உங்களோட பேசுறதுக்காக. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய பேச போறோம். நேற்று வந்து இந்த கோல்டு ரேட்ல வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்ல. பெருசா கிடையாது, மேலே ஏறிச்சு இறங்குச்சு, திருப்பி ஏறிச்சு இறங்குச்சு.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app. download பண்ணுங்க, Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து whatsapp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: இதுக்கான பிரதான காரணம், ஸோ யுஎஸ் சைட்லேருந்து கெவின் வார்ஷ் அவர் வந்து தொடர்ந்து அஞ்சாவது தடவையாக அவங்க வந்து ரேட் கட்டும் பண்ணல, ரேட் ஹைக்கும் பண்ணல, ரேட்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த கோல்டு ரேட்டில் இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ 24 கேரட்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 24 கேரட் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 487.50, 22 கேரட் தங்கம் 451.5, 21 கேரட் தங்கம் 432.75, 18 கேரட் தங்கம் 371 திரகம்ஸாக இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை
2: brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லந்தே gold savings start பண்ணலாம். anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: ஆல் ரைட், சோ உங்க எல்லாரையும் ஷோவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். தொடர்ந்து நம்ம பேசுவோம் அடுத்த 3 மணி நேரத்துக்கு. ஓகேவா, வெல்கம்
1: back to back. அடுத்த 2 பாட்

0: ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட்
1: 0566343646.
0: எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
1: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.

0: ஆர்ஜே மதுவீஸ் பேக். இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒன்றுனா நம்ம பார்த்துருவோமா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஆல் ரைட், இந்த ரெயினை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. நேற்று வந்து ஆக்சுவலாக ஓவர் காஸ்ட்டாக இருந்துச்சு, அதை பார்த்தோன்னே எனக்கு செம்ம டெம்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி மழை கன்ஃபார்ம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் மழையே வரல. நேற்று வருஷா வரைக்கும் ஒரு வேலையாக போயிருந்தோம், அதுக்கப்புறமா வந்து பார்த்தா மண்குள்ள சுத்தமாக மழையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. யூஏ வந்து August 3 வரைக்கும் சில பல இடங்களில் ரெயின்ஸை விசிட் பண்ண வாய்ப்பு இருக்குது, ரெயின்ஃபாலை வரவேற்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டெஸ்பைட் ஹையர் சம்மர் டெம்பரேச்சர்ஸ் எல்லினியோ அது இதுன்னு சொன்னால் கூட, இந்த 3 நாட்கள் வந்து கொஞ்சம் விடுவ காலமாக பல இடங்களில் இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 31st July வந்து பார்ட்லி க்ளவுடி பல இடங்களில், அதே மாதிரி அரேபியன்கள் ஃபொமான்சியில் வந்து கண்டிஷன்ஸ் கொஞ்சம் முன்னப்பின் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி மவுண்டன் டெம்பரேச்சர்ஸும் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாட்டர்டே வந்து ஃபேர் அண்ட் பார்ட்லி க்ளவுடியாக இருக்கும், அதே மாதிரி சண்டே அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ August 3 வரைக்கும் இந்த சேஞ்சை வந்து உங்களால் பார்க்க முடியும். என்ஜாய்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Masala Cafe brought to you by City Seasons Hotel Burj Man Dubai ல August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.
2: தமிழ் FM-ல RJ. இது உலக பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
3: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
4: நைக்கனா 91 போடு.
3: என்னது 90?

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4, கராமா.
1: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸ் ஆல நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய். இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் எஸ்யூவிய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. வாட் ஆனர்ஸ் இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் பர் மந்த் இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் எஸ்யூவி இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலியன் டுடே. ஜெட்டோ யுஏஇ, பார்ட் ஆஃப் எலிட் குரூப் ஹோல்டிங். டீஸ் அண்ட் சீஸ் அப்ளை.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
3: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: இன்னைக்கு என்னடே என்ன ஸ்பெஷல் இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன் நான் ரேண்டமா ஒரு பக்கம் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுவாங்க. அது மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது இன்னைக்கு வந்து ஃபாதர் இன்லா டேவா. ஓ இருக்கலாம், டே இருக்கா, வெரி குட் வெரி குட். இன்டர்ன் டேவா, இன்டர்ன் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது, நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக ஓடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குன்னா இன்டர்ன் ஒரு படம் இருக்குது, அந்த படத்தை பாருங்கள். ஆனா ஹாத்வே நடிச்சிருப்பாங்க, அந்த படத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் பொழுது கட்டியிருப்பாங்க. அதில் முக்கியமாக என் தலைவன் தாத்தா ஒருத்தர் வருவார். தாத்தா வராரு கதரை கூட போகிறாரு அப்படிலாம் இருக்காது, உலகத்திலேயே சட்டிலான ஒரு தாத்தானா அது இவர் தான். அவர் வந்து ஒரு பயங்கர யங்கா பயங்கர ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பயங்கர ஒரு ப்ரெஷரோட டென்ஷனோட வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய ஆஃபீஸில் போயிட்டு இன்டர்னாக சேருவார். உங்களுக்கு பெருசாலாம் எங்கள் வேலை நீங்கள் சும்மா கூட உட்காருங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. பட் அவர் எப்படி அவங்கள ஜூல்ஸ்ன்னு நினைக்கிறவங்க பேர், அவங்கள எப்படி காம் பண்ணுறாரு, எப்படி வந்து வாழ்க்கையில் எதெல்லாம் நீ ப்ரையாரிட்டிஸ் பண்ணணுங்கிறது சொல்லித்தராருங்கிறது தான் கதை. ரொம்ப ஃபீல் குட்டாக ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்த்து கண்டிப்பாக ரசிங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். த இன்டர்ன் ஓடிடி எல்லாத்தையும் அவைலபிளாக இருக்குது தாராளமாக, எல்லாமே எல்லா ஓடிடியிலும் இல்லை, ஈஸியாக கிடைக்கும்னு சொல்ல வந்தேன். ஓகே, தொடர்ந்து பேசுவோம். 12 மணிக்கு மேலே 89.4 தமிழ் எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.
1: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல ஆகஸ்ட் 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல property வாங்குங்க.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. மனசு தொட்டு மிட்டு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: பழனி கோயிலின் 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. சிபிஐ விசாரணை கோரிய பிறகே வழக்கில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வாதிடப்பட்டது. சிபிஐ விசாரணை கோரிய பிறகே வழக்கில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அறநிலையத்துறையின் அனைத்து டெண்டர்களும் இனி ஆன்லைன் முறையிலேயே நடைபெறும் என அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அறநிலையத்துறையின் அனைத்து டெண்டர்களும் இனி ஆன்லைன் முறையிலேயே நடைபெறும். கோயில்களில் கார் தரிப்பிட வசதிகளில் இனி டிஜிட்டல் முறையில் பட்டுச்சீட்டு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பார்க்கிங், முட்டை போடுதல், கடைகள் அமைப்பது உள்ளிட்டவற்றுக்கு பொதுவான டெண்டர் முறை கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
1: சபரிமலைக்கு நெய் விநியோகம் செய்ததில் 85 லட்சம் ரூபாய் மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் விசாரணைக்கு கேரள அரசு உத்தரவிட்டுள்ளது. சபரிமலைக்கு நெய் விநியோகம் செய்ததில் 85.5 லட்சம் மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தில் வரும் வழியில் கலப்பட நெய்யை கலந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு முந்தைய காலங்களில் தனியார் நிறுவனங்கள் மூலம் நெய் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. அப்போது தரம் குறைந்த நெய் வழங்கப்படுவதாக வந்த புகாரை தொடர்ந்து கேரள அரசின் பால்வள மேம்பாட்டு நிறுவனமான மில்மா நிறுவனத்திடம் இருந்து நெய் வாங்க முடிவு செய்யப்பட்டது. ஆனாலும் கலப்படம் நிறைந்த தரம் குறைந்த நெய் விநியோகம் செய்யப்படுவதாக மீண்டும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக பால்வள மேம்பாட்டுக் கழக இயக்குநர் சாலினி கோபிநாத் விசாரணை நடத்தினார். இந்நிலையில் அம்மாநில அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளர் சுகேஸ்வர பண்டாரவை எதிர்வரும் 12ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஜனாதிபதியின் செலவு தலைப்பின் கீழ் 2 சம்பளங்களை பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். பின்னர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவரது விளக்கமறியல் காலம் நீட்டிக்கப்பட்டிருந்தது.
2: உலகச் செய்திகள்.
1: மத்திய கிழக்கில் மோதல்கள் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக மத்தியஸ்த நாடான பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை தொடர்பான விவகாரங்கள் மற்றும் பதற்றத்தை தணிக்கும் முயற்சிகள் குறித்து பேச்சுக்கள் நடைபெறுவதாக கூறப்படுகின்றது. இஸ்லாமாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தாஹில் ஆண்ட்ரா ராபி இதனை தெரிவித்தார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போரை நிறுத்தும் நோக்கில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இரு நாடுகளையும் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டுவர தங்களால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக பாகிஸ்தான் முன்னதாக தெரிவித்திருந்தது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: அனைத்து வகை கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அஜிங்க்யா ரஹானே அறிவித்துள்ளார். அஜிங்க்யா ரஹானே சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். 38 வயதான ரஹானே தனது சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து விலக இதுவே சரியான நேரம் என்று நான் உணர்கின்றேன். எனவே அனைத்து வடிவிலான சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்தும் ஓய்வு பெறுகின்றேன் என்று அஜிங்க்யா ரஹானே பதிவிட்டுள்ளார்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமெரிக்கத்தில் இன்றும் கிழக்கு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆகஸ்ட் 3 வரை நாட்டில் மழையுடனான வானிலை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளக பகுதிகளில் இன்று வெப்பநிலை 48 வரையில் உயர்வடையும். மணிக்கு 45 வேகத்தில் காற்று வீசக்கூடும். இதனால் புழுதி புயல் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 37 அபுதாபியில் 39 துபாய், ராசல்கைமா மற்றும் உமல் குவைனில் 42 ஷார்ஜாவில் 43 தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
4: Star of the month.
1: பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
5: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: வெல்கம் பேக் டு மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். சோ கோல்ட் ரேட் என்னன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா?
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet app download பண்ணுங்க. Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: கோல் ரேட் எல்லாருமே இதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கோல்ட் ரேட்டோட இம்பாக்ட், அதுக்கப்புறமா ஷேர்ஸோட இம்பாக்ட் எல்லாமே. 24 கேரட் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 487.50 திரஹாம்ஸ், 22 கேரட் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 451.5, 21 கேரட் தங்கம் 432.75, 18 கேரட் தங்கம் 371 திரஹாம்ஸாக இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை
2: brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லந்து கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: ஓகே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டு கேட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி IBL ஓட மோஸ்ட் வேல்யூ டீம்ஸ் என்ன அண்ட் லீஸ்ட் வேல்யூ டீம்ஸ் என்னங்கறதை இப்ப நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா இதெல்லாம் மோஸ்ட் வேல்யூ டீம்ஸ் இருக்கும்னு உங்களுக்கே தெரியும், லீஸ்ட் வேல்யூ டீம்ஸ் இருக்கும்னு தெரியும். பட் இருந்தாலும் அந்த லிஸ்ட் அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல, அது என்னங்கிறத நான் ஒன்னொன்னா சொல்றேன். பாட்டு முடிச்சதுக்கு அப்புறமா 89.4 தமிழ் எஃப்எம் லார்ஜ் வந்து பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்
1: பேக் டு பேக்கு.

கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ALD Properties இன் 4 ஆண்டு

மொத்தம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே அண்ட் நான் ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: வெல் எங்கெல்லாம் டிராஃபிக் இருக்கு? சி டிராஃபிக் இல்லை, ஃபர்ஸ்ட் யூஏ அப்டேட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிராஃபிக். இந்த டைமில் வழக்கப்பட டிராஃபிக் செலவு இல்லாத கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே, டூரிஸ்ட் விசா ஃபீ வந்து இந்த செப்டம்பர் 15th வரைக்கும் டூரிஸ்ட் விசா ஃபீ வைவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அதை கேள்விப்பட்டீங்களா? நீங்கள் விசிட்டிங் யூஏஇ வித் சில்ட்ரன், நீங்கள் குழந்தைங்களோட வரீங்களா, டூரிஸ்ட் விசா வைவர் எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, ஒன் ஆர் போத் பேரண்ட்ஸோடு நீங்கள் வந்தாலும் ஓகே, பட் இன்சூரன்ஸ் ட்ராவல் ஏஜென்சி சர்வீஸ் சார்ஜஸ் அஃப்கோர்ஸ் இருக்கும், பட் அதை தாண்டி இந்த ஃப்ரீ விசாவை வேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ யார் யாரெலாம் வந்து இதை கிளைம் பண்ணலாம்னா, விசிட்டராக இருக்கணும் அஃப்கோர்ஸ், அதாவது அட்லீஸ்ட் ஒன் பேரண்ட் ஆர் போத் த பேரண்ட்ஸ் மஸ்ட் பி அ விசிட்டர், அண்ட் சைல்டும் விசிட்டராக தான் இருக்கணும் ஆப்வியஸ்லி. ஸோ டூரிஸ்ட் விசா பண்ணும்போது அப்படியே சில்ட்ரனுக்கான விசாவும் நீங்கள் வந்து கொடுக்கலாம், கொடுத்து இந்த ஃபெசிலிட்டியை அழகாக நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Masala Cafe brought to you by City Seasons Hotel Burj Man Dubai la August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers நடத்துற property showcase ல கலந்து கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
4: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் எஸ்யூவிய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. வாட் ஆன் அஸ் இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் பர் மந்த் இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் எஸ்யூவி இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலியன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
2: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் at Anathangam Golden Diamonds, Karama Center, Dubai, powered by Altavasul Group of Companies.
1: Changing lifestyle and food habits ala gastritis, constipation madri serimana prachanegal ungalku iruka? Appo innike Dr. Geetha Sadanandan kitta consult panunga at Ayurtrade Ayurveda, Dubai Silicon Oasis and DIP1 Dubai.

வெறும் 1.99%.

0: Listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான். மிஸ் பண்ணாதீங்க, இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
4: உனக்கு இப்போ 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
5: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
6: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
7: நெஞ்சை விட்டகலாத இனிய கானங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
8: பாட்டு கேட்க வந்தயா?
9: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: வெல்கம் பேக் டு மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ இப்போ வந்து டிராஃபிக் பெருசாக இல்லை, பட் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. டிராஃபிக் அப்டேட்
1: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: வழக்கம் இருக்கக்கூடிய மலையா ஸ்ட்ரீட் அபுஷாகரா வாசித்து இந்த மாதிரி ஷார்ஜா பகுதிகளில் மட்டும் தான் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கு. மற்றபடி துபாய்க்குள்ள பெருசு அங்கே சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் இல்லை. இருந்தால் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்றேன். Traffic update.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: Montenegro, such a beautiful country. இந்த கண்ட்ரியை யுஏஇ ரெசிடென்ஸ் ஆகிய நாம ஈஸியாக விசிட் பண்ணலாம். 10 நாளைக்கு விசா ஃப்ரீயாகவே விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த 10 டேஸ் ஸ்டே பெர்மிட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் டைரக்ட் ஃப்ளைட்டில் வந்து புக் பண்ணி ஆகணும். ஃப்ளை துபாய் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, 5 மணி நேரம் 55 நிமிஷம் ஆகும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் அக்டோபர் 1 வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்கணும், பாஸ்போர்ட்டில் 6 மாதம் இருக்கணும், அண்ட் டூரிஸ்ட் புக்கிங் ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்லாம் நீங்கள் வந்து காட்டணும். அட்லீஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஆஃப் யுஏ ரெசிடென்ஸ் பெர்மிட் உங்களுக்கு இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு விசா முடிச்சுட்டு இன்னொரு விசாலாம் பாதியாச்சும் முடிச்சிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாண்டெனெக்ரோவுக்கு போயிட்டு வரலாம். ஓகே, மாண்டெனெக்ரோக்கு போயிட்டு வரதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு வந்துடும். 89.4 தமிழ் எஃப்எம்ல இது மசாலா கேஃபே ஸ்டேட்.
1: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai-ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
1: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: காவிரி விவகாரம் தொடர்பில் தமிழ்நாடு அரசு உடனே அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு ஆணையிட்ட பிறகும் கூட காவிரியில் நீர் திறந்துவிடாத கர்நாடக அரசின் தமிழர் விரோத போக்கு அதிர்ச்சி அளிக்கின்றது என்று கூறியுள்ளார். ஒழுங்காற்றுக்குழுவையும் அவமதிக்கும் வகையில் நடந்து கொள்ளும் கர்நாடக அரசின் இப்போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டிக்கின்றோம் என்றார். கர்நாடக அரசின் இத்தகைய பிடிவாத போக்கினால் தமிழ்நாட்டின் டெல்டா பகுதி முழுவதும் விவசாயம் பாதிக்கப்பட்டு பாலைவனமாக மாறிவிடும் ஆபத்தான சூழல் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கர்நாடகா காவிரி நீரை திறந்து விடாமையினால் குறுவை சாகுபடி இல்லாமல் போய்விட்டது. சம்பா சாகுபடியும் செய்ய முடியாத நிலையில் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களில் ஒட்டுமொத்த விவசாயமும் கேள்விக்குறியாகியுள்ளது என்று கூறினார். இனியும் கர்நாடகா அரசு நமக்கு நியாயம் செய்யும் என நம்புவதற்கு இடமில்லை என்றும், தமிழ்நாடு அரசு உடனே அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களை விசாரிக்க உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் உயர்நிலை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார். கடந்த 20ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் இருந்து நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரையும் மாணவர்களையும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி தடியடி நடத்தியதுடன் கண்ணீர் புகை குண்டுகளையும் வீசி கலைத்தனர். இவ்விவகாரம் தொடர்பான வழக்குகள் தற்போது உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள நிலையில், மாணவர்கள் நீதி பெற தகுதியானவர்கள் என்று ராகுல்காந்தி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இவ்வன்முறை சம்பவங்கள் குறித்து முழுமையான விசாரணை நடத்த உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் செயற்படும் உயர்நிலை குழுவை அமைக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் அமெரிக்க பாராளுமன்ற பிரதிநிதியும் அமெரிக்க ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவரும் பாராளுமன்றத்தின் ஆயுதப்படை மற்றும் புலனாய்வு குழுக்களின் முக்கிய பொறுப்புகளை வகித்து வருபவருமான அமெரிக்க பிரதிநிதி கிறிஸ்தி ஹாலுகான் தலைமையிலான தூதுக்குழுவினருக்கும் இடையே சந்திப்பொன்று இடம்பெற்றது. இச்சந்திப்பு கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது பொருளாதார ஒத்துழைப்பு, ஆளுகை, கல்வி மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டு இலங்கைக்கும் ஐக்கிய அமெரிக்க குடியரசுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பினருக்கும் இடையே கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. இலங்கையின் பொருளாதார மீட்சி மற்றும் நீண்டகால வளர்ச்சிக்கு ஆதரவளிப்பதற்கான தொடர்ச்சியான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அமெரிக்க தூதுக்குழுவின் முன்பாக வலியுறுத்தினார். துபாய் மெட்ரோ சுரங்க காற்றோட்ட அமைப்புகள் முழுமையாக மேம்படுத்தப்படுகின்றன. துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம், துபாய் மெட்ரோ மற்றும் டிராமை இயக்கும் கியோலிஸ் MHI நிறுவனத்துடன் இணைந்து அனைத்து நிலத்தடி நிலையங்கள் மற்றும் தொடர்புடைய வசதிகளின் சுரங்க காற்றோட்ட அமைப்புகளை முழுமையாக மேம்படுத்தும் பணியை மேற்கொண்டுள்ளது. இந்த விரிவான மறுசீரமைப்பு திட்டம் காற்றோட்ட அமைப்புகளின் செயல்திறனை மேம்படுத்துவதோடு காற்றின் தரத்தையும் உயர்த்தி துபாய் மெட்ரோ வலையமைப்பின் நீண்டகால பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் உலகத் தரத்திலான சேவை தரத்தை தொடர்ந்து பராமரிக்கும் RTA-வின் மூலோபாய முயற்சிகளின் ஒரு பகுதியாகவும் இந்த திட்டம் அமைந்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
1: வடக்கு குவைத்தில் உள்ள சீன நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு கட்டடத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக குவைத் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் ஒரு தொழிலாளர் உயிரிழந்ததாகவும் கட்டடத்துக்கு கடுமையான பொருட்சேதம் ஏற்பட்டதாகவும் குவைத் பாதுகாப்பு அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் கர்னல் ஸ்டாப் சவுத் அப்துல் அசீஸ் அல் அதுவான் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் பலவற்றை முறியடித்ததாக ஜோர்தான் தெரிவித்துள்ளது. இத்தாக்குதல்களினால் இவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று ஜோர்தானிய ராணுவம் தெரிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: அர்ஜென்டினா கால்பந்து சம்மேளனம் மற்றும் வீரர்கள் மீது ஃபீஃபா ஒழுங்கு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. 2026 ஃபீஃபா உலகக்கோப்பை தொடரின் போது நடைபெற்றதாக கூறப்படும் பல்வேறு விதிமுறை மீறல்கள் தொடர்பாக அர்ஜென்டினா கால்பந்து சம்மேளனம் மற்றும் அதன் சில வீரர்கள் மீது ஃபீஃபா ஒழுங்கு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான அரையிறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து சில வீரர்கள் ஃபாக்லாந்து தீவுகள் அர்ஜென்டினாவுக்கே சொந்தமானவை என்று எழுதப்பட்ட பதாதைகளை காட்சிப்படுத்தினர். விளையாட்டு நிகழ்வுகளை அரசியல் அல்லது விளையாட்டுக்கு அப்பாற்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்த பயன்படுத்தக்கூடாது என்ற தனது ஒழுங்கு விதிகளை இது மீறியிருக்கலாம் என்று ஃபீஃபா தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
3: இங்க நான்தா கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்

0: சீஸ் கேக் டேவாம இன்னைக்கு. அதை பத்திலாம் நான் உங்களுக்கு டீடைல்ஸ் ஃபர்னிஸ் பண்றேன். அதுக்கு முன்னாடி கோல்ட் ரேட் வந்து ஏறி இறங்கி ஆசிலேட் ஆயிட்டு இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet app download பண்ணுங்க. Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: 487.5 இதான் வந்து 24 கேரட் தங்கத்தோட விலை. 22 கேரட் தங்கத்தோட விலை வந்து 451.5. 21 கேரட் தங்கம் 432.75. 18 கேரட் தங்கம் 371 கிராம் சார், நோட் பண்ணிக்கோங்க.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: Okay, so September maasatha porutha varaikum நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்கும். செப்டம்பர் வரைக்கும் நம்ம போவோம்னா இப்போ தான் ஆகஸ்ட்லேயே வந்திருக்கும். இந்த ஆகஸ்ட்ல பெட்ரோல் பிரைசஸ் குறைய வாய்ப்பு இருக்கா?
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: இந்த எக்ஸ்பெக்டட் கட் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன தான் ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதம் பெட்ரோல் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். அதாவது அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஸ்பெஷல் மட்டும் சொல்கிறேன். 3.28 இருந்துச்சு, அப்புறம் 3.55 ஆச்சு மேலே, ஜூனில் 3.83 ஆச்சு. ஸோ ஜூலையில் அப்படியே சரக்குன்னு இறங்கிருச்சு, ஸ்பெஷல் வந்து 3.29 வந்துருச்சு. ஸோ ஆகஸ்ட்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னும் ஒரு நாளில் நமக்கு தெரிஞ்சிடும் அது.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply. back to back.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: E11 ஸோ ஷார்ஜாலேருந்து நீங்கள் வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா அபு ஷாகரா கிட்ட ஒரு கிராஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஆல் த ஸ்ட்ரீட்ஸ் கனெக்டிங் டு மலேஹா ஸ்ட்ரீட் அண்ட் அதே மாதிரி S117 வந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு டுவர்ட்ஸ் மலேஹா ஸ்ட்ரீட் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா சரியா அங்கே வந்து நல்ல ஸ்லோ மூமெண்ட் காணப்படுகிறது. அது காரணம் வந்து அந்த கிராஷ் தான் ஆப்வியஸ்லி. அண்ட் வேற எங்க அதே மாதிரி டுவர்ட்ஸ் மலேஹா ஸ்ட்ரீட் எல்லா ஜங்ஷன்லேயுமே இண்டஸ்ட் ஏரியா S112 இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக ஸ்லோ மூமெண்ட் இருக்கிறதுக்கான காரணம் அங்கே நல்லா டிராஃபிக் இருக்குது ஆப்வியஸ்லி. அண்ட் D64 பக்கத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க D64 D95 ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. அங்கேயும் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்குது. அல்ஜாஹியா சிட்டி சென்டர் கிட்ட 1, 2, 3 கிராஷ் ரிப்போர்ட் இருக்குது முன்னே பின்ன அப்படின்னா E311 டுவர்ட்ஸ் துபாய் நீங்கள் வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி E11 டுவர்ட்ஸ் துபாய் வந்துட்டுருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேயும் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்குது. ஏர்போர்ட் தான் ஒன்று சரியா ஐ மீன் துபாய் ஏர்போர்ட். ஸோ பார்த்துக்கோங்க நிறைய இடங்களில் அங்கங்கே டிராஃபிக் இருக்க தான் செய்யுது. டேக் கேர்.
0: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: Okay, இந்த சம்மர் நீங்க வந்து அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் மூலமா என்னெல்லாம் வின் பண்ண போறீங்க அப்படின்றத நான் சொல்றேன். So you can transact and double your money with Allansari Exchange. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயுமே உங்களுக்கு வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப் டு 600,000 dirhams வரைக்கும் நீங்க கேஷ் பிரைஸ் வின் பண்ணலாம். பிராண்ட் நியூ ஜெட்டோர் T1 கார் நீங்க வின் பண்ணலாம். 13 ஆகஸ்ட் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு. கண்டிஷன்ஸ் அப்ளை. இப்பவே அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ஆப் டவுன்லோட் பண்ணி ஊருக்கு நீங்க பணம் அனுப்பும் பொழுது இந்த மாதிரி ஆஃபர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து எடுத்துக்கலாம். நாட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா தொடர்ந்து பேசுவோம். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் FM.
0: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burj Man Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.
2: இன்னைக்கு என்ன 91 போடு.
3: என்னது
2: 90s not out.
0: brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 dirhams தான்.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட்

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷாபாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கராமா.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
8: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
9: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ RJ Bravo. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
10: Tamilaya Formula RJ. இது இவ்வளோ பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
5: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
11: For details, call 056-415-4242.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க Dream Land நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
3: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க UAE ல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மியாகும்.
2: இந்த ஆஃபர் August 2 மட்டும்தான். ஐடியாஸ் building opposite to Burjman la 10 AM to 10 PM nadakkira event la unga plot book panunga. Call or WhatsApp 056 415 4242. Plots nale propshal dane.
4: Car la appo prachana var AC yo illa prachana vanda spare parts and service la problem vara sadharana AC brand illa da idu.
5: Denso-oda UAE's first distributor. 1982 lerunde Danya refrigeration-oda mukhyamana angam.
6: JM brand AC da.
7: JM brand AC da.
8: Danya refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

ஓகே, லூலு ஹைப்பர் மார்க்கெட்ல இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்றேன். ரீசெண்டா வந்து மிட் நைட் சேல் எல்லாம் நடந்துச்சுல பிரம்மாண்டமா, அந்த வகையில அடுத்து இப்ப பிக் த்ரீ டே சேல் நடக்க போகுது. ஸோ நீங்க வந்து பிக்கஸ்ட் ஆஃபர்ஸ் அக்ராஸ் ஆல் கேட்டகரிஸ் பெற்று என்ஜாய் பண்ணலாம். அக்ராஸ் ஆல் த லூலு ஸ்டோர்ஸ் இந்த யூஏயில் உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து செல்வடியாகும். நாளையிலேருந்து 31st July 2nd August வரைக்கும் இருக்குது. அழகாக ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் வச்சுருக்காங்க. இந்த பிகஸ்ட் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணாதீங்க. லூலு இஸ் வேர் த வேர்ல்ட் கம்ஸ் டு ஷாப். ஓகே, நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த வகையில் இன்றைக்கி வந்து சீஸ் கேக் டேவா. உங்கள் லைஃப்பில் நீங்கள் இது வரைக்கும் ஒருவேளை சீஸ் கேக் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ப்ளீஸ் டூ ட்ரை. டர்க்கி போய் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. கலாட்டா டவர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது பக்கத்தில் இருக்கிற சீஸ் கேக் தான் வேர்ல்ட் ஃபேமஸ். அது அப்படியே சாக்லேட்டை ஊற்றி தருவாங்க, கேலரி வழிஞ்சு ரொம்ப அப்படியே அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சீஸ் கேக்கை இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்ன தான் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு அதிகமாக மக்கள் இதை சாப்பிட்டாலும் இப்போலாம் காஃபி ஷாப்ஸ்லேயே ஈஸியாக இது கிடைக்குது. 776 BC ஒலிம்பிக் கேம்ஸில் அத்லீட்ஸ்க்கு வந்து மாடர்ன் டே சீஸ் கேக் கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துவாங்களேன். இனிவே நான் இங்கேருந்து அப்படியே கிளம்புற நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சமூக வலைதள பக்கங்களை வந்து தெரியப்படுத்துங்க. நாளை 11 மணிக்கு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். டேக் கேர் அண்ட் பை பை. Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: மனசு தொட்டுமிட்டு
3: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burj Man Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Yaal Kalviyagam. அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 0555241536.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம்.
3: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
4: துபாயின் மக்கள் தொகை 45.8 லட்சம் ஆகியது. 2025 ஆண்டின் இறுதிக்குள் துபாயின் மக்கள் தொகை 45.8 லட்சத்தை எட்டியுள்ளது. கடந்த ஓர் ஆண்டில் சுமார் 3.32 லட்சம் பேர் அதிகரித்துள்ளதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. டிஜிட்டல் துபாய் மற்றும் துபாய் தரவு மற்றும் புள்ளியியல் நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி 7.5% மக்கள் தொகை உயர்வு அமீரகத்தில் இதுவரை பதிவான மிக உயர்ந்த வளர்ச்சி விகிதங்களில் ஒன்றாகும். இதற்கு முன்னர் 1980 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பதிவான 8.2% வளர்ச்சியை துபாயின் அதிகபட்ச மக்கள் தொகை வளர்ச்சி விகிதமாக இருந்தது.
2: உலகச் செய்திகள்.
4: ஈராக் நிலப்பரப்பில் இருந்து எந்த தாக்குதலும் நடத்தப்பட்டதாக எவ்வித ஆதாரமும் இல்லை என்று ஈராக் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதியின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். தாக்குதல்கள் ஈராக் மண்ணில் இருந்து நடத்தப்பட்டதாக கூறுபவர்கள் தங்கள் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதுவரை அக்குற்றச்சாட்டை நிரூபிக்கும் எந்த ஆதாரத்தையும் எந்த தரப்பும் வழங்கவில்லை என்று அவர் கூறினார்.
2: தமிழக செய்திகள்.
4: டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செல்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முறைகேடு நடந்துள்ளமைக்கும் இதனால் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளமைக்கும் ஆரம்பகட்ட ஆதாரங்கள் உள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்தது. குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளனர் என்பதற்கு முகாந்திரம் உள்ளது. எனவே குற்றஞ்சாட்டப்பட்ட மனுதாரர் காவலில் வைத்து விசாரிக்க அவசியம் உள்ளது என்ற காவல்துறை வாதத்தை ஏற்று முன்ஜாமீன் கோரிய செந்தில் பாலாஜி மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி உத்தரவிட்டார்.
2: இந்திய செய்திகள்.
4: மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. கர்நாடக அரசு தாக்கல் செய்த விரிவான திட்ட அறிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அரசு சமர்ப்பித்துள்ள விரிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையம் திருப்பி அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கு காரணமாக காவிரி நீர் தகராறு தீர்ப்பாயத்தின் தீர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்றத்தின் 2018 தீர்ப்புக்கு ஒத்துப்போகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிதாக விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து வழங்குமாறு கர்நாடக அரசுக்கு மத்திய நீர்வள ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: தம்மை கைது செய்து தடுத்து வைத்திருப்பதை எதிர்த்து கிழக்கு மாகாண முன்னாள் முதல்வர் பிள்ளையான் என்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தனால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு அழைக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதற்கமைவாக குறித்த மனுவை ஜனவரி 19 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
5: 89.4
2: Star of the Month.
6: Star of the Month.
4: பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு நாள் இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு இல்லையா, இந்த மாதம் முடியறதுக்கு. முடிஞ்சா ஜூலை முடிந்து அதுக்கப்புறம் ஆகஸ்ட், வருஷம் எவ்வளவு வேகமா ஓடிட்டே இருக்கு பாருங்களேன். சரி, இழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இந்த ஒரு கொன்றை வேந்தன் வழக்கு ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த உண்டி சுருங்குதல் பெண்டிட் கழகு அப்படிங்கிற ஒரு கொன்றை வேந்தன் பற்றி நான் பேசியிருந்தேன் இல்லையா, அதை பற்றி ஒரு காணொலியும் நாம போட்டிருந்தோம். இதுல இந்த உண்டினா வந்து வயிறு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு புரியல, எப்படி நீங்க வந்து உண்டிய வயிறு அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வாரீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உண்டி என்பது சாப்பாடு, உண்டி என்பது சாப்பாடு அப்படிங்கிற பொருள் படுற ஒரு புறநானூறு பாடல் இருக்கு. ஏன் திருக்குறள்ல கூட வள்ளுவர் வந்து சாப்பாட்டை உண்டி என்றுதான் சொல்றாரு. எனவே உண்டி என்பது சாப்பாடு தான், அது வயிறாகிறதுக்கான வாய்ப்பு எப்போதுமே கிடையாது. ஆனால் அந்த உண்டியை சிற்றுண்டின்னு சொல்லுவோம் ஷார்ட் ஈட்ஸுக்கு, அதே மாதிரி பண்டம்னு சொல்லுவோம், அது என்னது, அதுவும் சாப்பாடு தான். எனவே பண்டம் சாப்பாட்டை நம்ம எங்க போய் அது செய்யறதோ அந்த இடம் பண்டி, அதுதான் வயிறு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியுது. பண்டி என்ற சொல் முற்காலத்துல வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. அடுத்தது இலங்கையில வந்து வண்டின்னு சொல்லுவாங்க வயிற. எனவே பண்டி என்பது வயிறை தான் குறிக்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். அந்த பண்டி என்ற சொல் மருவி வண்டியாகி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, நாம தொடர்ந்து பேசலாம். இன்னும் நாம பேச வேண்டிய, ஆலோசிக்க வேண்டிய கொன்றை வேந்தன்கள் நிறைவே இருக்கு. அதை தொடர்ந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். அடுத்து பச்சை கிளி முத்துச்சரம் படத்துல இருந்து உன் சிரிப்பினில் பாட்டு வருது. அப்புறம் உண்மையில ஒரு கண்ணு பாட்டு வருது ரஜினி முருகன் படத்துல இருந்து, கேட்டுட்டு வாங்க. மற்றது எங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்க. கிருஷ்ணி 19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அல்லது 800-894-0 என்ற எண்ணுக்கு அழைப்படுங்க.
1: Back to back.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாடா. 89.4
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
3: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
4: தொடர்புகளுக்கு 0555-243-6 அல்லது யாழ் கல்வியகம் .com.
3: ALD Properties இன் 4ஆம் ஆண்டு தொடக்க

மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

எப்பவுமே நம்ம கையில வந்து காசு வந்து நிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்தை வந்து மனசுக்குள்ள நாம இருத்தி வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, வளவனாயினும் மழவரிந்தழி தூண் அப்படிங்கிற ஒரு கொன்றை வேந்தன. சரியா, இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? சோழ வளவன், அந்த பெரிய மன்னன், செல்வம் படைத்த பெரிய மன்னன் அவனாவே இருந்தாலும் கூட, இல்லாட்டி அவன் மாதிரி செல்வம் உங்களுக்கு படைத்திருந்தாலுமே கூட, வரவுக்கேற்ப செலவு செய்து உண்ணனும் அப்படின்னு ஔவையார் வந்து கொன்றை வேந்தன்ல சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு அருமையான விஷயம் இல்லையா? உங்களுக்கு வரவு எவ்வளவோ அதற்கேற்ற மாதிரியாகத்தான் உங்கள் செலவு இருக்கணும். இப்பெல்லாம் வந்து வரவு விட செலவு வந்து அதிகமா இருக்கு இல்லையா? எத்தனை பேர் வந்து எனக்குத்தான் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கொள்றீங்க? வரவை விட செலவு அதிகமா ஆகக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைய எல்லாருமே வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கோம் அப்படிதான் சொல்லணும். எப்பவுமே வரவு எவ்வளவோ அதை விட மிக குறைவாக செலவு இருந்தால்தான் வாழ்க்கை வந்து வளமா இருக்கும்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. வளவனாயினும் மழவறிந்தழி துண் அப்படின்னு, அளவறிந்து அழித்து உண், அளவு தெரிந்து செலவு செய்து உண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையான விஷயம் இல்லை? இன்னொரு கொன்றை வேந்தன் இருக்கு, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கிறது. பொதுவாகவே நாம் அதை பயன்படுத்துறது தான் இல்லையா? எப்பவுமே நல்ல விஷயங்களை மட்டுமே நாம் செய்யணும், அறத்தோடு நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தமிழர்களினுடைய பண்பாடாக இருக்கு. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னா, முன்னாடி நாம் செய்த நன்மை தீமைகள் நமக்கு அது என்னவோ அது அப்படியே வந்து மறுபடி நடக்கும். கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஔவையார் வந்து முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்படி நம்ம தாய்மொழி இதுதான் உலகத்திலேயே மிக மிக பழமையான மொழியாயிருக்கு இல்லையா? நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறையினர் இந்த மொழியை பாதுகாத்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாம என்ன பண்ணணும்? அடுத்த சந்ததிக்கு இதே மாதிரி பாதுகாத்து கொண்டு போய் சேர்த்துட்டு போகணும். அப்பதான் இந்த மொழி வந்து காலம் தொட்டு வாழும் வளரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மொழி வந்து எப்போ பேசாம விடுறாங்களோ அத்தோட அந்த மொழியினுடைய அழிவு ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லப்படுது. உலகத்துல எத்தனையோ மொழிகள் வந்து தோன்றி இருக்கலாம். தமிழ் இன்றளவிலும் மூத்த மொழியாக இத்தனை காலம் கடந்து இருக்கக்கூடிய ஒரு செம்மொழியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த மொழியை பாதுகாக்கிறதுக்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான். இப்படி உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மொழியை வந்து கற்றுக் கொடுக்கணும், சரியாக அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒருத்தராக இருக்கீங்க, அதுவும் அமீரகத்தில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கவலையே பட வேண்டாம். 7 வருஷ அனுபவத்தோட தமிழ் மொழியை வந்து சிறுவர்களுக்கு கற்பிச்சுட்டு வராங்க யாழ் கல்வியகம். எனவே அவங்க வந்து அமெரிக்க தமிழ் அகாடமியின் அங்கீகாரத்தோட தமிழ் வகுப்புகளை வந்து நடத்திட்டு வராங்க. வாரத்தில் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை 2 நாளில் 1 நாள் தான் வகுப்பு. அப்படி மிக குறைந்த கட்டணத்தில் இந்த சேவையை வந்து அவங்க வழங்கிட்டு வராங்க. இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் தெரியணும் அல்லது உங்கள் குழந்தைய இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வந்து நீங்கள் வகுப்பில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, www.yaalkalviyagam.com என்ற இணையதளத்துக்கு போய் பாருங்க. அதுல எல்லா விவரங்களும் இருக்கு. அதுக்கப்புறமா என்ன செய்யணுமோ அதை உங்களால செய்ய முடியும். சரியா, நம்ம தொடர்ந்து பேசலாம். டும் டும் டும் படத்துல இருந்து ரகசியமாய் பாட்டு வருது, அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங்ல பட்டம்பூச்சி பாட்டு வருது, கேட்டுடுவாங்க. இது இளகரம் 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் மைக்ரைன் சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
3: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
4: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
6: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
7: ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே.
5: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
6: அப்பாவோட அம்பாசிடர் இருக்கார்ல, ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
8: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
9: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
10: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
11: This hour of Ragaram is brought to you by Yaal Kalviyagam. Adutha Thalaimuraiki Tamilai Kondu Serka Yaal Kalviyagam. Contact 055-524-1536.

யானைக்கு ஒரு காலம், பூனைக்கு ஒரு காலம், இப்படி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்க சரியா? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு. இந்த பழமொழியை வந்து நம்ம ரொம்ப தவறா புரிஞ்சு வச்சிருக்கோம் தெரியுமா? யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். அது உண்மையா என்ன தெரியுமா? ஆனைக்கு ஒரு காலம், அதாவது மாவினுடைய நெய், அந்த நெய்யை அருந்துறதுக்கு நமக்கு வந்து உடல்ல ஏதாவது பலவீனங்கள் வரும்போது அந்த நெய்யை கொண்டு நம்ம வந்து மருந்தாக அதை உண்றதுக்கு ஒரு காலம் வரும். அதே மாதிரி பூனைக்கு ஒரு காலம் வரும். பூவினுடைய நெய் அப்படிங்கிறது தேன், எனவே தேனை உண்றதுக்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கிறது தான் அந்த பழமொழியினுடைய பொருள். அதே மாதிரி ஔவையார் கொன்றை வேந்தன்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பாலோடாயினும் காலம் அறிந்து உண் அப்படின்னு. பாலோடு கூடிய உணவாக இருந்தாலும் அது உண்ண தகுந்த காலம் அறிந்து உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அமீரகத்தில் இந்த நாட்களில் எல்லாருமே தயிர் சாப்பாடு அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு காலம். ஏன்னா வெப்பம் அதிகமாக இருக்குது கோடைக்காலம், எனவே வந்து கொஞ்சம் உடலுக்கு குளிர்மை தரக்கூடிய உணவுகளை அருந்துறது வந்து நன்மை பயக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே அதை சாப்பிடுவோம். இதே ஒரு மழைக்காலமாக இருக்கும்போது அப்போ நாம் தயிர் சாப்பாடு இதை வந்து அதிகமாக சாப்பிட்டோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா உடனடியாக ஜலதோஷம் வந்துடும் சரியா? இதைத்தான் இவங்க சொல்லியிருக்காங்க. பாலோடாயினும் காலம் அறிந்தும், பாலுடன் கூடிய உணவாக இருந்தாலும் உண்ண தகுந்த அந்த காலத்தை அறிந்து சாப்பிடணும் அப்படின்னு. யானைக்கு ஒரு காலம், பூனைக்கு ஒரு காலம். அது யானை பூனை கிடையாது, ஆனை பூனை சரியா? சரி, அடுத்து வானிடம் ஆயிரம் படத்துல இருந்து அனல் மேலே பனித்துளி பாட்டு வருது. அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

90.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். Brought to you by Joy Alukasin Joy of Summer Life Diamond Jewelry. Free cash vouchers. Gold making charges வெறும் 1.99%.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலியன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
2: This hour of ரகரம் is brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். கான்டாக்ட் 0555241536.

சரி, மனசு தொட்டு மட்டும் பாட்டு கொடுக்கலாமா? அழைப்பிடுங்க 800-8940 என்ற எண்ணுக்கு. கொன்றைய வேந்தன் பற்றி நம்ம நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஔவையார் வந்து அந்த காலத்துல இந்த பாலின வேறுபாடுகள் எல்லாத்தையும் கடந்து நிறைய விஷயங்களை இந்த சமூகத்துக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. எனவே அதைத்தான் நான் வந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சரி, இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு இல்லையா? வணக்கம், வணக்கம், வணக்கம். சரி, வந்தவங்க வந்த வேகத்திலேயே போயிட்டாங்க, பரவாயில்ல. இன்ஸ்டாகிராம் வாயிலாக வந்திருந்தாங்க மனு. அவங்க வந்து உதயா உதயா பாட்டு தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனவே அவருக்காக அந்த பாட்டு வருது, அதோட நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம சந்திக்கலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottamittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: மேகதாது பிரச்சினை குறித்து மத்திய அரசுடன் தான் தமிழ்நாடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். காவிரியில் நமக்கு உரிமை கிடைக்கவில்லையெனில் நீங்கள் தமிழ்நாட்டை ஆள அருகதையற்றவர்கள் என்று பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவும் இல்லை என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நாம் ஏற்றுக்கொள்ளாத மேகதாது பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்த அர்த்தமும் கிடையாது என்றும் அவர் கூறினார். மேகதாது பிரச்சினை குறித்து மத்திய அரசுடனேயே தமிழ்நாடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், பேச்சுவார்த்தைக்காக முதலமைச்சர் விஜய் கர்நாடகம் செல்வது மிகப்பெரிய தவறு என்று அன்புமணி தெரிவித்தார். காவிரி பிரச்சினை என்பது தாவிகாவின் தனிப்பட்ட கட்சி பிரச்சினை அல்ல என்றும் அன்புமணி ராமதாஸ் காட்டமாக தெரிவித்தார். பிரதமர் மோடியிடம்தான் முதலமைச்சர் விஜய் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: வந்தே மாதரம் மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேறியது. அம்மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட நிலையில் இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. வந்தே மாதரம் பாடலை கட்டாயம் பாட வேண்டும் என்பது இந்துத்வாவின் செயற்திட்டம் என்று கனிமொழி இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாட்டை ஏன் பிளவுபடுத்துகின்றீர்கள், அரசை எதிர்த்தால் நாட்டுக்கு எதிரானவர்கள் என்கின்றீர்கள் என்று கனிமொழி எம்பி தெரிவித்தார். வந்தே மாதரம் மசோதா மீதான விவாதத்தில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கலந்து கொண்டு இந்த கருத்துக்களை முன்வைத்தார். முகமூடி போட்டு மசோதாவை கொண்டு வந்துள்ளது மத்திய பாஜக அரசு என்று அவர் விமர்சித்தார். சட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் தேச உணர்வை மக்கள் மீது திணிக்க முடியாது என்றும் அவர் கூறினார்.
2: இலங்கை செய்திகள்.
4: பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாமையினால் அண்மையில் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட சரித் அபிசிங்க இன்று பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ததை அடுத்து சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். முக்கிய போதைப் பொருள் கடத்தற்காரர் என கூறப்படும் ஹரக்கட்டா என்பவரின் மனைவியிடம் இருந்து 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சட்டத்தரணி ரகித ராஜபக்ச, சரித் அபிசிங்க உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களுக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் கடந்த 28ஆம் தேதி பிணை வழங்கி உத்தரவிட்டது. ரகித ராஜபக்ச உள்ளிட்ட 2 சந்தேக நபர்கள் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்தமையினால் அவர்களை சிறை பொறுப்பில் இருந்து விடுவிக்க உத்தரவிடப்பட்டது. எனினும் சரித் அபிசிங்க பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாமையினால் அவர் மீண்டும் சிறை பொறுப்பில் வைக்கப்பட்டார்.
2: உலகச் செய்திகள்.
4: ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 உயர்வடைந்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் சானாயி தகேச்சி தெரிவித்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை கியூஷு தீவில் உள்ள குமமோட்டோ மாகாணத்தை 6.8 மேக்னிடியூடு அளவிலான நிலநடுக்கம் தாக்கியது. நிலநடுக்கத்தினால் வீடுகள் மற்றும் மின்கம்பங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகள் பரவலாக சேதமடைந்தன. இடிபாடுகளில் சிக்கியிருக்கக்கூடியவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் தொடர்ந்தும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமீரகத்தின் பல பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபுஜிராவின் சில பகுதிகளில் தற்பொழுது மழை பெய்து வருகிறது. அல்குவா மற்றும் முக்காரிஸ் பகுதிகளில் இன்று 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் 46 டிகிரி செல்சியஸிலும் துபாய் ஷார்ஜா ஒமல்குவைன் ராசல்கைமா மற்றும் அஜ்மானில் இன்று 45 டிகிரி செல்சியஸிலும் அல் ஃபுஜிராவில் 41 டிகிரி செல்சியஸிலும் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். சில வேளைகளில் புழுதி புயல் ஏற்படலாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
5: Rock with Raja.
6: Stay tuned.

0: இதோட பெஸ்டா என்டர்டைன்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம். 89.4 ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
2: வெளிநாட்டுல வேலை பார்க்கிற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்டை நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
0: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யுஏஇல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மியாகும்.
1: இந்த ஆஃபர் August 2nd மட்டும்தான். ஐடியாஸ் பில்டிங் ஆப்போசிட் டு புர்ஜ்மான்ல 10 AM டு 10 PM நடக்கிற ஈவெண்ட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.

0: 90.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: You are back.
0: 1 hour of non-stop Raja hits.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alan Sari Exchange.
2: We'll be back after a short commercial break.
3: அடுத்த 30 million AED grand prize winner ready.
1: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 million dirhams jackpot-ஐ வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல இரவு 9:30 மணிக்கு நடக்குது. இன்னும் ஒரு 30 million dirhams grand prize மற்றும் 5 million dirhams second prize உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க.
0: இப்பவே உங்க டிக்கெட்டை the uaelottery.ae-ல வாங்குங்க.
1: Brought to you by the game LLC. Licensed by GCGRA for 18 and above only. TNC apply. School vacation or back to school season. இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP 1 துபாய்.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: Gold Rush 2.0 is back with AIM Gold Wallet. நீங்க Gold Coin win பண்ணுமா? இப்பவே Play Store, App Store ல AIM Gold Wallet app download பண்ணி registration ல தமிழ் FM னு கோட் போட்டு screenshot எடுத்து 0502528940 க்கு August 5th குள்ள WhatsApp பண்ணா Gold Coins win பண்ணலாம்.
4: AIM Gold Wallet ல as low as 1 dirham ல இருந்தே Gold Savings start பண்ணுங்க. 100% purity assurance ஓட நீங்க உங்க savings Gold Bars, Coins, Jewelry இல்லனா Cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம். 32 years of legacy. Gold Wallet
5: சென்னையோட ஃபாஸ்ட் growing லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா? ரெண்டும் வேணும். இப்போ சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மென்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
6: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒன்று பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
4: எஸ், சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
7: There is no place like home. There's no home like that.
3: For registrations, call 056-357-9474.
8: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
9: ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
10: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
11: பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
3: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
4: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: You are back.
12: Mastro in Super.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: அபுதாபியில் சூப்பர் மார்க்கெட்டுகளில் ஜங்க் உணவுப் பொருட்களின் காட்சி அமைப்பை மாற்ற ஜனவரி 1 கடைசி நாளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2027 ஜனவரி 1 முதல் அபுதாபியில் உள்ள அனைத்து சூப்பர் மார்க்கெட்டுகளும் ஜங்க் உணவுகள் மற்றும் சர்க்கரை பானங்களை கடை நுழைவாயில் பணம் செலுத்தும் கவுண்டர்கள் மற்றும் வழித்தடங்களின் முடிவில் உள்ள அதிகம் கண்ணில் படும் காட்சி பகுதிகளில் இருந்து அகற்றி வேறு இடங்களில் வைக்க வேண்டும். ஹெல்தி லிவிங் அமைப்பு அபுதாபி பதிவு ஆணையத்துடன் இணைந்து அறிமுகப்படுத்தியுள்ள புதிய கொள்கையின்படி இந்த மாற்றம் அமலாகின்றது. இந்த கொள்கை ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட் தளங்களுக்கும் பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக கொழுப்பு, உப்பு மற்றும் சர்க்கரை கொண்ட உணவுப் பொருட்கள் மற்றும் பானங்கள் இணையதளங்களில் முக்கிய காட்சிப்படுத்தப்படுவது குறைக்கப்படும். எனினும் அவற்றின் விற்பனைக்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
1: உலகச் செய்திகள்.
3: ஜோர்தான் மீது ஈரான் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்களை சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சகம் வன்மையாக கண்டித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஈரானின் தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் ஜோர்தான் மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் சவுதி அரேபியா முழுமையான ஒற்றுமையையும் ஆதரவையும் தொடர்ந்தும் வழங்கும் என்று மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை குவைத்தில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமான கட்டிடத்தை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய தாக்குதலை ஜோர்தான் வன்மையாக கண்டித்துள்ளது.
1: தமிழக செய்திகள்.
3: மேகதாது விவகாரத்தில் தமிழக நலன் பாதிக்கப்பட அரசு ஒருபோதும் இடமளிக்காது என்று தமிழக வெற்றிக் கழகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தாவிகா ஐடி விங் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரம் 2026 May 10 பிறகுதான் உருவானது போல உளறுகின்றது திமுக தலைமை. அப்படியெனில் தூங்கிக் கொண்டிருப்பது யார் என்பதற்கு திமுக தலைமையே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கின்றதுதானே என்று தாவிகா ஐடி விங் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக மக்களால் தூக்கி எறியப்பட்ட பிறகும் தானே முதல்வர் என்பது போல பேசுவதுதான் யதார்த்த உலகில் இருந்து மாறுபாடாக இருப்பது என்பதை திமுக தலைமைக்கு எடுத்துச் சொல்ல வழக்கம் போல ஆளி இல்லை போல என்று அக்கட்சி குறிப்பிட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா மாநிலங்களவையிலும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடும் விதிகள் இல்லை என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. வினாத்தாள் தடுப்பு மசோதா எனப்படும் கசிவு தடுப்பு மசோதா எனப்படும் பொதுத் தேர்வுகள் முறைகேடு திருத்த மசோதா 2026 மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த மசோதாவை மத்திய இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் இன்று அறிமுகப்படுத்தினார். இந்த மசோதா மீதான விவாதத்துக்கு 7 ஒதுக்கப்பட்டிருப்பதாக அவைத்தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்த மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் இந்த மசோதாவில் கடுமையான விதிகள் இல்லை என்று விமர்சித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் அஸ்விசம முதியோர் கொடுப்பனவு நாளை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஜூலை மாதத்துக்குரிய 70 மேற்பட்ட முதியோருக்கான அஸ்விசம முதியோர் கொடுப்பனவு நாளை பயனாளிகள் அஸ்விசம வங்கிக் கணக்குகளில் வைப்பில்லிடப்படவுள்ளது. இதற்கமைய அஸ்விசம நலன்புரி பலன்கள் செலுத்தும் திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் 70 மேற்பட்ட 621638 முதியோருக்காக 31,81,900 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதன் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 70 மேற்பட்ட 77,324 முதியோருக்கு நிதி வைப்பிலிடப்படவுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Alliance since 1982 89.4 Tamil FM Nama Radio Nama Music Star of the Month
3: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: நான் முத்துக்குமார் எழுத, சாய் அபியங்கரோட அப்பா திப்பு பாட இந்த பாட்டை டிஎஸ்பி இசையில் த்ரிஷா சூர்யா நடிக்க கேட்டு அப்படியே திரும்பி வந்திருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த், பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்,
2: brought to you by SS Bucket Biryani, தேரா துபாயில அவங்க

0: ரேடியோ பியூட்டிஃபுல் பீப்புள், வெல்கம் பேக் டு தி ஈவினிங் கடக் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ. 4:11 ஆயிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு 30ஆம் தேதி ஜூலை மாதம், இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு, விச் இஸ் லைக் மாத கடைசி, அஃபிஷியல் மாத கடைசி இஸ் டுமாரோ. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா ஜாலியாக அப்படியே உட்காந்துட்டு சம்பளம் தீர்ந்துருச்சா யார்ட்டையாவது கடன் கிடன் வாங்கிட்டு அப்படியே வந்து மச்சான் அதான் 5ஆம் தேதி சேலரி போட்டுருவாங்க, அதான் அப்படியே வந்து ஒரு 500 இருந்தால் அப்படியே கொஞ்சம் கை மாற்றி விடேன் அப்படின்ட்டு அப்படியே ஓடும் சில பேருக்கு. சில பேருக்கு எப்படின்னா இது, அதாவது கடன் வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா அந்த கடனை கொடுக்கறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது, ஐயோ அவனுக்கு வேறு 200 கொடுத்துருக்கேன், இவங்கிட்டருந்து ஒரு 150 திரம் சொரணும் அப்படின்னு, யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தீங்களோ உங்களுக்கு மாத கடைசியில் கை கடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்த கடன்லாம் வந்து நீங்கள் திருப்பி கேட்பீங்களா, அவங்களும் வந்து சம்பளம் 5ஆம் தேதி வந்துடும் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே பழைய கணக்கை உங்ககிட்ட ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகே, உள்ளுக்குள்ளே வந்ததுமே ஸ்டார்டிங்லே இப்படி ஒரு பாட்டோட வந்திருக்கேன், தலை சொல்லக்கூடாதா, ஓகே பில்லா டூல் இருந்து ஏகே பாட்டு, ரைட்டு. அப்புறம் கேங் கேங் கேங்ஸ்டர், ஹியர் கம்ஸ் எ மான்ஸ்டர், கேங் கேங் கேங்ஸ்டர், தன்னைத்தானே செதுக்கியவன் அப்படி பாடுவார் யுவன் சங்கர் ராஜா, அவர் தான் வந்து ஃபுல் பாட்டும் பாடியிருப்பார். வேறு ரெண்டாவது பாட்டு எஸ்டிஆர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஏகே ஃபேன் அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும், தெரிலனா தெரிஞ்சுக்கங்க சரியா. அவரோட பாட்டு தான் அடுத்து அப்படி ஒரு பாட்டு, எப்படி என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க, இன்றைக்கி நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இல்லைனாலும் பரவாயில்ல இப்படியே பாட்டு வரப்போகுது, கண்டுபிடிக்காட்டினாலும் என்ன என்ன என்ன என்ன லாஸ் ஆக போகுது, ஒன்றும் கிடையாது. ஓகே, எப்படியோ இப்படி ரெண்டு பாட்டு உங்களுக்காக பேக் டு பேக் கொண்டு வந்துருங்க. நிறைய இடத்துல மழை போலியே, நேற்றுக்கு வந்து சாயங்காலம் ஒரு 8 மணி 9 மணி வாக்கில் டிஎஸ்ஓ கிட்டலாம் வந்து மழை அப்படின்னாங்க, சாயங்காலம் ஒரு 3:30 4 மணி அந்த மாதிரி டைம்லலாம் வந்து ஃபுல்லாக நம்ம குளோபல் வில்லேஜ் கிட்டே E311 ரோட்லலாம் வந்து மழை அப்படின்னாங்க. எனக்கு என்ன, மழைக்காலம் இருக்கும்போது அந்த பருது பாயில் மழையே வராது, அது என்னன்னு எனக்கு தெரியல, இப்போ நீ நல்லவங்களே இல்லையே அந்த பருது பாயில் மட்டும், இல்லை மழை இப்படிக்கா வந்து இந்த பருது பாய்க்கு வரான்டா நம்ம அந்த பக்கம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூடர்ன் போட்டு போயிடுதா, ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ ஹவ் அண்ட் வை. சரி, டிஎஸ்ஓ வரைக்கும் வந்த மழை, நான் நினச்சேன் சரி நைட்டாவது கொஞ்சம் மழை துளிக்கும் போல அப்படின்னு நினச்சேன், வரலையே, எங்கே மழைக்கு கொஞ்சம் கூட கருணையே கிடையாது. முன்னாடி வந்து கொஞ்சம் ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க, இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ், இப்போ நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் பிகின் டீச்சிங், உங்களுக்கு வந்து டீச்சிங் லைனில் போகணும் அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் காலேஜ் விட்டு யூனிவர்சிட்டி விட்டு வெளில வந்திருக்கீங்கன்னா நீங்கள் விதவுட் ப்ரையர் கிளாஸ் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் கூட நீங்கள் வந்து டீச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் இதில் குவாலிஃபை ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் ஆஃப் சூப்பர்வைஸ்ட் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சருக்கு கீழே நீங்கள் போய்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றாங்க. அண்ட் அதுவும் போக அவங்கள ரெக்ரூட் பண்ணுற என்னென்ன வர முடியும், அவங்கள என்ன இது நீ வர மாட்டேங்குது, ஓகே அவங்கள ரெக்ரூட் பண்ணுற ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுமே வந்து தே வில் பி ரிக்வயர்ட் டு ப்ரொவைட் அ ஸ்ட்ரக்சர்ட் மென்டார்ஷிப், அதுக்கப்புறம் ஒரு கைடன்ஸ் பிளான். இப்போ நீங்கள் தான் அந்த கிராஜுவேட் அப்படின்னா நீ எந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஒருவேளை உங்களை வந்து வாப்பா டீச்சிங் வேலையா சூப்பர்ப்பா வா எடுத்துக்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்படி அவங்க உங்களை குவாலிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர்ட் மென்டார்ஷிப்பையும் அதுக்கப்புறம் ஒரு கைடன்ஸ் பிளானையும் வந்து உங்களுக்காக தரணுமா, ஏன்னா வந்து தியரட்டிக்கலி சிலதெல்லாம் வந்து பாசிபிளாக நமக்கு ஃபீல் ஆகும், ப்ராக்டிக்கலி போனால் தான் நமக்கு வந்து ஐயோ இதுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியும். பட் எனிவேஸ் திஸ் வாட் இட் இஸ். UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. ஒரு தல பாட்டும் ஒரு AK பாட்டும் ஒரு STR பாட்டும் உங்களுக்கு back to back is on the way and no RJ Bravo, you are listening to 89.4 தமிழ் FM. இனி 8 மணி வரைக்கும் நாம தான்
1: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: 99.4.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
4: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
9: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
10: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அதாவது ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்ப எல்லாருமே இதை செய்றீங்களா செஞ்சிருப்பீங்க, ஆனா இப்பெல்லாம் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த என்னன்னா இந்த போனை தூக்கி ஒழிச்சு வைக்கிறது, அப்படியே ஒழிச்சு வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அலையவிடுவோம் அந்த ஃபோன் யாரதோ அவங்களோட அவங்கள வந்து அலையவிடுவோம். ஆனால் இப்போலாம் யாரும் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. ஆனால் எங்கள் ஆஃபீஸில் இன்னும் இந்த சின்ன குழந்தைத்தனமான விளையாட்டை விளையாண்டுருக்கானுங்க, எங்கடா என் ஃபோனை வச்சுங்க. சரி ஓகே, எனிவேஸ் வெல்கம் பேக். அண்ட் பை த வே, எத்தனை பேர் வந்து ஜியோ ஹாட் ஸ்டாரில் செகண்ட் லவ் ஷோ பார்க்குறீங்கன்னு தெரியல. ஸோ ஐ எம் அ பார்ட் ஆஃப் த ஷோ. அண்ட் இந்த ஷோவுடைய ஷூட்டிங் வந்து மே மாதம் முடிஞ்சுது. நான் வந்து ஊருக்கு போயிட்டு தான் நினச்சிங்களா மே மாதம் இன்னும் நான் போய் ஒரு மாதம் மும்பையில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட பிக் பாஸ் மாதிரியே தான் இருக்கும். அண்ட் பிக் பாஸோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஷோவில் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் யூடியூப்பில் வந்துட்டுருக்கு. சும்மா ஆர்ஜே பிராவோ செகண்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல அடித்தாலே வருது. செல்ஃப் மார்க்கெட்டிங் சொல்கிறதால ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே எப்படி பார்க்குறது நிறைய பேர் கேட்டீங்க. இங்கே ஜியோ கிடையாது, இங்கே ஒரு வழி இருக்குது, பட் நான் அதை சொல்ல மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே கண்டுபிடிங்க. அதுக்கு ஒரு ஒன்று ரெண்டு லிங்க்லாம் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்த்து ஷோ பாருங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஓகே, மூவிங் ஆன். ரைட் நவ நம்ம பொழப்பை பார்ப்போம். நிறைய பேர் வந்து இப்போ கோல்டு வாங்குறாங்களா, ஏன்னா கோல்டு ரேட்லாம் கம்மி ஆயிடுச்சுல.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app download பண்ணுங்க. Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: 24 கேரட் தங்கம் வந்து 490 dirhams and 22 கேரட் வந்து 453 dirhams 75 fils, 21 கேரட் வந்து 435 dirhams 25 fils. This is the gold rate நிலவரம் right now. போன வாரம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட் கூட 26 ரூபீஸ் ஆல்மோஸ்ட் 26 ரூபீஸ் 70 பைசே கிட்டே போச்சு, 26-70 வரைக்கும் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு, 25-98-26 ரூபா கிட்ட வந்து நிற்கிது. இப்போ என்னென்னா இப்போ கோல்டு விலை வந்து அப்படியே அந்த 500 கீழே இருக்கிறதுனால சரி இது எப்போ வேணாலும் ஏறும், அதனால் நம்ம கொஞ்சம் இப்போ வாங்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜுவல்லரிக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குங்கிற ஒரு நியூஸ் ஒன்று நான் படித்தேன். ஆனால் நிறைய பேர் நகையாக வாங்குறத விட காயினாவோ பாராவோ வாங்கி வைக்கிறாங்களாம். ஏன்னா அதுதான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஏற்ற ஒரு ஒரு ஒரு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா ஜுவல்லரி வாங்கினீங்க நிறைய நேரம் எப்படின்னா நம்ம வந்து ஒரு நகையோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோதிரம் இல்லை வளையல் இல்லை கழுத்தில் மாற்ற ஒரு நெக்லஸ் இந்த மாதிரி எதாவது வாங்குறீங்கன்னா சரி இன்றைக்கி வாங்குவோம் நாளைக்கு ஒரு பிரச்சனைனா அதை அடகு வச்சுருவோன்ற ஒரு தாட் எங்கேயாவது ஒரு இடத்துல மூலையில் இருக்கும். ஆனால் முக்கால்வாசி பேர் கழுத்தில் கையில் போட்டிருக்கிற நகையை எடுத்து அடமானம் வைக்கிறதுக்கோ இல்லை அதை விற்கிறதுக்கோ ரொம்ப தயங்குவோம். ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி அட்டாச் ஆகிடும் நம்ம கூடயே. எப்படின்னா தினமும் போட்டுட்ருப்போம், தினம் நம்ம கழுத்தில் வந்து இந்த மாலை தொங்கிகிட்டு இருக்கோம், அதை வந்து கழட்டி கொடுக்கணும்னு வரும்போது எதுக்கு நம்ம வேறு ஏதாவது பண்ணுவோமே, காசு வேறு ஏதோ வேறு விதத்தில் புரட்டுவோமேனு நமக்கு தோணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த நகையோடு இருக்கிற அட்டாச்மெண்ட் என்றைக்குமே இப்படி தான் இருக்கும். ஆனால் காயினாவோ இல்லை பாராவோ வாங்கிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து பார் கொண்டு போக முடியாது, காயின் கொண்டு போகலாம் பாராக எடுத்துகிட்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி நேரத்தில் இப்படி வாங்கி நாளைக்கு டிமாண்ட் ஏறினதும் அப்படி விற்றுலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அதனால் அதுதான் நிறைய பேர் பண்ணுறாங்களாம். ஸோ இன்கேஸ் வி வாண்ட் டு இட் டு இட். அண்ட் மழை நிலவரம் என்னடா அப்படின்னு பார்க்குறப்போ ஆகஸ்ட் 3 வரைக்கும் என்ன தான் சூடு பங்குனி வயல் பள்ள காட்டிட்டு அடித்தாலும் கண்டிப்பாக கொஞ்சமாவது மழை வரும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நேஷனல் சென்டர் ஆஃப் மெட்ரலஜி சொல்லியிருக்காங்க. இந்த எல்நினோன்ற ஒரு இவெண்ட் நடந்துச்சுன்னு சொன்னான்ல, ஆமாம், அந்த பெசிஃபிக் ஓஷனோட ஒரு சைடு மட்டும் ஹீட் ஆகும், அது வந்து இங்கே யூகேலலாம் ரொம்பவே எஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த எல்நினோ வந்து இந்த மாய்ஸ்சர் லெவலில் கொஞ்சம் அட்மாஸ்ஃபியரில் கொஞ்சம் ஏற்றி விட்டுருக்கான், ஓகேவா. ஸோ இதனால தான் கொஞ்சம் ஹியூமிடிட்டி கொஞ்சம் கடந்த நாட்களாகவே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுடைய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்ரலஜி மழை ஆகஸ்ட் 3 வரைக்கும் நிறைய இடங்களில் வரும், அப்படி மழை வரலைன்னா கூட சூடாக தான் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே ஏசி போட்டு ஜன்னல் வழி வெளியில் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கிற மாதிரி உங்கள் மூளையை நீங்களே ஏமாற்றிக்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கும் வானம் அப்படின்றாங்க. ஓகே, ஏதோ ஒன்று மழை வருதோ இல்லையோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே இல்லை. சரி, எனக்கு இந்த வேங்க மாமன் பாட்டு கேட்கணும் போல ஒரு ஃபீல் வந்துருச்சு, அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அந்த பாட்டை எப்படி கேட்டுருவோம். அதனால் நீங்கள் வந்து நல்ல படமாச்சு நட்டை துணிலேருந்து வேங்க மாமன் ஆல் தி வே. இந்த பாட்டில் நடுவில் எம்என்எம் இப்பாப்புடா அப்படிங்கிற மாதிரி நடுவில் ஒரு பெரிய ஒரு ரேப்னு வரும், சூப்பராக இருக்கும், அது கேளுங்களேன் கேட்டு முடியுங்க. ஓகே, ஐ வில் பி பேக். You are listening to 89.4 Tamil FM, Number Radio, Number Music, and this is The Evening Kadak. And who am I? RJ Bravo. Hip-hop na, innana music e pottu nirukka? Adina. Music! Music!

0: பொன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: உங்க பிரெக்னன்சி ஜேர்னியை ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூபார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கனோயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
3: பிறப்புக்கும் எல்லா
2: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
4: தொடர்புகளுக்கு 0555241536 அல்லது யாழ் கல்வியகம் .com.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. நிறைய பேர் வந்து டிஎம்ல கேட்டுட்டு இருந்தீங்க இன்ஸ்டாகிராமில், அப்புறம் ஃபோன் பண்ணி ஒரு ரெண்டு பேர் கேட்டாங்க நினைக்கிறேன், ஸ்பைடர்மேன் பார்த்துட்டீங்களா அப்படின்னு. தம்பி நான்லாம் உலக லெவல் ஸ்பைடர்மேன் பைத்தியம், எப்படி நான் பார்க்காம இருப்பேன்? போன வாரம் எப்போ டிக்கெட் ஓப்பன் பண்ணேன், இன்ஃபேக்ட் துபாய் மால்லையும் சரி ஒரு சில செலக்டட் வாக்ஸ் தியேட்டர்ஸ்லையும் நேற்றுக்கே வந்து ப்ரீமியர் பண்ணிட்டாங்க ஸ்பைடர்மேனை. ஸோ ஃபேன் ஷோ அந்த மாதிரி. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ப்ரீமியர் பண்ணும்போது இல்லை, நிறைய மீடியாஸ்க்கு நிறைய டிக்கெட்ஸை கொடுத்துட்றாங்களா, அட் த சேம் டைம் அப்புறம் ஃபேன்ஸ் ஷோன்னு சொல்லிட்டு ஒரு சில தியேட்டர்ஸே டைரெக்டாக நடத்துகிறாங்க, அவங்களுக்கு கான்டாக்ட்ஸில் இருக்கிற ஒரு சில ஃபேன்ஸ்லாம் வச்சு. ஸோ இப்போ போன வாரம் வந்து துபாய் மாலில் காலையில் 8:00 July 29th வச்சு லைக் நேற்று காலை 8 மணிக்கு ஃபஸ்ட்டு ஷோ ஓப்பன் பண்ணாங்க ஸ்க்ரீன் எக்ஸில். சரியா, நான் புக் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன், சாயங்காலம் ஒரு 4:30 ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஓப்பன் பண்ணி ஒரு 10-20 நிமிஷத்தில் ஃபுல்லாகிடுச்சு டிக்கெட்ஸு. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிசிசியில் நம்ம வந்து இன்றைக்கே புக் பண்ணலான்னு சொல்லிட்டு காலங்காத்தால் ஃபஸ்ட்டு ஷோ புக் பண்ணி படத்தை பார்த்துட்டு வந்துட்டேன். எத்தனை பேர் வந்து படம் இன்னும் பார்க்கலையோ, இந்த படத்துக்கு முன்னாடி இந்த பொதுவாகவே இந்த மார்வல் படம் சூப்பர் ஹீரோ படம்லாம் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது படம் பார்த்துட்டு வந்துருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. பழைய படங்கள் பார்த்தா கொஞ்சம் கனெக்ஷன்ஸ் புரியும், ஆனால் நீங்கள் இந்த படம் பார்க்குறதுக்கு இந்த நோவே ஹோம், இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு இல்லை ஸ்பைடர்மேன் நோவே ஹோம், அதை பார்த்தாவே போதும், அவர் பேசிக்காக என்ன நடந்துச்சு போன பார்ட்லன்னு தெரிஞ்சுக்கிட்ட மட்டும் போதும். ஜென்ரலாக வந்து ஸ்பைடர்மேனுக்கு வந்து 3 பார்ட் எப்பவுமே எல்லா சூப்பர் ஹீரோக்குமே ட்ரிலஜின்னு சொல்லுவாங்க, எல்லா சூப்பர் ஹீரோக்குமே 3 பார்ட் படங்கள் கொடுத்துருவாங்க, அதை தாண்டியும் டிமாண்ட் இருக்குது அப்படின்னா 4வது படத்தை இறக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஸ்பைடர்மேன் நோவே ஹோமில் என்ன நடந்ததுன்னா, படத்துடைய ஸ்டார்டிங்கில் அது செகண்ட் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், செகண்ட் பார்ட்டில் இருந்த ஒரு ஹீரோ வில்லன் மிஸ்டீரியோ வந்து ஸ்பைடர்மேன் யார் அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்டிடுவார். சரியா, அப்புறம் அவரோட சாவுக்கு ஸ்பைடர்மேன் தான் காரணம்னு ஸ்பைடர்மேனை எளிமையாக சித்தரிச்சிருவார். ஓகேவா, ஸோ படமே அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இதுக்கு நான் சொல்கிறது வந்து இதுக்கு ப்ரீவியஸ் படம் நோவே ஹோம். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகும். அண்டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்னு இன்னொரு சூப்பர் ஹீரோவும் அந்த படத்தில் இருப்பார். ஸோ அவர் வந்து மந்திர தந்திரங்கள்லாம் நிறைய பண்ணுவார், அவர் வந்து சார்சரர் சுப்ரீம் வர டக்குன்னு வரமாட்டேங்குது இந்த வார்த்தை. ஓகே சரி, அப்போ எப்படின்னா அந்த படம் முடியும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நான் தான் பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறத மறந்துடணும். ஸ்பைடர்மேன்னு ஒரு கேரக்டரை ஞாபகத்தில் வச்சுக்கலாம், ஆனால் நான் தான் என்ன மறந்துடணும், எல்லாருமே நான் தான் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறத மறந்துடணும்னு சொல்லி பீட்டர் பார்க்கர் அவர் தான் ஸ்பைடர்மேன் போய் சொல்லி அது மந்திரம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி முடிஞ்சிடும். ஸோ அந்த படம் முடிகிறப்போ எல்லாருமே மறந்துடுவாங்க, சரியா, பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்னு, இன்க்ளூடிங் ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ இப்போ இந்த படமும் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த படத்தில் வந்து நிறையா புது பவர்ஸ் அண்ட் புது வில்லன்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தை வந்து பயங்கர கிரவுண்டடாக எடுத்திருக்காங்க. கிரவுண்டட்னா ஸ்பைடர்மேன் வந்து எப்படின்னா அயன்மேன் மாதிரியோ இல்லை வந்து தார் மாதிரியோ வந்து பெரிய பெரிய வில்லன்களை ஏலியன் கிரியேச்சர்ஸ்லாம் டீல் பண்ணுற ஆள் கிடையாது. ஸ்பைடர்மேன் வந்து ஒரு ஸ்ட்ரீட் லெவல் ஹீரோ, ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன், அதனால தான் அப்படி சொல்லுவாங்களே. ஸோ அதனால் இவர் லோக்கலாக நடக்கிற சில பல பிரச்சனைகள், இந்த நகை திருட்டு, இந்த பீரோ புள்ளிங் கேஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் டீல் பண்ணுறவர் தான் ஸ்பைடர்மேன். ஓகேவா, ஸோ இப்போ அதான் பண்ணுவார் இந்த பார்ட்லேயும். ஆனால் புது புது வில்லன்ஸ், ஆனால் இந்த படத்தில் மெயினாக என்னென்னா உங்களுக்கு இந்த படத்தை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி எந்த படமும் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஆனால் முன்னாடி இருக்கிற பார்ட்லாம் பார்த்துட்டீங்க, இல்லாட்டி என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் உங்களுக்கு அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த படத்தில் நிறையா ரொம்ப ஃபேமஸான ஸ்பைடர்மேன் காமிக்ஸில் இருக்கிற கவர் பிக்சர்லாம் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க, 1-2 சீன்ஸில் வரும், அதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க, நான் ஸ்பாயிலெலாம் பண்ணல, படம் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லிட்டாங்க. ப்ளஸ் படம் நல்லா இமோஷ்னலாக இருந்துச்சு, நான் சொல்லுவேன். ஒன் ஆஃப் த அந்த டாம் ஹாலண்ட் தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ஸ்பைடர்மேனாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு, அவருடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டிங்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன் நான். இந்த படம் நல்லா இருந்துச்சு, படம் நீங்கள் வந்து தியேட்டரில் அவன் குழந்தைங்களெல்லாம் கூட்டு போய் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அண்டு படத்தில் ஒரு மெசேஜ் கூட இருக்குது, அது எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அது. ஓகே, ஜென்ரலாக ஸ்பைடர்மேனுக்கு வந்து எப்படின்னா வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்வாங்க, உனக்கு அதிகபட்சமான ஒரு சக்தி இருக்குன்னா அதை அதிகபட்ச பொறுப்போட நீ டீல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு மெசேஜும் இருக்குது, ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் த மூவி இன் தியேட்டர்ஸ் ஒன்லி, அண்ட் இஃப் யூ ஹவ் சீன் த மூவி ப்ளீஸ் டு நாட் ஸ்பாயில் இட் ஆன் இன்ஸ்டாகிராம் ஆர் வாட்ஸ்அப். ஓகே, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா நான் என்ன சொல்லுவேன்னா, படமே பார்க்க மாட்டான், என்ன சொல்லுவேன்னா அந்த படமா அது நல்லா இல்லையாம அப்படின்னு, ஆனால் பார்த்தே இருக்க மாட்டான், யாராவது ஒரு சொல்லியிருப்பாங்க, அதை கேட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். எனக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா ஒரு 3 நாளைக்கு அந்த ஃப்ரெண்டை மியூட்டில் போடுங்க, அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒரு 4 நாளைக்கு கட் பண்ணுங்க, படத்தை பார்த்துட்டு நிம்மதியாக வாங்க, நீங்கள் உங்கள் கருத்தை மனசிலே வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த ஃப்ரெண்டாக மாறிடாதீங்க. ஓகே, கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல பாம்பேலேருந்து யாவ சாங், திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ, யூ லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், திஸ் இஸ் த ஈவினிங் கலர் கேம்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukasin Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old Gold Exchange ku zero deduction madri pala offers. PNC apply.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
4: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
3: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
4: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
5: சரி, ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ அந்த பாட்டை ஃபோன் அடிச்சு என்கிட்ட கேட்கலாம். சரியா, ஃபோன் எடுக்கல அப்படின்னா யூடியூப்ல நீங்களே போட்டு கேட்டுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து நேற்றுக்கு சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி அவருக்கு யாரும் டிஎம் பண்ணாங்களாம், இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு பிராவோ வந்து ரேடியோவில் இருக்கார்ல, அரபு நாடே அசந்து இருக்கும், அந்த பாட்டை கொஞ்சம் ஒரு அடி போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாராம். பட் அந்த ஃப்ரெண்டோட பேர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. நேற்றுக்கு சொல்லிட்டு இருந்தார் ஏதாச்சும் ஃபோன் கால் பேசும்போது. சரி, நீங்கள் கேளுங்க. ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
5: நான் வந்து நான் எப்படி இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க?
6: அவங்க பேர் என்ன?
5: கீர்த்தனாவா?
6: கீர்த்தனா வந்து ஊருக்கு போயிருக்கும் போது நீங்க பண்ணிருந்தீங்க.
5: ஓகே ஓகே.
6: அப்ப மார்னிங் வந்து நான் ஆபீஸ் போறேன்.
5: ஓகே.
6: ஒரு மார்னிங் ஒரு மூட் அவுட்ல ஆபீஸ் போயிட்டு இருக்கேன்.
5: ஓகே.
6: அப்ப நீங்க அந்த மர்சல் மார்னிங் டா டா டா டா டா டா டா அந்த
5: ஆமா
6: அந்த டியூன் ப்ளே ஆகும் போது நீங்க வந்து ஒரு ஹம்மிங் வாய்ஸ் கொடுத்தீங்க. ஹம்மிங் வாய்ஸ் கொடுத்த ஒரு வோக்கல் சவுண்ட் ஓ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கொடுத்தீங்க.
5: ஆமா ஆமா ஆமா ஆமா.
6: சோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல டக்குனு ஒரு மார்னிங் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைச்சது.
5: ஓகே ஓகே ஓகே.
6: சோ இத வந்து ஷேர் பண்ண. பிளஸ் அடிஷனலி நீங்க அந்த சாங் ப்ளே பண்ணும்போது
5: ஓகே
6: ஒரு ரெண்டு லைன் போட்டு அத பத்தி ஒரு சின்ன டிஸ்கிரைப் பண்றீங்க இல்லையா?
5: ஓகே ஓகே.
6: டிஸ்கிரைப் பண்றீங்க, சிங் பண்றீங்க.
5: ஓகே.
6: திஸ் இஸ் ஆல்சோ குட்.
5: ஓ தேங்க்ஸ் தேங்க்ஸ் மேன். எதேச்சியா பண்றது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றீங்க. ஐ அம் வெரி ஐ அம் சோ ஹாப்பி டு ஹியர் திஸ்.
6: இந்த இந்த ஸ்மால் லிட்டில் திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சம்திங் நல்லா இருக்கு.
5: ரொம்ப நன்றி சிவா. நான் இது வரைக்கும் கேட்கவே இல்லை யார் சொல்லியுமே. ஐ வில் டேக் திஸ் லைக் 1000 பேர் சொன்னதா நினைச்சுக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க.
6: ஆக்சுவலி திஸ் திங் ஹேப்பன்ட் பிஃபோர் 7-8 மந்த்ஸ் அகோ.
5: Oh, okay.
6: Still I keep in this my mind.
5: Super, super bro. Thank you so much man. I'll keep doing it more. அதை தொடர்ந்து நான் உங்களை 5 மணிக்கு மேல மீட் பண்றேன். This is Bravo. You're listening to 89.4 Tamil FM. Woo!
0: The Evening Correct.

0: மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலைநயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
2: Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: தமிழ்நாட்டுக்கு 3500 கன அடி வீதம் அடுத்த 15 நாட்களுக்கு காவிரியில் நீரை திறக்க வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை ஏற்று காவிரி மேலாண்மை ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டுக்கு 3500 கன அடி வீதம் 4.5 TMC நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு 15 நாட்களுக்கு 3500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பற்றாக்குறை கால நீர் பங்கீட்டு திட்டப்படி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க காவிரி ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே காவிரி ஒழுங்காற்று குழு நீர் திறக்க பரிந்துரைத்த போதே கர்நாடகம் மறுத்திருந்தது. இந்நிலையில் மீண்டும் 15 நாட்களுக்கு தமிழகத்துக்கு தண்ணீர் தர காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடகத்துக்கு உத்தரவிட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
1: நாடாளுமன்றத்துக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தராமை தொடர்பில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். உங்கள் வாயை யாராவது தைத்து விட்டார்களா என்று அவர் அமித்ஷாவை குறிப்பிட்டு விமர்சித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக மாநிலங்களவையில் உரையாற்றிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ஜூலை 20 அன்று CJP-யினர் நடத்திய நாடாளுமன்றம் நோக்கிய பேரணியின்போது போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட ஒடுக்குமுறை குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதுவரை வாய் திறக்கவில்லை. நீங்கள்தான் நாட்டின் உள்துறை அமைச்சர். இச்சம்பவம் டெல்லியில் தான் நடந்தது. இருந்தும் நீங்கள் வாய் திறக்கவில்லை. உங்கள் வாயை யாராவது தைத்து விட்டார்களா என்று மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
1: தரமற்ற தலைக்கவசங்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள அந்த அதிகார சபை, SLS முத்திரை இல்லாத தலைக்கவசங்களை உற்பத்தி செய்தல், இறக்குமதி செய்தல், விநியோகித்தல், களஞ்சியப்படுத்துதல், காட்சிப்படுத்துதல் அல்லது விற்பனை செய்தல் சட்டவிரோதமானது என தெரிவித்துள்ளது. வர்த்தமானி பத்திரிகையின் 59 இலக்க கட்டளைக்கமைய இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் அல்லது இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் சைக்கிள் பாதுகாப்பு தலைக்கவசங்களுக்கு SLS 517 தரநிலைக்குரிய SLS தரச்சான்றிதழ் முத்திரை இருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் எண்ணெய் வசதிகள் மீது மீண்டும் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈராக்கில் இருந்து ஏவப்பட்ட சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள எண்ணெய் வசதிகளை இலக்கு வைத்து புதிய ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த விரோதமான தாக்குதல்கள் சவுதி அரேபியாவின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகவும் அதன் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவும் இருப்பதாக அமீரக வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
1: ஹோர்முஸ் நீரிணையின் நிர்வாகம் தொடர்பாக ஓமானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் தொடர்வதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகள் உலகின் மிக முக்கியமான கடற்சார் வர்த்தக பாதைகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதை மையமாக கொண்டுள்ளது. பேச்சுவார்த்தைகள் தொடர்வது இருதரப்புக்கும் இடையிலான தூதரக தொடர்புகள் இன்னும் செயற்பாட்டில் இருப்பதை காட்டுகின்றது. இருப்பினும் இதுவரை இறுதி ஒப்பந்தமோ அல்லது தீர்வுக்கான காலக்கெடுவோ அறிவிக்கப்படவில்லை.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமெரிக்கத்தின் பல பகுதிகளில் தற்பொழுது மழையுடனான வானிலை நிலவி வருகிறது. குறிப்பாக அல்ஃபுஜைராவில் தற்பொழுது இதமான மழை பெய்து வருகிறது. நாட்டின் பல பகுதிகளில் எதிர்வரும் August 3 வரை மழையுடனான வானிலை தொடரக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது. இந்நிலையில் இன்று ஆல்குவா மற்றும் முக்காரிஸ் பகுதிகளில் 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் 46 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமா துபாய், ஷார்ஜா உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் 45 டிகிரி செல்சியஸிலும் அல்ஃபுஜைராவில் 41 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: தீக்குச்சியா இல்லாமணி தீக்குச்சியா இருடா, அதுல இருக்கலன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு இது இப்படித்தான் கேக்குமே. வெல்கம் பேக், செகண்ட் அவர் ஆஃப் த ஈவினிங் கடக். இந்த சாயங்காலம் இந்த கடக் சாய் அப்படிங்கிறது இங்கே தான் வந்து ரொம்ப நம்ம அடிக்கடி சொல்கிறோம். தமிழ்நாட்டில் இருந்தீங்க, மும்பை சைட்லாம் போனீங்க, நார்த் சைட் போனீங்க, வடக்கு பக்கம் போனீங்கன்னா சாயின்னு சொல்லுவீங்க, கடக் சாய் குடிப்பீங்களா இருக்கும், மசாலா சாய் குடிப்பீங்களா இருக்கும். இங்கே தான் வந்து கடக் சாய் இப்போ அதிகமாக நம்ம குடிச்சு பழகிறது. கரெக்டாக நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவோம், நான் ஒரு டீ முடிஞ்சா டீ, நான்லாம் நான் எப்பவுமே டீ வந்து எப்படின்னா டீ, ஆனால் சர்க்கரை ஜாஸ்தியாக சூடாக ஆற்றாமல் ஒரு டீ அப்படி சொல்லுவான் என் ஃப்ரெண்டு. ஓகே, அப்புறம் நான் வந்து எப்படின்னா பால் டீ, ஏன்னா டீ ரொம்ப குடித்தா பித்தம் வந்துடும்னு யாரோ ஒருத்தர் சொல்ல என் மைண்டு லைட்டாக பயப்பட்டுருச்சு, அதனால் பால் டீ கொஞ்ச நாள் குடிச்சுன்னு இருந்தேன். அதாவது டிகாசன் கம்மியாக போடாது, பால் டீ டீயோட கலர் கொஞ்சம் ஊண்டு இருக்கும் அப்படியே. ஐயோ ஐயோ, சரி ஓகே, என்ன இப்போ டீ பற்றி பேச போகிறதில்ல, நான் திடீர்னு ஒரு டவுட் எனக்கு வந்தது, அதை தான் இன்றைக்கி உங்ககிட்ட கேள்வியாக கேட்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர்னு கிடையாது. ஓகே, ஆனால் பொதுவாக எல்லோரும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கலாமே எனக்கு தோணுச்சு. எக்ஸ்பீரியன்ஸ்டு கைங்க மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள், கரெக்டான பதிலாக சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக மாறுமா? ஓகே ஓகே, எந்த காதலி நின்ற மனைவி ஆகலாம் சாரே, பட் நின்ற மனைவி எந்த காதலி ஆக முடியாது சாரே. இந்த மனைவி எந்த மனைவின்னு இருப்பேன் நான். சரி ஓகே, அது ஓகே, அது ஒரு பக்கம். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வாக மாறுமா? நான் வந்து ரீசெண்டாக ஒரு டேட்டிங் ஷோவில் போயிருந்தேன் இப்போ. ஓகே, அது விஜய் டிவி விஜய் ஹாட் ஸ்டார்லாம் வந்துட்டுருக்கு, அது போயிருந்தேன் செகண்ட் லவ். அதில் ஒரு எபிசோட் வந்தது, எபிசோட் 16. ஓகே, இன்கேஸ் இஃப் யூர் வாட்சிங் இட். அங்கே எனக்கும் என்னுடைய கோ கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஒன்று ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் ஒன்று வந்துச்சு. அதில் ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. இது வந்து எப்படின்னா, பேய் இருக்கா இல்லையா, இந்த உலகம் வந்து ரவுண்டா இல்லை ஃப்ளாட்டா, இந்த மாதிரி கேள்வி மாதிரியே அந்த வகையராக இது. இதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொல்லலாம். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக மாறி இருக்கும், சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வாக உங்களுக்கு மட்டும் மாறி இருக்கும், போய் சொல்லி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு புட்டுட்டு போயிருக்கோம். என்ன வேணால் சொல்லலாம் நீங்கள், ஆனால் மனசுக்குள்ள உங்களுக்கு ஒரு இதுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும்ல, இல்லைப்பா மாறாதுப்பா, ஏ மாறும், நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் மாறும், நானே அப்படி தான் கல்யாணம், இந்த மாதிரி எதாவது இருக்கும்ல, அதை எனக்கு சொல்லுங்களேன். ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக மாறும் என்ற தலைப்பில் பேசுவதற்காக முதல் பேச்சாளர், ஹலோ வணக்கம். நல்லா இருக்கு, என்ன உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஹைப் கொடுத்தா நீங்க என்ன சைலண்டா பேசுறீங்க, யார் பேசுறது?
1: டிராபிக்,
0: சரி ஓகே. நான்
1: ஒரு ஃபயர் அந்த வண்டி அந்த இன்ஃபில்டு பிரிட்ஜில் ஜுமேராக்கு இறங்கணும்னா, அந்த புது பிரிட்ஜில் கீழே இறங்கணும்னா கோஸ்டர் வேன் வந்து ஃபயர் ஆயிடுச்சு. வந்து
0: ஓ அப்படியா, ரொம்ப பெரிய டிராஃபிக்காக இருக்கு அந்த இடத்துல.
1: ஆமா, ரெண்டு சைடும் பிளாக் வந்து
0: என்ன
1: வர ஒரு ஹாஃப் ஹவருக்கு மேல.
0: அப்படியா,
1: அந்த இடத்துக்கு
0: நீங்க சேஃபா இருக்கீங்களா? சரி ஓகே, நீங்க பார்த்து வீட்டுக்கு போங்க. இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் ஜுமேரா, அந்த ஜுமேரா பர்த்பாயின் ரெண்டு பிரியம். ஆமாம், ஸோ ஜுமேராலேருந்து இன்ஃபினிட்டி டூவர்ஸ் ஜுமேரா வர அந்த இடத்துல வந்து ஏதோ ஃபயர் ஆகிட்டுருக்கு போல், ரெண்டு பக்கமும் பயங்கர டிராஃபிக்காக இருக்குங்கிறார் நம்ம கரீம். தேங்க்யூ மிஸ்டர் கரீம், நீங்கள் கொஞ்சம் பார்த்து வீட்டுக்கு போங்க. ஓகே, அதே மாதிரி அந்த வழியில் போகிறவங்க கேர்ஃபுல்லாக போங்க. எனிவேஸ், இப்போ வந்து டாபிக் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக மாறுமா, மாறாதா மாறுமா? ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் ஹரி பேசுகிறேன் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ஹரி. அது நான் நிறைவேற, ஐ மீன் அதுக்கு ரொம்ப தூரம் போகல, பட் நடந்துருக்கு
2: உங்களுக்கு.
0: நான் வந்து உங்க கதைக்கு ஏதாவது பாட்டு கொடுக்கலான்னு இருக்கேன்.

0: ஒன்னு கொல்ல பாக்கு அது போடவா. சரி ஓகே, ஏதாவது ஒரு பாட்டு போடுறேன். சரியா இருங்க, இந்த கதை எப்ப நடந்துச்சு உங்க கதை?
1: ஒரு 5 இயர்ஸ் பேக்.
0: 5 இயர்ஸ் பேக். அப்ப வந்து மறு வார்த்தை பேச அது போடவா?
1: சரிங்க ப்ரோ போடுங்க, நான் பண்றேன்னு இல்லை நீங்க அதெல்லாம்.
0: தேங்க்யூ, வெரி தேங்க்யூ ஸோ மச். நம்ம லிசனர்ஸ் எல்லாருமே எப்படின்னா பயங்கர ஒரு மாதிரி என்ன சொல்றது, பயங்கர ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்க எல்லாத்தையுமே. சரி ஓகே, நானும் நான் மட்டும் அடி வாங்காம வந்து இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் ஏகப்பட்ட அடி வாங்கியிருக்கேன் வாழ்க்கைனா, சில அடிகள் விழுத்தேன், அதெல்லாம் வந்து பல வாட்டி வாங்கியிருக்கேன். முதுகு மூஞ்சின்னு காதல்ல சொன்னேன். ஸோ எனிவேஸ், பாட்டு வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, பாட்டு நமக்கு. சரியா, வாங்கடா சூப் பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து பாட்டு கேட்போம். நம்ம ப்ராவோ யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். லவ் இது ஃப்ரெண்ட்ஷிப் காதலா மாறுமா மாறாதா? மாறும்னா எப்படி, மாறாட்டினா எப்படி, உங்களோட பர்சனல் ஒப்பீனியனா சொல்லுங்க. ஓகே, திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs அப்ளை. டவுன்லோட் தி அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இதே.
3: வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட்
1: பண்ணுங்க. நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
3: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க UAE இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234,000 ரூபாய் கம்மி ஆகும்.
1: இந்த ஆஃபர் August 2nd மட்டும் தான். ஐடியாஸ் பில்டிங் ஆப்போசிட் டு புர்ஜ்மான்ல 10 AM to 10 PM நடக்கிற ஈவெண்ட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்.
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
3: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.
7: You are back. 47,41,335 டுபாயோட பாப்புலேஷன் மட்டும் எப்ப இன்னைக்கு மத்தியானம் 1:45 படி இப்ப தெரிதுடா ஏன் சூப்பர் மார்க்கெட்லாம் கூட்டமா இருக்குன்னு. மத்தியானம் 2 மணிக்கு போங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு. கியூ அதான் அந்த டிக்கெட் அந்த பில் போடுற கவுண்டர்கிட்ட யாருமே இருக்க மாட்டான். நம்ம உள்ள நுழையிறப்ப நம்ம ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரும்போது தான் ஒரு 10 பேர் நிற்பாங்க. அதுவும் 10 பேரும் கையில் 10 பொருளோட நிற்பாங்க. எனக்கு இதுக்கு கடுப்பாயே நிறைய நேரம் பொருளே வாங்காமல் வந்துடுது. சென்னை வானிலை ஆய்வு மையம் இதை இன்று நீலகிரி கோவில் போயிடுச்சுரா. அதுக்குள்ளே எங்கள் ஆஃபீஸில் வந்து தலைப்பு செய்திகள் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னதான் எங்களுக்காக கிருஷ்ணி தலைப்பு செய்திகளை வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிறத எடுத்து படித்தாலும் இந்த நியூஸ் பார்த்து நியூஸ் தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு கோர் மெமரி நமக்கு. ஓகே, எனிவேஸ் வெல்கம் பேக். நான் ப்ராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். உங்கள் ஃபேமிலி நீலகிரி கோவை தேனி அதுக்கப்புறம் என்ன எங்கே கிருஷ்ணி ஏதோ வேறு 2 மாவட்டம் சொன்னாங்களே போயிடுச்சு. சரி, நீ பார்த்து எனக்கு சொல்லு. ஓகே, அங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா செம்மையாக மழை அடித்து தூக்கிட்டு இருக்கான். ஆமாம், எங்கள் அம்மா சொல்லுவாங்க மழை அடித்து தூக்கி பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்வாங்க. எங்கள் அம்மா அப்படி சொல்லுவாங்க. ஓகே, எனிவேஸ் இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் காதலாக மாறுமா அதான் வந்து கேட்க ஆரம்பித்தேன். ஆமாம், மாறும்னா எப்படி, மாறாதுன்னா எப்படி? ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் யுவர் கருத்து. ஓ சூப்பர், எடுத்ததுமே வா. ஒருத்தர் நல்லா வந்து பேசினார், நல்லா சொன்னார் மாறும் அப்படின்னாரு. ஆ, நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
8: ஐயா வணக்கம்.
7: ஐயா வணக்கம். எங்கே கேட்ட குரல் மாதிரி இருக்கேன்.
8: நீங்க சொல்லுங்க
7: மாறுமா மாறாதா?
8: இன்டென்ஷன்ஸ்ங்க ஐயா. நம்ம ஒருத்தவங்க கிட்ட பழகிறப்பவே, ஒரு ஜெண்டர் ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட பழகிறப்பவே வந்து எந்த இன்டென்ஷனோட அவங்க கிட்ட அப்ரோச் பண்றோம் அப்படிங்கறதுல தாங்க ஐயா இருக்குது. நம்ம கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம், இவங்களை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸா மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ஸோட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துருவாங்க. ஏன்னா எனக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு அந்த மாதிரி. எங்க ஃபேமிலிலயே எங்க தாத்தா ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு ஆன்டி, 65 வருஷமா அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ்.
7: இல்ல ஆனா இன்டென்ஷனை தாண்டி இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தானா, ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை லவ்வோ அது தானாக வர்றது தானே, அதுக்கு நீங்கள் இன்டென்ஷன்னு இதை இன்க்ளூட் பண்ண முடியுமா என்ன? ஏன்னா சில நேரம் சில பேர் மேலே இன்ட்ரெஸ்ட் அப்படியே தானாக தானே வளரும். நம்ம வந்து அப்போ ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் வந்துட்டால் கூட நம்மளால் அந்த இமோஷன்ஸ் வந்து நம்மளால் வெளிக்காட்டிக்கணும்
8: அப்படிங்கிறதும் ஒரு இன்டென்ஷன் தானுங்க ஐயா. அது நம்ம அவங்ககிட்ட போய் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி கல்யாணமாக வேணா மாறும், லவ்வாக மாறுமா அப்படிங்கிறது டவுட் தான். அப்படி மாறுது
7: அப்படின்னா எப்படி கல்யாணம் பண்ண முடியும்
8: ஐயா? கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணலாமே, கடைசி வரைக்கும் இவங்க நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எதுக்கு? எல்லாம் ஒண்ணுதானே, லவ் பண்ணாலும் கல்யாணம் தானே பண்ண போறீங்க.
7: ஐயோ லவ்வா மாறினால தானே போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கவே செய்யறாங்க.
8: லவ்வா மாறுறப்பதான் அந்த இன்டென்ஷன் மாறிடுது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப தாண்டி.
7: இப்ப நீங்க வந்து அரேஞ்ச்ட் மேரேஜா லவ் மேரேஜா?
8: ஐயா அது ரெண்டுமே இல்ல, அது லவ் கல்யாணமே இல்ல.
7: என்ன நீங்க பாருங்க, நீங்க கரெக்டான டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க. சரி நீங்க வந்து அந்த கிளாரிட்டியை கண்டுபிடிங்க சரியா? ஓகே தேங்க்யூ மிஸ்டர் பிரதீப். ஓகே அதாவது ஜென்ரலாக வந்து எப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது நம்ம ஒருத்தரை பார்த்து ஃப்ரெண்ட் ஆகுறோம்னாலும் அது தானாக தான் நடக்கும். சில பேர்கிட்ட வந்து நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு நம்ம நடப்போம், ஆனால் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க, இல்லை நம்ம அவங்ககிட்ட அப்படி இருக்க மாட்டோம், அங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காது. சும்மா பேச்சுக்கு அப்படியே ஹாய் பாயோட இருக்கும். ஆனால் சில பேர் எப்படின்னா நம்ம பிளானே பண்ணிக்க மாட்டோம், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். சில பேர் எப்படின்னா அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து தே வில் ஃபால் இன் லவ், ஜஸ்ட் திஸ் இஸ் கால்ட் திஸ் இஸ் வை தே கால் ஃபாலிங் இன் லவ். ஸோ ஓகே, பட் இது என் கருத்து, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் தான் சொல்லணும். வணக்கம்.
5: ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
7: நான் வந்து நல்லா தான் இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்
7: சொல்லுங்க.
5: என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா மாறுறது ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம். பட் கண்டிப்பா, பட் இதுல என்னன்னா ஒரு ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூலு காலேஜ் இதெல்லாம் ஃபுல்லா பாய்ஸ் ஸ்கூல்லே இருந்துட்டு எய்தர் காலேஜ் போகும்போதோ இல்ல ஆபீஸ் ஒர்க் போகும்போதோ பெண்கள்கிட்ட பழகும் போது, பட் அது ஃப்ரெண்ட்ஷிப்னே தெரியாம லவ் லவ்னு சொல்லி அவங்களையும் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி அது அவங்க இது நிலைக்குமா சஸ்டெயின் ஆகுமான்னு சொல்றது கொஞ்சம் டவுட் தான். பட் ஆல்ரெடி ஒரு சின்ன வயசுல இருந்தே நம்ம கூட படிக்கிறவங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பழகிட்டு, பட் லாங் டைம் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கும் போது சோ தே நோ ஈச் அதர் த டெட்டி திங்ஸ் அண்ட் அதர் எல்லாமே. சோ அப்படி மாறுற லவ் வந்து இட் வில் சஸ்டெயின் ஃபார் வெரி லாங் டைம்.
7: ஓகே ஓகே, உங்களுக்கு அதுலயே வந்து கம்பேட்டபிலிட்டி என்ன அதெல்லாம் தெரிஞ்சிரும்.
5: ஆமா, இவன் இப்படிதான்டா இவன் இப்படிதான்டான்னு தெரிஞ்சிரும். So, அப்படி இருக்கும் போது they will not expect something different after marriage.
7: Okay, so generally your heart will choose somebody to tolerate with. அது ஒரு பாயிண்ட். But what's your name?
5: முபாரக்.
7: முபாரக். Okay, okay. Thank you. முபாரக். Okay. முபாரக் வந்து ஒரு லாஜிக்கலான ஒரு பதில் சொல்லியிருக்கு அப்படி. ஆமாம், சில நேரம் அதிகமாக ஆப்போசிட் ஜென்டர் கிட்ட பழகாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ ஒரு அட்ராக்ஷன், ஒரு இன்ஃபாக்சுவேஷன் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். சப்போஸ் அந்த ஃபீலிங்கை கூட ஓகே இது லவ் தான் போல அப்படிங்கிறது அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணி அப்புறமா அதில் உள்ள குதித்து இன்னொரு ஆளையும் காயப்படுத்தி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நிறைய நடக்குது. எஸ் 90s நாட் அட்ல யாவ சாங் ஃப்ரம் உள்ளத்தை அள்ளித்தா அழகியலே எல்லாம் டானா டானா 9 வருது.
9: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
10: Nekana, 91 pode.
11: Enadhu?

ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆய் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
3: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காமா ஒரு ஃபேமிலி லொகேஷனா? ரெண்டும் வேணும். இப்ப சென்னை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர். அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
4: எஸ், சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
5: There is no place like home. There's no home like that.
6: For registrations, call
7: 056-357-9474.
8: அண்ணா சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க. அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுனு போங்க.
9: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
10: இது வரைக்கும் டைரக்டரா கலக்கிட்டு இருந்த நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ ஹீரோவா தேவதாசா ஸ்கிரீனையும் கலக்க போறாரு.
11: உலகம் ரொம்ப பெருசு.
12: ஆகஸ்ட் 7, மார்க் யுவர் டேட்.
13: போலீஸ் கொல்லுவா, டாக்டர் கொல்லுவா,
12: ஒரு ரிபல், ஒரு ஆபத்தான உலகம். Blood, love, loyalty. இத விட பெருசா action, drama, full on mass.
14: Anirudh Music la DC August 7 mudal releasing in cinemas by the Plot Pictures.

0: சரி ஓகே, இன்னைக்கு என்ன ஒரே அடித்தடியா இருக்கே இன்னைக்கு டாபிக். நிறைய பேர் போன் அடிச்சுனே இருக்கீங்க, வெளியிலலாம் போனா அங்கிருந்தெல்லாம் போன் வருதாமே. ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா மாறுமான்னு தான் கேட்டேன். ஆமாவா இல்லையா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் சார்? வணக்கம் சார்.
1: மாறும்
0: என்னது இப்ப கேட்கல எனக்கு, மாறும் சொன்னீங்களா?
1: ஆமாமா மாறும், ஆனா அது சக்சஸ் ஆகும் எவ்வளவு வரைக்கும் மேரேஜுக்கு போகணும்.
0: அதாவது லவ்வா மாறிடும் ஆனா அது வந்து லைஃப் லாங் வருமாங்கிறது டவுட்ன்றீங்களா?
1: என்ன
0: முன்னாடி அவசரப்பட்டிருக்கீங்க
1: நினைக்கிறீங்க?
0: அது லவ் சொல்லி ஏத்தி விட்டாங்களா?
1: அது இல்ல சொல்லி ஏத்தி விட்டாங்க. நமக்கு என்ன சொல்றது, நமக்கு அவங்களுக்கு காமன் ஃப்ரெண்டு.
0: சரி,
1: அப்ப என்ன, நம்ம எப்படியா அந்த லைன்ல டிராக்ல வந்துருவாங்க.
0: சரி,
1: அந்த கூட இருக்கிறது பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒண்ணு இல்லாத ஒண்ணு சொல்லி விட்டு அப்படியே இதா ஒண்ணு ஆட்டி விட்டுருங்க.
0: ஐயோ பாவம், அனுபவிச்சிருக்காரு ரொம்ப. இது எத்தனை வருஷம் போச்சு இந்த இந்த மேட்டர்?
1: கூப்பிடுறேன்
0: கண்டுபிடிக்கிறேன். ஓகே, போறேன் கைய வச்சுட்டு சும்மா இருக்கணும், புரியுதா? மாத்த கூடாது சேனல்ல.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 dirhams per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply. ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
2: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
3: Plots Nale Prop Shell Dane. For details call 056 415 4242.

இந்த ஈவினிங் கரக் சரியாக டியூன் பண்ணாத வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் இருக்குது, அது வந்து விடிவி கணேஷோட வாய்ஸ். ஆனால் சரியாக டியூன் பண்ணாத வாய்ஸே கேட்க நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து ஷான் ரோல்டன் வாய்ஸ். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரோட வாய்ஸ், ஒரு மாதிரி கரகரப்பாக இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும். அது ஐ திங்க் நல்லா பாடுறவங்களுக்கே ஜென்ரலி அந்த ஏத்த இறக்கத்தோட அந்த வாய்ஸை ஸ்வீட்டாக மாற்றி பேசுகிறதுக்கும் பாடுறதுக்கும் அந்த தன்மை இருக்குல்ல, ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தேட். இப்போ ஏன் இவ்வளோ தூரம் விட்டு போட்டுன்னு இருக்கேன்னா, பவர் பாண்டியிலிருந்து ஷான் ரோல்டன் வாய்ஸில் அவர்

0: பாடின பாட்டு வருது. நான் சொன்னதுமே உங்களுக்கு அந்த பாட்டு காதில் கேட்டிருக்கோம். உடனே இப்போ அந்த பாட்டு வருது. நான் ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக மாறுமான்னு கேட்க ஆரம்பித்தேன். மாறுமா? மாறும். மாறுமா? மாறாதுன்னா மாறாது. அதனால் 6 மணிக்கு மேலே கண்டினியூ பண்ணி பேசுவோம் நம்ம. ஆனால் யூஏஇ அப்டேட் வர கொடுக்கணும், குத்துறேன் நான் டக்குன்னு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: So currently வந்து 47,71,355 பேர் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் துபாய் பாப்புலேஷன் இன்னைக்கு மத்தியானம் 1:30 கடைசி, அதாவது லேட்டஸ்ட் கணக்கெடுப்பு இதுதான். 47 லட்சம் பேர் இங்க வெறும் துபாயில மட்டும் இது தம்பி. மற்ற இடத்துலலாம் அப்போ நீ வந்து ஏன் மெட்ரோவில் கூட்டமாக இருக்கு, ஏன் சூப்பர் மார்க்கெட்டில் கூட்டமாக இருக்கு, ஏன் கிளப்புக்கு போனால் வந்து உன்னை வெளியே நிப்பாட்டி 1.5 மணி கழிச்சு உள்ள அனுப்புறாங்க, எல்லாம் இதுதான் காரணம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: சரிப்பா, நல்ல ஒரு ஜாலியான லவ் பாட்டு வந்துகிட்டு இருக்கு. யாரெல்லாம் வந்து ஃப்ரெண்டாகி லவ் ஆச்சோ எல்லாத்துக்கும் இந்த பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: முதல்வர் விஜய் பெங்களூரு செல்வதாக இருந்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சித் தலைவர்களையும் உடன் அழைத்துச் சென்று தமிழக தரப்பு வாதங்களை முன்வைக்க வேண்டும் என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில் மேகதாட்டு அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு தாக்கல் செய்த விரிவான திட்ட அறிக்கை நிராகரிக்கப்பட்டு கடந்த ஏப்ரல் மாதமே திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக வெளிவந்துள்ள செய்தியானது சற்றே ஆறுதல் அளிக்கின்றது என்று கூறியுள்ளார். இதற்கான முக்கிய காரணங்களாக காவிரி ஆற்றின் நீரை அதிக அளவில் பயன்படுத்தும் வகையிலும் மேலும் திட்ட அறிக்கையில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக கூறி அதை திருப்பி அனுப்பியுள்ளதாகவும் மத்திய அரசின் பதிலானது தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலமாக வெளிவந்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: டெல்லியில் காக்ரோச் ஜனதா கட்சி சார்பில் நடத்தப்பட்ட பேரணியின் போது பயன்படுத்தப்பட்ட விரைவு அதிரடிப்படையின் வெடிமருந்து பதிவேட்டை பாதுகாக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் பெல்லட் துப்பாக்கிகளை பயன்படுத்துவது குறித்தும் உச்சநீதிமன்றம் சில கருத்துக்களை முன்வைத்துள்ளது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் கடந்த

0: தாம் திகதி டெல்லியில் பேரணி நடத்தப்பட்டது. டெல்லி ஜந்தர் மந்தரில் இருந்து நாடாளுமன்றம் நோக்கி புறப்பட்ட இந்த பேரணியை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதன்போது பேரணியில் பங்கேற்ற இளைஞர்கள் மாணவர்களுக்கு பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் இரு தரப்பிலும் பலர் காயமடைந்த நிலையில் இது தொடர்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயதை உயர்த்தும் அரசின் முடிவுக்கு இலங்கை திருச்சபை கவலை வெளியிட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயதை உயர்த்துவதற்கான அரசியலமைப்பு திருத்தத்தை முன்னெடுக்க அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு ஏமாற்றம் அளிப்பதாக இலங்கை திருச்சபை ஆழ்ந்த கவலை வெளியிட்டுள்ளது. இலங்கை கத்தோலிக்க திருச்சபை வெளியிட்ட அறிக்கையின்படி, ஜனாதிபதியும் அமைச்சரவையும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், பரந்த சட்ட சமூகத்தினர் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் முன்வைத்த வலுவான எதிர்ப்புகளை கவனத்திற் கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: இந்த ஆண்டில் இதுவரை ஜெர்மனியில் நிலவும் கடுமையான வெப்பம் காரணமாக சுமார் 9,800 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டின் சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இன்று வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையின்படி, உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் 75 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட முதியவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டில் ஒரு வாரத்தின் சராசரி வெப்பநிலை 20°C விட அதிகரித்ததன் காரணமாக இந்த மரணங்களின் சதவீதம் வேகமாக உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை வரும் நாட்களில் வெப்பநிலை 40°C எல்லையை தாண்டக்கூடும் என்பதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என சுகாதார பிரிவினர் எச்சரித்துள்ளனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் நீளம் தாண்டுதலில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 23rd பொதுநலவாய விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து உட்பட 74 நாடுகளைச் சேர்ந்த 3,000 வீர வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இந்த போட்டியில் ஆடவருக்கான நீளம் தாண்டுதல் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் 8.09 மீட்டர் தூரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இதன் மூலம் 2022 பர்மிங்ஹாம் காமன்வெல்த் போட்டிக்கு பிறகு தொடர்ச்சியாக 2nd முறையாக அவர் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Star of the month. Star of the month.
0: பாடலாசிரியர் நா முத்துக்குமார்.
2: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க

0: நான் சின்ன வயசுல படிச்சு பெரிய ஆளாகி கஷ்டப்படுறவங்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரியுது அந்த கஷ்டப்படுறவனே நான் தான். என்கிட்ட இருந்தா என்னைய காப்பாத்திக்கணும் போல. ஐயோ ஐயோ, ஓகே, எனிவேஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து மாத கடைசி 30ஆம் தேதி ஜூலை மாதம், பிரதி திங்கள் 6:12 ஆகிப்போச்சு. செகண்ட் இல்லை, 3rd hour ஆஃப் த ஈவினிங் கடக். இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் வி ஆர் ஆக்சுவலி டிஸ்கஸிங் அபவுட். என்னன்னா, ஒன்றும் இல்லை, பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் மாதிரி, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பல பேர் பேசி துவச்சு போட்ட ஒரு டாபிக் தான் இது. ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக மாறுமா? ஆனால் இதுக்கு வந்து ஆன்சர் எப்பவுமே புதுசு புதுசாக இருக்கும். கரெக்டா? எப்பவுமே ஒரு சில நேரம் காதல் வந்து பழைய விஷயம்தான், ஆனால் வந்து புது எல்லாத்துக்கும் இந்த ஃபீலிங் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். யார் இது ஃபர்ஸ்ட் காலர்? ஐயா, இங்கே பாருங்கள், ஃபோன் எடுத்து 5 மினிட்ஸ் ஆகுது. ஆ, யார் பேசுகிறீங்க?
1: ஹலோ.
0: ஆ, ஹலோ. ஹலோ, யார் பேசுகிறீங்க?
1: கேக்குதுங்களா? கேக்கு.
0: சவிதாவா? சவிதா,
1: நீங்க
0: எனக்கு
1: பசங்களோட பேசுறது ஒண்ணும் புதுசு கிடையாது, நான் நிறைய பேரோட பேசிருக்கேன், பழகிருக்கேன், இன் பிட்வீன் ப்ரப்போஸ் பண்ணவங்களாம் கூட உண்டு எனக்கு. பட் ஸ்டில் ஐ டோன்ட் நோ, எனக்கு அவங்க கிட்ட எல்லாம் அந்த கம்ஃபர்ட்னஸ் இல்ல. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து ஐ ஃபெல்ட் he'll be the right person for my rest of my life and decide பண்ணிட்டேன்.
0: ஓடு, இப்ப அவர்கிட்ட போய் சொல்லும்போது எப்படி இருந்தது? நீங்களே சொல்லிட்டீங்களா?
1: அவரு ஆக்சுவலா வந்து அவருக்கு வந்து நான் எனக்கு அவரை பிடிக்கும்ன்றதே அவருக்கு ரொம்ப நாள் தெரியாம தான் இருந்தது.
0: அப்படியா?
1: ஆமா, அவர் வந்து ஏன்னா வெறும் அவர் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு, பழகிட்டு இருக்காரு, வேற எந்த இன்டென்ஷனும் அவர் மைண்ட்ல இல்ல. பட் அட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து நானு இன்டெரக்டா ப்ரப்போஸ் சொல்ல மாட்டேன், பட் இன்டெரக்டா எக்ஸ்பிரஸ் எனக்கு லைஃப் பார்ட்னர்னு ஒருத்தர் வந்தா உன்ன மாதிரி ஒரு ஆளும் வரணும் அப்படின்ற மாதிரி சொன்ன ஒரு வாட்டி. பட் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் தட்ஸ் ஐ எக்ஸ்பிரஸ். பட் ஆனா அவருக்கு அது புரியலையா இல்ல அவருக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்லாம இருந்தாரா எனக்கு தெரியாது. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு வீட்டுல அலைன்ஸ் பாக்குறாங்கன்னு அவர்கிட்ட சொன்னப்போ அவரு சொன்னாரு, இட்ஸ் குட் ஆக்சுவலா, எனிவேஸ் ஒன் டே யூ ஹேவ் டு செட்டில் டவுன் அப்படின்னாரு. அப்புறம் சொன்னாரு, பட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அ பர்சன் லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவர் சொன்னாரு, அப்படி திரும்ப சொல்லிட்டு ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அ பர்சன் லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன எனக்கு ஆக்சுவலா என்னன்னா, எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து அந்த கம்ஃபர்ட்னஸ் இருந்தது, எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்திருந்தாரு. நான் நிறைய பசங்களோட பேசிருக்கேன், ஒரு ஸ்டேஜ்ல அவங்க கொஞ்சம் பொசசிவ் ஆயிடுவாங்க, கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வரும், அந்த ஜெலஸி தெரியும் ஆபீஸ்லயே கூட. சோ அதெல்லாம் எதுவுமே இருந்தது இல்லை இவர்கிட்ட. இவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, மேபி லைக் எப்படி சொல்றது, அவரோட நான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணனாக்க என்ன அப்ரிசியேட் பண்ணுவாரு, எப்படி பண்ணீங்க அப்படின்னு
0: அவரோட பேர் என்ன மேடம்?
1: அந்த அந்த எப்படி சொல்றது, அந்த ஒரு கம்ஃபர்ட் இருந்தது எனக்கு.
0: கவிதா மேடம், கவிதா மேடம், அவர் பேர் என்ன?
1: பத்ரிநாத்.
0: மிஸ்டர் பத்ரிநாத் அவருக்கு நான் உங்களுக்கும் அவருக்கும் சேர்த்து இப்போ ஒரு பாட்டு போடுறேன், சந்தோஷமா கேளுங்க
1: ரெண்டு பேருக்கும். வாவ்,
0: தட்ஸ் சோ பியூட்டிஃபுல். இன்னும் பல வருஷம் இது இதே சந்தோஷத்தோட அப்படின்னு நீடிக்கட்டும். தேங்க்யூ மேடம்,
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
0: கண்டிப்பாங்க, கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே, அதனால அடியே தம்பிங்களா, ஒரு ஹோப் இருக்குடா, இருக்கு இருக்கு. ஆனால் ஒன்று, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் லவ் சொல்றியா, அந்த பொண்ணோ இல்லை பையனோ இன்ட்ரெஸ்ட் இல்லை நோ சொல்லிட்டாங்கன்னா விட்டுருணும். அதே மாதிரி உன் ஃப்ரெண்டு உன்கிட்ட வந்து லவ் சொல்கிறானா, சொல்கிறாங்களா பொண்ணா இல்லை பயணம், உனக்கு நோ உன்னால் முடியல, உனக்கு பிடிக்கல, பிடிக்கலன்னு இஃப் யூர் ஆன்சர் இஸ்னோ, அதையும் தெளிவாக சொல்லிடு. இந்த லீட் ஆன் பண்ணுறது, அப்புறமா சொல்கிறது, மனசு கஷ்டப்படுறவங்களோன்னு சொல்லிட்டு நோ சொல்லாமல் இழுத்தடிக்கிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஓகே. Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: எனக்கு சக்கரை வியாதி,
2: சுகரா, இது எத்தனை நாளா?
1: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
2: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
1: சார்?
0: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
3: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான். அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரும்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: பாட்டு முடிச்சு அப்படியே முன்னேறி மேலே வந்திருக்கேன். 6:30 ஆகிப்போச்சு. ஆமாம், கொஞ்சம் ஓரளவுக்கு மழை வர மாதிரி தான் இருக்குது. நானாக இப்படி மழை வர மாதிரி இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது, லைட்டாக மேகமூட்டத்தோடு இருக்குது, லைட்டாக கொஞ்சம் குளிர் அடிக்கிற மாதிரி இருக்குல்லன்னு நானே இது என்கிட்ட நானே சொல்லி சொல்லி சமாதானப்படுத்திக்கிறது. மழை வருந்தான் போகலாம். ஆனால் August 3 வரைக்கும் கைஸ், 30, 31, 1, 2, 3, வி ஹாவ் 5 more days. த ஹோப் இஸ் ஸ்டில் தேர் ஃபார் 5 more days. 5 நாள் ஏதாவது ஒரு நாள் அது கொஞ்சமாவது மழை வந்துடும். வரணும் பகவான் கொஞ்சோண்டு இந்தாப்பா வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு டம்ளர் தண்ணியாவது நம்ம மேலே வீசுவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எனிவேஸ், வெல்கம் பேக், திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு த ஈவினிங் கடக். நீங்கள் கேட்குறது 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அண்ட் பை த வே, இன்னைக்கு வி ஆர் டாக்கிங் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா மாறுமா? மாறின ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசிட்டார். ஆமாம், மாறி இருக்கு. எனக்கு வந்து எப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்துருவோம், சரியா? ஆனால் இதே வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அந்த கமிட்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். கரெக்டாக கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் வந்து அதிகமாக ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற பீப்புளை நான் நிறைய பார்த்துருக்கேன். அதில் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் அது எந்த லெவல் வரைக்கும் இருக்குது, அது ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கா, அதை பொறுத்து. அண்ட் அவங்களுடைய பார்ட்னருடைய அக்செப்டன்ஸ் லெவல் இதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது நல்லதாக கெட்டதான்றது டிசைட் ஆகும். இது அந்த ரெண்டு கப்புள், அதாவது அந்த கப்புளுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பொறுத்து இருக்குன்னு வச்சுங்களேன். பட் நீங்கள் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக வேணும். அதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற கப்புள்ஸுக்கு கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேஸ்மெண்ட் இருந்தால் தான். ஸோ யூ டெல் மீ, ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக மாறுமா? மாறுமா?
1: கண்டிப்பா மாறும்.
0: யார் இது?
1: கனிமொழி ஃப்ரம் துபாய்.
0: கனிமொழி மேடம், இது நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் பேசிருக்கேனா?
1: ஆமா ஆமா, முந்தைய தடவை பேசணும்.
0: முந்தைய தடவை பேசணுமா? நீங்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட யார் பேசினான்னு வந்து கேளுங்க, தெரியாது.
1: கண்டிப்பா இப்ப தான் தூங்கி எழுந்தேன்.
0: இல்ல, என்ன சொன்னேன்? சரி, மாறுமா?
1: மாறிருக்கு, நிறைய பேர் நான் பார்த்தேன். நிறைய மாறல.
0: யூ டெல் மீ, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லுங்க.
1: முக்காசி ஒரு 4 to 5 pairs வந்து கல்யாணம் பண்ணாங்க.

0: அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் எனக்கு இன்விடேஷன் பண்ணுவாங்க. இப்ப எல்லாருமே எங்க ஓமன் துபாய் இப்படிதான் எல்லாமே அங்க கல்யாணம் பண்ணி இப்ப இங்க செட்டில் இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கா, இட்ஸ் ஹேப்பனிங்.
1: சோ உங்களுக்கு ஏய் நீயும் நீமா டேய் அப்படி இருந்திருக்கும்ல உங்களுக்கு?
0: கண்டிப்பா ஷாக்கிங்கா தான்.
1: பட் எப்படி எனக்கு அது கேட்டிருக்கீங்களா என்ன நீ ஸ்டோரி?
0: அது நம்மளுக்கு அப்படியே கேட்க முடியல, நான் டச்ல இல்ல. ஆனா எனக்கு பா கேக் அது சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா நம்ம சொல்லவே இல்லை எப்படி அதெல்லாம் அப்படின்னு சொல்ல மாதிரி தோணுச்சு எனக்கு.
1: இம்மார்டல் இப்படி ஒரு படம் புது படம், ஜிவி பிரகாஷும் கயாடு லோகரும் நடிச்சிருக்காங்க. சரி பாட்டு எப்படி இருக்கு கேட்டுதான் பாப்பேன். கோல்ட் ரேட் சொல்லிடுவா?
2: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold wallet app download பண்ணுங்க. Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து whatsapp பண்ணி gold coins win பண்ணுங்க.
1: அவ்வளவுதான், ஏற ஆரம்பிச்சிட்டான். ரேட் 495 தரம்ஸ் 50 fils 24 கேரட் தங்கத்தின் ஒரு கிராம் விலை and 458 தரம்ஸ் 75 fils 5 தரம் ஏறி இருக்கு இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து. ஸோ ஐ திங்க் இதுக்கு மேலே தங்கம் விலை குறையாதுன்னு நினைக்கிறேன்.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
3: இன்கமிங்
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. We'll be back after a short commercial break.
1: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: Joy Alukas, world's favorite jeweler.
3: Asthma and allergy issues ala neenga kashtapadreengla? Adukku Ayurveda la theervu irukku. Innikke Dr. Geeta Sadanandan kitta consult panunga at Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
4: Chennai oda fast growing location ah illa Coimbatore la kama oru family location ah rendu venum. Ippa Chennai post retirement kaprama Coimbatore.
5: Appo DAC developers da vadi namm onu pannalam. August 8th and 9th DAC developers nadathra in house property showcase ku povom. Mattada avanga paathupaanga.
6: Yes, City Seasons Hotel Burj Man Dubai la August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers nadathra property showcase la kalandukonga. Unga favorite location la property ah vaangunga.
7: There is no place like home. There's no home like that.
3: For registrations call 056-357-9474.

0: உன்னையும் போய் இப்படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்.
2: சரி, இன்னைக்கு வந்து நிறைய ஆன்சர் கிடச்சிருக்கு. அதாவது ஜென்ரலாக இல்லை, இது வந்து ஜென்ரலான ஒரு டாபிக் தான், ஆனால் பதில் எல்லாரும் வித்தியாசமாக புதுசு புதுசாக சொல்லுவாங்க. ஸோ கேன் லவ், கேன் ஃப்ரெண்ட்ஷிப் பிகம் லவ், நட்பு காதலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்களை பொறுத்தளவுக்கு என்ன என்ன பதில் சொல்லுங்கள். யார் யார் இருக்கீங்க லைனில்? ஐயோ ஐயா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்போ இப்போ பேசுங்க.
3: சைபோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி.
2: நல்லா இருக்கேன். யார் பேசுகிறீங்க?
3: அஜய் பேசுறேன்.
2: அஜய், இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பேசணும் அஜய்? தெரியவே தெரியாது.
3: அப்போ சென்னைக்கு நான் போவேன் எங்க ஆன்டி வீட்டுக்கு. சோ அப்பதான் அவங்கள வந்து பார்த்து பழகினது அந்த பொன்னம்பலம் காலனில. அதுக்கப்புறம் அந்த வருஷம் லீவ்லயே வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சின்ன சண்டைனால என்கிட்ட பேசல.
2: இது என்ன, அந்த பொன் வசந்தம் படத்துல வர மாதிரி இருக்கு? நீதானே என் பொன் வசந்தம் படத்துல வர மாதிரி இருக்கு?
3: இல்ல இல்ல, உண்மைதான் உண்மைதான் அது. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஆனுவல் லீவ்லயே அவங்க வந்து என்கிட்ட பேசாம போயிட்டாங்க. என்ன காரணம்ன்றது ரொம்ப லேட்டா தெரிஞ்சது. அப்புறம் அகைன் வி ஸ்டார்டட் டாக்கிங். 12th முடிச்சுட்டு நான் காலேஜ் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் டிப்ளமா மேல் மருத்துவர்ல பண்ணேன். அதுக்கப்புறம் பி சென்னையில பண்ணும் போது ரெகுலரா மீட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தது. Then again 2006 ல நான் ப்ரோபோஸ் பண்ணேன். ஒரு பொசசிவ் இருந்துச்சு எங்க ரெண்டு பேருக்குமே, அது டக்குன்னு ஒரு ஸ்பார்க். அப்போ நான் தான் கேட்டேன் ஃபர்ஸ்ட் வீக்ல, ஒத்துக்கிட்டா கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னாங்க. ஓகே நாங்க. தென் அகைன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் 2014 ல தான் மேரேஜ் ஆச்சு.
2: என்னங்க கலக்குறீங்களே, 8th ஸ்டாண்டர்ட்ல மீட் பண்ண பொண்ணு அவங்க இல்லையா?
3: 7th 6th to 7th அந்த
2: அவங்களும் அதே 6th to
3: 7th. என்னோட ஒரு 45 டேஸ் நம்ம தான் கம்மி.
2: ஆனா இந்த பெரியமா வீடு பாட்டி வீட்டுக்கெல்லாம் இங்க இருந்து ஊருக்கு போய் அங்க பக்கத்துல இருக்கிறவங்கள வந்து பார்த்து ஃப்ரெண்ட் ஆகி சைட் அடிச்சு இதெல்லாம் ஒரு மாதிரி பண்ணா இருக்கும்ல?
3: நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. இன்னும் ஆக்சுவலா இதுல நிறைய மெமரிஸ் எல்லாம் இன்னும் அல்கிப்பால மறக்க முடியாத நிறைய சம்பவம் எல்லாம் இருக்கு. ஒண்ணு மட்டும் சொல்றேன், பட் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணனா லவ் பண்ணும் போது நம்ம நிறைய எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருவோம்ல. அது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளால கீப் அப் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி மென் அதே இதுலதான் இருப்பாங்க, அதே மென்டாலிட்டில. நைட்டு 3 மணி 4 மணி வரைக்கும் எல்லாம் உட்காந்து பேசுறது இப்போ அப்படி முடியல.
2: இப்பதான் ஒரே வீட்டுல தானே இருப்பாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம். சோ
3: நம்ம தான் மாறிட்டே இருப்போம். பட் என்ன என்ன இருந்தாலும் விட்டு கொடுத்தாலும் விட்டு போக முடியாது ரெண்டு பேராலயும்.
2: ஓகே ஓகே. சோ வாட் இஸ் யுவர் அட்வைஸ் ஃபார் எனிபடி ஹூ இஸ் லுக்கிங் ஃபார் லவ்?
3: லவ் அதான் சொன்னேன், லவ் பண்ணா அப்போ என்ன நம்ம ப்ராமிஸ் பண்றோமோ என்ன கீப் அப் பண்றோமோ அதே டெம்போலே மேரேஜ்க்கு அப்புறமும் பொண்ணுங்க கண்டிப்பா எது பாப்பாங்க. சோ அதுக்கு முடிஞ்சா மட்டும் நம்ம லவ் பண்ணும் போதே அந்த டெம்போ வச்சுக்கணும். இப்ப நான் பாத்தீங்கன்னா 4:00 5:00 வரைக்கும் விடிய விடிய பேசுவேன். இப்ப என்கிட்ட கேட்பாங்க, நான் போய் ஆபீஸ் முடிச்சு போய் படுக்கதான் பாக்குறேன், ரொம்ப பேசுறது கம்மி ஆயிடுச்சு. என்னன்னா டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம இல்ல நானு என்ன சொல்றாங்க. சோ அதுதான் சொல்றேன், லவ் பண்ணும் போது எந்த இதுல இருக்கீங்களோ டெம்போல அதே டெம்போ மேக்சிமம் மெயின்டைன் பண்ண பாருங்க.
2: ஏன்னா
3: அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதே தான் இருக்கும், நம்மளுக்கு வந்து மாறிட்டே இருக்கும் சில பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால.
2: ஓகே, தட்ஸ் சோ ஸ்வீட்.
3: நீங்க கம்மியா பேசி கம்மியாவே இருந்துக்கோங்க.
2: கம்மி. உங்க பேர் சாரி, அவங்க பேர் அஜய்.
3: பிந்து பிந்து.
2: இங்க தான் இருக்கங்களா ஊர்ல? ஆ,
3: இங்க கூட தான் இருக்காங்க. இங்க கூட தான் இருக்காங்க. சார்ஜல தான்.
2: யூ गाइस ஹேவ் கிட்ஸ்?
3: யா, ஆஃப் கோர்ஸ். அபிநய பிந்து, அஜய் குமார்.
2: சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. சரி, நான் வந்து உங்களோட அந்த சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து இந்த சின்னதுல இருந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்கல்ல, எனக்கு அவங்களெல்லாம் ஐ ஒன்லி நோன் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள், ஒரு 5-10 பேர் தான் தெரியும். அவங்க எல்லா கதையுமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நிறைய மெமரிஸ் இருக்கும் சொல்கிறதுக்கு பேசுறதுக்கு கேட்கறதுக்கெல்லாம். ஸோ எனிவேஸ், உங்களுக்காக அவங்களுக்காக ஐம் பிளேயிங் அ சாங் நவ். ஓகே,
3: தேங்க்யூ ஸோ மச்.
2: தேங்க்ஸ் அஜய். அவங்களுக்கு கேட்டதா சொல்லுங்க. ஓகே ஓகே. பாருங்களேன், சின்ன வயசுலேருந்து இந்த பக்கத்து வீடு இல்லாட்டி ஒரே கிளாஸில் படித்த பொண்ணு இல்லை பக்கத்து கிளாஸ் பொண்ணு இல்லைனா வந்து தங்கச்சியோட ஃப்ரெண்டு இந்த மாதிரிலாம் வந்து அண்ணனோட ஃப்ரெண்டு இந்த மாதிரிலாம் வந்து சின்னதுலேருந்தே ஸ்கூல்லே பார்த்து ஒரு க்ரஷ் ஆகி அப்புறம் அது மெல்ல மெல்ல வளர்ந்து அது ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் அது போய் ஒரு மாதிரி நமக்கு தெரியும் அந்த ஃபீலிங்கே வந்து ஓகே ஷீஸ் மைன் அவர் ஹீ இஸ் மைன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் அது அப்படியே வளர்ந்து அவங்க மைண்டில் பேக் ஆஃப் த மைண்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு பாயிண்டில் நம்ம மெச்சோர் ஆகிறப்போ அதை போய் அவங்ககிட்ட சொல்லி அப்படியே லவ் ஆகி அதுக்கப்புறம் அப்படி அந்த அந்த லெவல் வரைக்கும் வந்து பிரிஞ்சவங்கலாம் கூட இருக்காங்க, பட் சேர்ந்தவங்க ரொம்ப கம்மி. அப்படி சேர்ந்தவங்களுக்காக கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல பாட்டு வருது.
0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
2: Alansari Exchange வழியா transact பண்ணி உங்க பணத்தை double பண்ணுங்க. இந்த summerல Alansari Exchange வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு transaction மூலமா உங்க பணத்தை double பண்ணி up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
0: போங்க
3: சந்தோஷம்.
4: யூ ஆர் பேக். 1, 2, 3 ஷாப். ஸோ அதனால லூலு ஹைப்பர் மார்க்கெட்ஸோட பிக் 3 days சேல் அது வந்து இட்ஸ் பேக். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்னை அதாவது நாளையிலிருந்து, ஓகே, நாளையிலிருந்து 2nd ஆகஸ்ட் வரைக்கும் 31, 1, 2 மூணே நாள் தான். ஸோ பெரிய பெரிய ஆஃபரோட அக்ராஸ் தி யூஏயில் இருக்கிற எல்லா லூலு ஸ்டோர்ஸ்லேயுமே வந்து இந்த பிக் 3 days சேல் வந்து நடக்குது. ஸோ நிறைய ஆஃபர், நிறைய டிஸ்கவுண்டோட நீங்கள் ரெகுலராக வாங்குகிற பொருட்கள், கிராசரி ஐட்டம், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு, ட்ரெஸ்ஸு, லூலு என்னென்னலாம் கிடைக்குமோ எல்லாத்துலேயுமே ஆஃபர் இருக்குது. ப்ளீஸ் கோ கிராப் இட். சரி, கடைசியாக வந்து டாபிக் முடிச்சு போனோம். இப்போ என்னோட கருத்தையும் நான் சொல்லிடுறேன், பட் அதுக்கு முன்னாடி ஏதோ நம்பர் ஃபோன் பண்ணியிருக்காரு. உங்களை நம்பி ஃபோன் எடுத்தால் ஃபோனை வச்சுட்டு போயிடுறீங்க. இந்த ஆள் ஃபோன் அடிச்சு கரெக்டாக 5 seconds கூட ஆயிருக்காது, ரிங் அடித்தோடனே எடுத்துட்டேன். ஆனால் பாருங்கள், கட் பண்ணிட்டு போயிட்டு. அப்படி ஏன் ஏன் அப்படி பண்ணுறீங்க ஐயா? வணக்கம். அவருக்கு அந்த சான்ஸ் இல்லை, உங்களுக்கு தான் அந்த சான்ஸ். பாட்டு என்ன வேணும்
5: சொல்லுங்கள்.
4: ஆ, ஹலோ, நல்லா இருக்கேன். யார் பேசுகிறீங்க?
5: தமிழ். என் பேர்?
4: உங்கள் பேர் தமிழ்?
5: ஆமாம்.
4: தமிழ் செல்வன், தமிழ் குமரன், அந்த மாதிரி?
5: தமிழ்மணி
4: நீங்க வந்து பாட்டு கேக்கலாம்.
5: பாட்டுங்களா? இஞ்சியிடு பழகின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, கமலோட படம்.
4: அது படவா? என்னோட கருத்து வந்து கண்டிப்பா மாறும். அண்ட் இப்போ ஜென்ரலாகவே வந்து இந்த எனக்கு இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை. எனக்கு அது வந்து எப்பவுமே அது ஒரு அட்ராக்ஷனாக தான் ஃபீல் ஆகிருந்துருக்கு. இன்ஃபாக்சுவேஷனாகவோ இல்லை லஸ்ட்டாக தான் எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்திருக்கு எப்பவுமே. வேற இஸ் லைக் இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மேலே பெருசாக எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது நிலைக்காதுன்றது என்னோட நம்பிக்கை. ஆனால் நம்ம பழகிட்டே இருப்போம், ஒரு தாட் உள்ளுக்குள்ளே இருக்கும், நமக்கு லைட்டாக அவங்களை பிடிச்சிருக்கும், அது அப்படியே லவ்வாக மாறும். அது ஒரு விதம். அப்புறம் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், ஃப்ரெண்டாகவே இருப்போம். ஏதோ ஒரு 1-2 சுச்சுவேஷனில் நம்ம மனசில் ஒரு ஸ்பெஷல் இடத்த அவங்க பிடிப்பாங்க, இல்லாட்டி நம்ம அந்த இடத்துக்கு போவோம். அண்ட் இது மியூச்சுவலாக 2 sides நடக்கும். இதுதான் வந்து இந்த லவ்வில், ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து லவ்வாக மாறுற அந்த ட்ரான்சிஷன். ஆனால் அப்படி மாறுற எல்லா லவ்வுமே, முக்கால்வாசி லவ் வந்து பெசாமல் ஃப்ரெண்டாகவே இருந்திருக்கலாம்ல அப்படின்ற ஃபீலிங்கை கொடுத்துருது. ஓகே. அண்ட் அதை தாண்டி அங்கே இருக்க அந்த வேவை சர்வைவ் பண்ணி லவ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு லைஃப் லாங் ஒன்றா இருக்கலாம். செம்மையாக ஒன்றா சேர்ந்து நம்ம டீ குடிப்போம், ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம், ஒன்றா லைஃப்பை லீட் பண்ணுவோம், லெட்ஸ் டூ லைஃப் டுகெதர்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மி தான். ஏன்னா அது ஒரு கமிட்மெண்ட், அது ரொம்ப கஷ்டம். கஷ்டமான அது கஷ்டமாக இருக்கிறதுனால தான் நிறைய இடத்துல இப்போல்லாம் அந்த மாதிரி நடக்கிறது இல்லைங்க அப்படின்னு வாங்கல. எஸ், இட் இஸ் ஹார்ட் பிகாஸ் அது எல்லாராலையும் பண்ண முடியாது. கரெக்டாக எல்லாராலையும் ஒரு 50 kilos வெயிட்டு தூக்கிட முடியாதுல்ல, தினம் ஜிம்முக்கு போய் ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான். ஸோ இது அந்த மாதிரியான ஒரு கமிட்மெண்ட் அது. ஸோ அந்த மாதிரி பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்பில் லவ்வில் ஜெயிச்சு லைஃப்பில் ஒன்றா இருக்கிற அத்தனை கப்புள்ஸுமே சூப்பர் ஹேட்ஸ் ஆஃப். நான் வேறு ஒரு பாட்டு போட்டிருப்பேன், அதுக்குள்ளே ஃப்ரெண்டு தேவர் ஃபோன் பண்ணி இந்தி இடிப்பழகி கேட்டார். பட் எனிவேஸ் அந்த பாட்டு உங்களுக்காக வருது, கேட்டு முடிங்க. அண்டு யாரெல்லாம் சிங்கிளாக இருக்கீங்களோ கவலைப்படாதீங்கடா பசங்களா, ஹோப் இருக்குது. ரெண்டு மணி நேரம் எல்லாம் பேசியிருக்காங்க கேட்டிங்களா, ஜாலியார் ஜாலியார் கண்ணத்தோட அழுவாத. 7 மணிக்கு மேலே வந்தேன் நான் மீட்
6: பண்ணுறேன். The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
7: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
8: Manasu thottu mittu.

0: ஏஜென்சி, ஜெனுவின் சென்டர் ஃபார் ஜப்பனீஸ் கார்ஸ்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: திருவாரூர் மாவட்டம் பெருகவாழ்ந்தானில் விளை நிலங்களை அழித்து முறைகேடாக அமைக்கப்படும் தனியார் சூரிய ஒளி மின் உற்பத்தி மையத்தை தமிழக அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெருகவாழ்ந்தான் கிராமத்தில் 200 ஏக்கர் விளை நிலங்களை அழித்து சூரிய ஒளி மின்சாரம் உற்பத்தி செய்யும் மையத்தை முறையான அனுமதி பெறாமல் தனியார் நிறுவனம் அமைத்து வருவது பெரும் அதிர்ச்சி அளிக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழலை கெடுக்காத மாற்று மின் பெருக்கத்துக்கு நாடு மக்களும் முழுவதுமாக மாற வேண்டும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் முதன்மையான கொள்கை என்ற போதிலும், விளை நிலங்களை அழித்து அதன் மீது சூரிய ஒளி மின் உற்பத்தி மையம் அமைக்க முயல்வதை எதன் பொருட்டும் ஆதரிக்க முடியாது என்று சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
1: கருங்கடல் பகுதியில் நிலவும் பதற்றம் காரணமாக இந்தியாவுக்கான சூரியகாந்தி எண்ணெய் இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் சூரியகாந்தி எண்ணெய் இறக்குமதி செய்யும் மிகப்பெரிய நாடாக இந்தியா உள்ளது. யுக்ரைன் ரஷ்யா இடையேயான மோதல் காரணமாக கருங்கடல் பகுதியில் சரக்கு கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சரக்கு கப்பல் போக்குவரத்து பாதிப்பால் இந்தியா இறக்குமதி செய்த சூரியகாந்தி எண்ணெய் வந்து சேருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. சூரியகாந்தி எண்ணெய் பற்றாக்குறையை சமாளிக்க மாற்று சமையல் எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியா முடிவு செய்துள்ளது. தென் அமெரிக்க நாடுகளில் இருந்து பாம் ஆயில், சோயா எண்ணெய் இறக்குமதி செய்யவும் இந்தியா திட்டமிட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் அமெரிக்க பாராளுமன்ற பிரதிநிதியும் அமெரிக்க ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவரும் பாராளுமன்றத்தின் ஆயுதப்படை மற்றும் புலனாய்வு குழுக்களின் முக்கிய பொறுப்புகளை வகித்து வருபவருமான அமெரிக்க பிரதிநிதி கிறிஸ்தி ஹாலிகான் தலைமையிலான தூதுக்குழுவினருக்கும் இடையே சந்திப்பொன்று இடம்பெற்றது. இச்சந்திப்பு கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது பொருளாதார ஒத்துழைப்பு, ஆளுகை, கல்வி மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டு இலங்கைக்கும் ஐக்கிய அமெரிக்க குடியரசுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பினருக்கும் இடையே கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. இலங்கையின் பொருளாதார மீட்சி மற்றும் நீண்டகால வளர்ச்சிக்கு ஆதரவளிப்பதற்கான தொடர்ச்சியான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அமெரிக்க தூதுக்குழுவின் முன்பாக வலியுறுத்தினார். துபாய் மெட்ரோ சுரங்க காற்றோட்ட அமைப்புகள் முழுமையாக மேம்படுத்தப்படுகின்றன. துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம், துபாய் மெட்ரோ மற்றும் டிராமை இயக்கும் கியோலிஸ் MHI நிறுவனம்

0: வனத்துடன் இணைந்து அனைத்து நிலத்தடி நிலையங்கள் மற்றும் தொடர்புடைய வசதிகளின் சுரங்க காற்றோட்ட அமைப்புகளை முழுமையாக மேம்படுத்தும் பணியை மேற்கொண்டுள்ளது. இந்த விரிவான மறுசீரமைப்பு திட்டம் காற்றோட்ட அமைப்புகளின் செயல்திறனை மேம்படுத்துவதோடு காற்றின் தரத்தையும் உயர்த்தி துபாய் மெட்ரோ வலையமைப்பின் நீண்டகால பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் உலகத்தரத்திலான சேவை தரத்தை தொடர்ந்து பராமரிக்கும் ஆர்டிஏவின் மூலோபாய முயற்சிகளின் ஒரு பகுதியாகவும் இந்த திட்டம் அமைந்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: வடக்கு குவைத்தில் உள்ள சீன நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு கட்டடத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக குவைத் ராணுவம் தெரிவித்துள்ளது. அர்ஜென்டினா கால்பந்து சம்மேளனம் மற்றும் வீரர்கள் மீது ஃபீஃபா ஒழுங்கு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. 2026 ஃபீஃபா உலகக்கோப்பை தொடரின் போது நடைபெற்றதாக கூறப்படும் பல்வேறு விதிமுறை மீறல்கள் தொடர்பாக அர்ஜென்டினா கால்பந்து சம்மேளனம் மற்றும் அதன் சில வீரர்கள் மீது ஃபீஃபா ஒழுங்கு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான அரையிறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து சில வீரர்கள் ஃபாக்லாந்து தீவுகள் அர்ஜென்டினாவுக்கே சொந்தமானவை என்று எழுதப்பட்ட
2: விளையாட்டு நிகழ்ச்சி சென்டர் அமெரிக்கன் ஜெர்மன் கொரியன் அண்ட் ஜாப்பனீஸ் கார்ஸ்.

ஓகே, வெல்கம் பேக். ஆடுகளம் படத்திலிருந்து இந்த பாட்டோட மியூசிக்கு கேட்டாலே தனுஷ் அப்படி ஆடிட்டே வெளில வருவார்ல, லுங்கி கட்டிக்கிட்டு. அதுதான் ஞாபகத்துக்கு வரும். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த பாட்டை ப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பீட்லேருந்தே உங்களுக்கு அதான் ஞாபகத்துக்கு வரும். பாருங்களேன், போடு கரெக்டா. இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணவா? போதும் போதும் போதும் போதும், பாட்டு லெங்க்தாக போயிட்டுருக்கு. என்ன பாட்டுன்னு உங்களுக்கே தெரியும். ஒத்த சொல்லால் என் சிறு எடுத்து வச்சு வேல்முருகன் வந்து இந்த பாட்டை என்னைக்கு பாடினாரோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் மைக் எடுத்த உடனே வந்து ஒத்த

பாட்டை என்றைக்கு பாடினாரோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் மைக் எடுத்த உடனே வந்து ஒத்தட்டு. நீங்களே சொல்லுங்கள், அப்படியே யோசிங்க, நல்லா யோசிங்க. நம்ம வந்து டங்கா மாதிரி ஊதாரி போடுவோமா? அது கொஞ்சம் ஓகே தான். ஆனால் நம்ம ஏன் இந்த பாட்டு போடக்கூடாது? நடுவில் இந்த பாட்டு பயங்கரமாக ஹிட் ஆகிட்டு இருந்தது. என்ன பாட்டு தெரியுமா எனக்கு? ஃபஸ்ட்டு டைம் இந்த பாட்டு வரும்போதில் ஹாரிஸ் ஜெயராஜ் இப்படி ஒரு பீட்டில் பாட்டு போடுவாரா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த பாட்டு அந்த டைமில் பெருசாக ஹிட்டே ஆகலை. சத்தியம்னு ஒரு படம் இருக்குல்ல, நயன்தாரா விஷால் நடிச்சு, இந்த பாட்டு தான் இது. போடு. ஓகே, அந்த அதுதான் வரப்போகுது. நீங்கள் இந்த பாட்டை எப்போ எங்கே கேட்டிருந்தாலும் மறுபடியும் ஒரு வாட்டி டைமிங்கோட நல்லா ரைமிங்கோட கேளுங்க. எங்கடா அந்த அப்டேட் பட்டன்? உங்களுக்கு ஒரு வேளை உங்களுக்கு உங்ககிட்ட சைக்கிள் இருக்கு, நீங்க சைக்கிளிங் பண்ணி பழகணும், இல்லாட்டி நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் தூரம் ரொம்ப தூரம் நடக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னீங்கன்னா, ஒரு 820 meter பிரிட்ஜ் ஒன்று போட்டிருக்காங்க, அல் மம்சாரையும் கவர்னீஜையும் கனெக்ட் பண்ற மாதிரி, அல்நாதா வழியே, சரியா? இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. அண்ட் ஆர்டிஏ தான் இந்த புது பிரிட்ஜ் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ டெடிக்கேட்டட் கனெக்ஷன் ஃபார் பெடஸ்ட்ரியன்ஸ் அண்ட் சைக்கிளிங்ஸ். ஓகே, ஸோ நிறைய அந்த கீ சைக்கிளிங் ரூட்ஸ் அக்ராஸ் த எமிரேட் அதெல்லாத்தையும் லிங்க் பண்ணுற மாதிரி இந்த பிரிட்ஜ் இருக்கான். அதான் இப்போது

இல்லையா, இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. அண்ட் ஆர்டிஏ தான் இந்த புது பிரிட்ஜ் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ டெடிக்கேட்டட் கனெக்ஷன் ஃபார் பெடஸ்ட்ரியன்ஸ் அண்ட் சைக்கிளிங்ஸ். ஓகே, ஸோ நிறைய அந்த கீ சைக்கிளிங் ரூட்ஸ் அக்ராஸ் த எமிரேட் அதெல்லாத்தையும் லிங்க் பண்ணுற மாதிரி இந்த பிரிட்ஜ் இருக்கான். அதான் இப்போது

இல்லையா, இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. அண்ட் ஆர்டிஏ தான் இந்த புது பிரிட்ஜ் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ டெடிக்கேட்டட் கனெக்ஷன் ஃபார் பெடஸ்ட்ரியன்ஸ் அண்ட் சைக்கிளிங்ஸ். ஓகே, ஸோ நிறைய அந்த கீ சைக்கிளிங் ரூட்ஸ் அக்ராஸ் த எமிரேட் அதெல்லாத்தையும் லிங்க் பண்ணுற மாதிரி இந்த பிரிட்ஜ் இருக்கான். அதான் இப்போது

0: 99.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
2: ALD Properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ஷன்.

ஓகே, வெல்கம் பேக். சரிப்பா சரிப்பா, ஓகே. நீங்கள் வந்து இந்த 1 கிராம்க்கே வந்து கோல்டு டிஜிட்டலாக நீங்கள் வாங்கி சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சேவ் பண்ணணும் அப்படின்னா 1 கிராமில் என்னடா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, சார் 5 பைசா வந்து கம்மி சார், ஆனால் 5-5 பைசாவா 5 வாட்டி போட்டிங்கன்னா எவ்வளோ, அந்த மாதிரி ஒரு கணக்கில் நீங்கள் வச்சுக்கங்க, சரியா? ஓகே, ஐன் கோல்டு வாலெட் அப்படிங்கிற ஒரு ஆப் ஒன்று இருக்குது, ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுலேயுமே இருக்குது. உங்கள்கிட்ட என்ன ஃபோன் இருந்தாலும் அதில் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த்து, அந்த எல்லாத்தையும் அந்த எக்ஸட்ரா எக்ஸட்ரா அதுலேயும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ரெஃபரல் கோட்னு ஒன்று கேட்கும் அங்கே, TAMILFM தமிழ் எஃப்எம் அப்படின்னு டைப் பண்ணி போட்டிங்க, ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் இல்லை, அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 0502528940 நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், கோல்டு காயின்ஸ் நீங்கள் வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 100 திரம்ஸ்க்கு நீங்கள் டிஜிட்டல் கோல்டு வாங்குறீங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்னா, 20 திரம்ஸ் வர்த் ஆஃப் கோல்டு திருப்பி கிடைக்கும் உங்களுக்கு. உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நல்லாயிருக்கு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணீங்க, உங்கள் மூலமாக அவர் வாங்கினார்னா அவருக்கும் இதே மாதிரி 20 திரம்ஸ் வர்த் ஆஃப் கோல்டு கிடைக்கும். நீங்கள் அவர்கிட்ட ரெஃபர் பண்ணதுனால அவர்கிட்டருந்து ஒரு 10 திரம்ஸ் வர்த் ஆஃப் கோல்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்படியே நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி போட்ட காசு எடுத்துடலான்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கோல்டுக்கு கோல்டும் ஆச்சு. அப்புறம் நிறைய பேர் டிஜிட்டல்

0: அப்படின்றதுமே இங்கே இங்கே இது எல்லாம் ஆன்லைனில் என்னப்போ ஏமாத்திர மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்க. ஃபிசிக்கல் ஸ்டோரே இருக்குது, கோல்ட் சூக் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்டே இருக்குது. நீங்கள் மேப்பில் டைப் பண்ணிங்கன்னா வரும். டிஜிட்டலாக நீங்கள் வாங்குற கோல்டை கோல்டு காயினாவோ கோல்டு பாராவோ கேஷாவோ போய் ரெடீம் பண்ணிட்டு வந்துக்கலாம். அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு, எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல? ரைட்டு. இப்போ என்னன்னா, இப்போது எமரெட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளை துபாய், எட்டிஹாட்லாம் இப்போ சம்மர் இல்லையா, அதனால் ஒரு சில ட்ராவல் அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எமரெட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எமரெட்ஸ் மட்டும் கிடையாது, நானும் அதேன்னு சொல்லுவேன். ஸோ அதனால் 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே போயிடுங்க, சரியா? அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே போயிடுங்க. டொமஸ்டிக்கெலாம் இது இதுக்கு இன்டர்நேஷ்னலுக்கு சம்மர் மந்த் அப்படிங்கிறதுனால ஹை வால்யூம் ஆஃப் பேசஞ்சர்ஸ் இப்போ இங்கேருந்து துபாயிலேருந்து போயிட்டுருக்காங்களாம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. அதுவும் இல்லாமல் இப்போ எப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து இந்த EK 835, EK 837, EK 839, அதாவது டு பஹ்ரைன், அதுக்கப்புறம் ஃப்ளைட்ஸ் டு குவைத்லாம் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு சில ஃப்ளைட்ஸை வந்து இப்போ கேன்சல் பண்ணலான்ற பிளானில் இருக்காங்களாம். இன்னும் பண்ணலன்னு நினைக்கிறேன். அண்ட் அது போக இந்த பயோமெட்ரிக் ஸ்மார்ட் கேட்னு ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு, அதை முடிஞ்சால் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அண்டு இப்போது ஒரு சில ட்ராவல் ஏர்லைன்ஸ் வந்து வீட்டிலே நீங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த ஃபெசிலிட்டிலாம் வச்சுருக்காங்க. இட்ஸ் வெரி ஈஸி. நான் போன வாரம் கூட உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் முடிஞ்சால் அதை பண்ணிக்கிங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சில நேரம் அந்த லக்கேஜ் இருக்குல்ல, ஒரு சில நேரம் லக்கேஜெல்லாம் பேக் பண்ணி ஃபேமிலி ஆஃப் 4 or 5 பேர் போகிறீங்க அப்படின்னா அந்த லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு இந்த செக்இனில் போய் நின்று ஐயோயோ பா தலைவலி, ஏன்னா அதிலே லேட் ஆகும் கொஞ்சம். அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஃப்ளைட் பாய் லேட்டஸ்ட் ட்ராவல் அட்வைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ளீஸ் நீங்கள் வந்து 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகே. ஆனால் எப்போவுமே செக்இன் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் ஆகிடும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, என் ஃபேமிலி, ஈவன் நான் உட்பட எப்போவுமே லாஸ்ட் மினிட்ல போய் தான் பழகும். அதனால் நான் உங்கள் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஹை ப்ரெஷர் என்வாயன்மெண்ட் இது. ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, 5 நாள் நான் வந்து இந்தியாவுக்கு போனோம், சரியா? டாக்ஸியில் போகாமல் வேறு வழி இல்லாமல் என் கார் எடுத்துகிட்டு போயிட்டு ஏர்போர்ட்டில் 5 நாள் பார்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நான் இப்போ 5 நாள் நாங்கள் பார்க் பண்ணி வச்சுருந்தேன் வண்டி. அப்போ எவ்வளோ வந்திருக்கும் பார்க்கிங் தண்டம், அந்த தண்டை இப்படிலாம் வந்து தண்டமாக செலவாகும். ஸோ டு நாட் டூ ஆல் தீஸ் மிஸ்டேக்ஸ் அட் த லாஸ்ட் மினிட். அதனால் ஃப்ளைட் பாய் வந்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருப்பா. நீ வந்து எல்லாம் செக்இன்லாம் பண்ணி போர்டிங் பாஸ்லாம் வாங்கி உள்ளே போய் உட்காந்துட்டு அப்படியே பர்ஃப்யூம் வாங்குறது, டியூட்டி ஃப்ரீயில் போயிட்டு ஊருக்கு போகிறவங்களுக்கு வந்து காப்பி தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் வந்து பொருட்கள் வாங்குறதுன்னு சொல்லி சந்தோஷமாக ப்ரெஷர் இல்லாமல் ஊருக்கு போப்பா நீ அப்படின்றாங்க அவங்க. சரி, ஓகே. அண்டு அதே மாதிரி எட்டிஹாட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது மாதிரி கரெக்டாக நீங்கள் அதே மாதிரி 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்துடுங்க. அண்ட் இப்போ இந்த ஏர்லைன்ஸ் கரண்ட்லி ஆப்ரேட்டிங் பிட்வீன் யூஏ கேபிட்டல் அபுதாபி, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 80 destinations அரௌண்ட் ஜிசிசி, அக்ராஸ் ஜிசிசி, ஆஃப்ரிக்கா, இங்கே ஏஷியாக்குள்ளே, ஆஸ்திரேலியா, யூரோப், நார்த் அமெரிக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கனெக்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து கொஞ்சம் பார்த்துங்க, கொஞ்சம் முன்னாடியே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் சொல்கிறாங்க. ப்ளஸ் ஃப்ளைட் கேன்சல் ஆச்சுன்னா எட்டிஹாட் வந்து ஒரு மெயில் அனுப்பிடுவாங்க, சரியா? வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா, நீங்கள் ரீபுக் பண்ணலாமா, கனெக்டிங் ஃப்ளைட் எதனா இருக்கா அப்படிங்கிறத. அதனால் ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பஹ்ரைன் போகிற ஃப்ளைட்டு, அது வந்து குவைத்தும் பஹ்ரைன் போகிற ஃப்ளைட் ரெண்டுமே வந்து ஆப்ரேஷன் ரீசன்ஸால் டக்குன்னு கேன்சல் ஆச்சு. ஸோ அதனால் அங்கே சொல்கிறேன். ஸோ அதனால் அந்த ஊருக்கு போகிறவங்க யாராவது இருப்பீங்க வெக்கேஷன் அது இதுன்ட்டு, லாஸ்ட் மினிட்ல வந்து இந்த பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆயிருக்கா என்ன இது அப்படின்றதெல்லாம் கேட்டு வச்சுங்க. என்ன ஓகேவா? 90s நாட் அவுட்டில் ஒரு பாடல் வருகிறது, கேட்டு முடிங்க.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
2: Nekana, 91 pode.
1: Enadhu? 90s not out. Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 dirhams தான்.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: Dry skin, acne, eczema, hair fall issues. இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai. இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 dirhams per month EMI start ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலீன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
3: சென்னையோட ஃபாஸ்ட் growing லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
4: ரெண்டும் வேணும். இப்ப சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
3: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
5: எஸ், சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
6: There is no place like home. There's no home like that.
2: For registrations call 056-357-9474.
7: இது வரைக்கும் டைரக்டரா கலக்கிட்டு இருந்த நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ ஹீரோவா தேவதாசா ஸ்கிரீனையும் கலக்க போறாரு.
8: உலகம் ரொம்ப பெருசு.
9: ஆகஸ்ட் 7th, mark your dates.
10: போலீஸ் கொல்லுவா, டாக்டர் கொல்லுவா,
9: ஒரு ரிபல், ஒரு ஆபத்தான உலகம். Blood, love, loyalty. Idha vida perusa action drama full on mass.
11: Anirudh music la DC August 7 mudal releasing in cinemas by the Plot Pictures.
12: This hour of the evening karak is brought to you by Joy Alukasin. Joy of summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction.

0: சரிப்பா ஓகே, நான் இங்கிருந்து அப்படியே நடைய கட்டுறேன். ஆனா டிராபிக் அப்டேட், டிராபிக் அப்டேட்
1: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: தள்ளி போகாதே, எங்க தள்ளி போறது, ஃபுல் டிராஃபிக்கா இருக்கு, எங்கேயுமே தள்ளி எல்லாம் போக முடியாது. தேரா கிளாக் டவர் கிட்ட இருந்து அப்படியே சஹாரா சென்டர் அண்ட் அப்படியே அபுஷாகரா வரைக்கும் நல்லா டிராஃபிக் தெரியுது. ஓஎஸ்எஸ் மால் இஸ் ஃப்ரீ அண்ட் ரோலா மார்க்கெட் முன்னாடி கொஞ்சம் டிராஃபிக் லிட்டில் பெட், ரொம்பலாம் கிடையாது. புத்தினாக்குள்ள அண்ட் நம்ம அல் ஷாப் வில்லேஜ் அங்கேருந்து அப்படியே அஜ்மான் போகிற வழி கொஞ்சம் டிராஃபிக் தெரியுது. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா 311 ரோடு பெருசாக இன்றைக்கி டிராஃபிக் இல்லை நினச்சிக்கிட்டு இருந்தேன், பட் வந்து நம்ம அந்த மெருதுஃபை தாண்டினதுமே அங்கேருந்து நீங்கள் அப்படியே ரைட் எடுத்து ஒரு எக்ஸிட்டு, ரெண்டு எக்ஸிட் வரும் அங்கே, மெருதுஃபை தாண்டினதுமே அங்கேயும் ஒரு கிராஷ் ஆகிருக்கு. அங்கேருந்து நீங்கள் அங்கே இந்த ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் மேலே ஏறி இந்த லெஃப்ட் இந்த பக்கம் இந்த ரஷீதியா பக்கம் அங்கெல்லாம் கனெக்ட் ஆகிற இன்னொரு ரோடு இருக்குது, அங்கேயும் கொஞ்சம் ஒரு கிராஷ் ஆகிருக்கு. மற்றபடி எவ்ரி ஏரியா ஹேஸ் ரெகுலர் டிராஃபிக் ஆஸ் யூஷுவல்.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: Okay pa, na abdi inga kalambran. You guys have a nice day and avladan free ride ku vadi udunga, heart shoulder kudukadinga, safe ah vandi odunga, bye.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
0: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
2: தொடர்புகளுக்கு 0555241536 அல்லது yaalkalviyagam.com.
3: வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்ட நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
3: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யூஏல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மி ஆகும்.
4: இந்த ஆஃபர் August 2nd மட்டும் தான். Building opposite to Bujmanla, 10 AM to 10 PM நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே? அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரும்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
5: This hour of the evening correct is brought to you by Joy Alukas in Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange.

இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன்.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM. Virivana seidhigal.
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 3500 கன அடி வீதம் அடுத்த 15 நாட்களுக்கு காவிரியில் நீரை திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. பற்றாக்குறை கால நீர் பங்கீட்டு திட்டப்படி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே காவிரி ஒழுங்காற்றுக்குழு நீர் திறக்க பரிந்துரைத்த போதே கர்நாடகம் மறுப்பு தெரிவித்திருந்தது. இதனால் ஜூலை மாதத்தில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 27.2 TMC-யில் 1 TMC நீர் கூட வரவில்லை. இந்நிலையில் கர்நாடகத்தில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுவதாக கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கர்நாடகம் வருகின்றார் என்றும் அவர் பேட்டியளித்துள்ளார். காவிரி பேச்சுவார்த்தைக்காக முதலமைச்சர் விஜய் கர்நாடகம் செல்ல பாமக தலைவர் அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேகதாது குறித்து விஜய் கர்நாடகம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினால் மிகப்பெரிய பாதகமாக அமையும் என்று அவர் கூறினார். நாம் ஏற்றுக்கொள்ளாத மேகதாது பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்த அர்த்தமும் கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார். மேகதாது பிரச்சினை குறித்து மத்திய அரசுடன் தான் தமிழ்நாடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தினார். இந்நிலையில் முதல்வர் விஜய் தனியாக கர்நாடகம் செல்வதற்கு காவிரி பிரச்சினை என்பது கட்சி பிரச்சினை அல்ல என்று பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். காவிரியில் நமக்கு உரிமை கிடைக்கவில்லை எனில் நீங்கள் தமிழ்நாட்டை ஆள அருகதையற்றவர்கள் என்று அவர் கூறியுள்ளார். விஜய் கர்நாடகம் சென்று பேச்சுவார்த்தை நடத்துவது தமிழ்நாட்டின் நிலையை நீர்த்து போகச் செய்யும் என்று புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு துணை போகின்றதா என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். வந்தே மாதரம் மசோதா மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. வந்தே மாதரம் மசோதாவுக்கு மக்களவையில் திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. வந்தே மாதரம் பாடலை கட்டாயம் பாட வேண்டும் என்பது இந்துத்வாவின் செயற்திட்டம் என்று கனிமொழி MP கடுமையாக விமர்சித்தார். நாட்டை ஏன் பிளவுபடுத்துகின்றீர்கள், அரசை எதிர்த்தால் நாட்டுக்கு எதிரானவர்கள் என்கின்றீர்கள் என்று கனிமொழி MP தெரிவித்தார். முகமூடி போட்டு மசோதாவை கொண்டு வந்துள்ளது மத்திய பாஜக அரசு என்றும் அவர் தெரிவித்தார். சட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் தேச உணர்வை மக்கள் மீது திணிக்க முடியாது. தேசப்பற்று என்ற பெயரில் இந்துத்வாவின் செயற்திட்டத்தை நிறைவேற்ற முயற்சிக்கப்படுவதாக கனிமொழி MP தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடுவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று திமுக MP ஆ. ராசா தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் வந்தே மாதரம் மசோதா நிறைவேற்றப்பட்டது அரசியலமைப்பு சட்ட மோசடி என்று அவர் கூறினார். இந்தியாவின் பிரிவினைக்கு காரணம் சாவர்கர் மற்றும் வந்தே மாதரம் பாடல்தான் என்று அவர் கடுமையாக விமர்சித்தார். வந்தே மாதரம் மசோதா நிறைவேற்றப்பட்ட இந்த நாள் நாட்டுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் அபாயகரமான நாள் என்றும் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
3: வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதையடுத்து இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாவில் மேலோட்டமான மாற்றங்கள் மட்டுமே செய்யப்பட்டுள்ளதாகவும் பொது தேர்வுகளில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்க முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்கள் பயனுள்ளதாக இருக்காது என்றும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி இந்த மசோதாவை ஆதரிக்கின்றது என்றாலும் வெளிப்படையான மற்றும் வினாத்தாள் கசிவு இல்லாத தேர்வுகளை உறுதி செய்வதற்கான மிக கடும விதிகள் இதில் இல்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றது என்று அவர் தெரிவித்தார். இதேவேளை காக்ரோச் ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்ற பேரணியின் போது போலீசார் நடத்திய தாக்குதல் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிய போதிலும் பதிலளிக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்துக்கு வருகை தராமல் உள்ளார் என்று மல்லிகார்ஜுன கார்கே சுட்டிக்காட்டினார். கடந்த ஜூலை 20 CJP-யினர் நாடாளுமன்றம் நோக்கி பேரணியில் ஈடுபட்ட போது அவர்கள் மீது நடத்தப்பட்ட ஒடுக்குமுறை குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதுவரை வாய் திறக்கவில்லை. நீங்கள்தான் உள்துறை அமைச்சர், இந்த சம்பவம் டெல்லியில் தான் நடந்தது, இருந்தும் நீங்கள் வாய் திறக்கவில்லை, உங்கள் வாயை யாராவது தைத்து விட்டார்களா என்று மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பினார். கார்கிவின் இந்த பேச்சுக்கு பாஜக தரப்பில் கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. இவ்வாறு பேசுவது நாடாளுமன்ற மரபுக்கு ஏற்றதல்ல என்று பாஜக மூத்த தலைவர் ஜே பி நட்டா குறிப்பிட்டார். 2026 முதல் 3 414 இந்தியர்களை அமெரிக்கா நாடு கடத்தியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இந்திய குடிமக்கள் திருப்பி அனுப்பப்படுவது குறித்து நாடாளுமன்ற மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி எஸ் ஜெய்சங்கர் பதிலளித்தார். அதன்படி 2026 ஜனவரி 1 முதல் மார்ச் 31 வரையிலான 3 காலங்களில் அமெரிக்காவில் இருந்து 414 இந்தியர்கள் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். அதே காலகட்டத்தில் மற்ற நாடுகளில் இருந்து 170 மேற்பட்டோர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் என்று அவர் கூறினார். ஐரோப்பிய நாடுகளில் இருந்து 174 இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். அதில் அதிகபட்சமாக இங்கிலாந்தில் இருந்து 57 இந்தியர்களும் சைப்ரஸ் நாட்டில் இருந்து 53 இந்தியர்களும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். மொத்தமாக 2026 ஜனவரி முதல் மார்ச் வரையிலான 3 காலப்பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து 588 இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: தரமற்ற தலைக்கவசங்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள அந்த அதிகார சபை SLS முத்திரை இல்லாத தலைக்கவசங்களை உற்பத்தி செய்தல், இறக்குமதி செய்தல், விநியோகித்தல், களஞ்சியப்படுத்துதல், காட்சிப்படுத்துதல் அல்லது விற்பனை செய்தல் சட்டவிரோதமானது என்று தெரிவித்துள்ளது. 2015 7/16 அதிவிசேட வர்த்தமானி பத்திரிகையின் 59 இலக்க கட்டளைக்கமைய இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் அல்லது இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் சைக்கிள் பாதுகாப்பு தலைக்கவசங்களுக்கு SLS 517 தர நிலைக்குரிய SLS தர சான்றிதழ் முத்திரை இருப்பது கட்டாயமாக்கப்பட்டது. இதற்கமைய கடந்த 27 நாடு முழுவதும் 98 சிறப்பு சோதனைகள் நடத்தப்பட்டதாகவும் இதன்போது SLS முத்திரை இல்லாத 431 மேற்பட்ட தலைக்கவசங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது.
2: அமீரக செய்திகள்.
3: சவுதி அரேபியாவின் எண்ணெய் வசதிகள் மீது மீண்டும் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈராக்கில் இருந்து ஏவப்பட்டு சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள எண்ணெய் வசதிகளை இலக்கு வைத்து புதிய ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த விரோத தாக்குதல்கள் சவுதி அரேபியாவின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகவும் அதன் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவும் இருப்பதாக அமீரக வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் சவுதி அரேபியாவுடன் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முழுமையான ஒற்றுமை தொடரும் என்றும் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவளிப்பதாகவும் அமைச்சகம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. அத்துடன் குவைத் மற்றும் ஜோர்தானில் ஈரான் நடத்திய விரோத தாக்குதல்களையும் ஐக்கிய அரபு அமீரகம் கடுமையாக கண்டித்துள்ளது. துபாயில் மக்கள் தொகை 47,41,000 உயர்வடைந்துள்ளது. இன்று வெளியிடப்பட்ட தகவலின்படி 2026 ஜூலை 30 நிலவரப்படி துபாயின் நிரந்தர குடியிருப்பாளர் மக்கள் தொகை 47,41,335 உயர்ந்துள்ளது. இது 2025 இறுதியில் இருந்த 45,80,000 ஒப்பிடுகையில் 161,335 அதிகரிப்பாகும். துபாயில் தினசரி 63,09,000 பேர் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 18.1 பேர் சுற்றுலா பயணிகள் ஆவர். டிஜிட்டல் துபாயின் நிகழ்நேர கண்காணிப்பு அமைப்பின் அடிப்படையில் இந்த தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளன.
2: உலகச் செய்திகள்.
3: ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற மேலும் 2 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் தாக்கப்பட்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு எதிராக மீண்டும் எச்சரிக்கையை விடுத்துள்ள ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அமெரிக்காவுக்கு உதவி செய்யும் எந்த நாடாக இருந்தாலும் அதற்கு கடுமையான பதிலடி வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தது. அந்த அறிக்கையில் ஹோர்முஸ் நீரிணையின் தெற்கு பகுதியில் பாதுகாப்பற்ற கப்பல் பாதை வழியாக செல்ல முயன்ற மேலும் 2 எண்ணெய் தாங்கி கப்பல்களில் வெடிப்பு ஏற்பட்டதாகவும் அவற்றில் ஒன்றில் கடுமையான தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து 2 கப்பல்களும் உடனடியாக திரும்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக மத்தியஸ்த நாடான பாகிஸ்தான் உறுதிப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையிலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்வதாக பாகிஸ்தான் தெரிவிக்கின்றது. குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாகவும் பதற்றத்தை தணிக்கும் முயற்சிகள் குறித்தும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தாகிர் அன்ராபாவி தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தத்தை நோக்கமாக கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமெரிக்காவையும் ஈரானையும் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைத்து வர தன்னால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக பாகிஸ்தான் முன்னதாக தெரிவித்திருந்தது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் நீளம் தாண்டுதலில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதல் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் 8.09 மீட்டர் தூரம் தாண்டி வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். இதன் மூலம் 2022 பர்மிங்ஹாம் பொதுநலவாய போட்டிக்கு பிறகு தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக அவர் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். ஜமைக்காவின் தஜாஸ்கில் 4வது சுற்றில் 8.15 மீட்டர் தாண்டி தங்கப்பதக்கத்தை வென்றார். ஸ்காட்லாந்தின் ஸ்டீபன் மெக்கன்சி 8.08 மீட்டர் தாண்டி வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
5: அர்த்தமாயிட்டா ராஜா.
2: Star of the month. Star of the month.
3: பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: பாடலாசிரியர் முத்துக்குமார்
1: brought to you by SS Bucket Biryani தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டே எப்படி போச்சு? ஆஃபீஸ்ல எல்லாம் ஓகேவா? வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. அண்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் மது எல்லாருமே வந்து ஒரு டீ பிரேக் போயிருந்தோம். அப்போது எப்போவுமே ஒரு தாத்தாவை வந்து நான் பார்ப்பேன். ஸோ வாசலில் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு ஸ்டிக் வச்சுட்டு நடந்து போயிட்டே இருப்பாரு. லாங் பேக் அவரை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி தான் ஞாபகம். அவருக்கு வந்து என்ன ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. என்னை கூப்பிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட் பிளெஸ் யூ அப்படின்னு எப்போ பார்த்தாலுமே வந்து சொல்லுவார் தெரியுமா, ஒரு சிரிச்ச முகத்தோட. அவருக்கு தெரிஞ்ச ஒரு 90+ வந்து கண்டிப்பாக இருக்கும். இன்னமும் கொஞ்சம் கூட வந்து அவர் ஃபேஸில் அந்த டைம்னஸ் நான் வந்து பார்த்ததே கிடையாது. எப்பயுமே சிரிச்ச முகத்தோட யாரை பார்த்தாலும் காட் பிளெஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து போவார். ஸோ அதை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கிதுல. எனிவேஸ், அண்ட் இப்போ அடுத்து யூஏ அப்டேட் உங்களுக்கு சொல்லட்டுமா?
1: யூஏ அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, என்னென்னா ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வந்து வீட்டிலேருந்து கார் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வந்து போவோம், நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அமீரகத்தை பொறுத்த வரைக்கும் 2011 வந்து கம்பேர் பண்ணும்போது இப்போ வரைக்கும் இந்த கிராஷஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. யாருக்கும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. லைக் எப்படின்னா ஒரு 74% வரைக்கும் கம்மியாயிருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு புதிய சாதனையை வந்து எட்டியிருக்கு அப்படின்னு யூஏ அமீரகம் வந்து எட்டியிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ இதை வந்து உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன். ஸோ எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. நிறைய பேர் நம்மளே வந்து பார்க்குறோம், சிக்னல் க்ரீனில் தான் விழுந்திருக்கோம், நம்ம தான் வந்து போக வேண்டியதாக இருக்கும். டக்குன்னு அவங்க சிக்னலை மதிக்காமல் அப்படியே க்ராஸ் பண்ணி வரதெல்லாம் நம்ம கண்ணுக்கு எதிராகவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே கேமரா இல்லை, ஸோ ஃபைன் விழாது அப்படின்ற தைரியத்தில் வந்து ஓட்டிகிட்ருக்காங்க. இதனால் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு சேதாரம் வந்து
1: உங்கள் பொருட்களை அனுப்புங்க. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: அடுத்து ஈவினிங் கோல்ட் ரேட்.
2: இன்று தங்கத்தின் விலை
3: கோல்ட் ரேட்
1: brought to you by Ain Gold Wallet app. Download பண்ணுங்க, தமிழ் FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: ஓகே, ஸோ ஈவினிங் கோல்ட் ரேட் என்னன்னு பார்க்கும்போது 24 கேரட் கோல்டு 495 திரஹம்ஸ் 50 ஃபில்ஸ் அண்ட் 22 கேரட் கோல்டு 458 திரஹம்ஸ் 75 ஃபில்ஸ் அண்ட் 21 கேரட் கோல்டு 440 திரஹம்ஸ் அண்ட் 18 கேரட் கோல்டு 377 திரஹம்ஸ். அண்ட் நீங்களும் கோல்டு வாங்க போகிறீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க, சேமித்து வச்சுக்கோங்க. தங்கம் எப்போ வேணாலும் விலை கூடலாம் குறையலாம், பட் நம்ம சேவ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு, தொடர்ந்து நம்ம பேசலாம். இன்னைக்கு நம்ம ஷோவில் ஒரு கான்டெஸ்ட் வேறு இருக்குது. அந்த கான்டெஸ்ட்னால் நீங்கள் கோல்டு காயினும் வின் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு காத்துட்ருக்கு. என்ன அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: சம்மர்ல உங்க ட்ரீம் எஸ்யூவிய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. வாட் ஆன் அஸ் இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் பெர் மந்த் இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் எஸ்யூவி இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலியன் டுடே. ஜெட்டோ யூஏஇ, பார்ட் ஆஃப் எலிட் குரூப் ஹோல்டிங். டீஸ் அண்ட் சீஸ் அப்ளை.
3: எனக்கு சக்கரை வியாதி,
4: சுகரா, இது எத்தனை நாளா?
3: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
4: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
3: சார்?
5: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
2: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரம்ஸ் தான்.
5: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
6: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
7: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
8: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் மொழியும் பார்த்துட்டு இருக்க.
2: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by
2: Plots Nale PropShell Dane. For details call 056-415-4242.
9: This hour of Anbudan Naan is brought to you by
5: Joy Alukasin Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சில நேரங்களில் நம்ம யோசிச்சு பார்ப்போம்ல, ஆஹா இந்த படத்தில் வர மாதிரி ஓவர் நைட்டில் கோடீஸ்வரனானா எப்படி இருக்கும் அப்படின்னு சில பேர் நினச்சி பார்த்துருப்பாங்க. நிஜமாகவே அவங்களுக்கு அது நடந்திருக்கும். அண்ட் இந்த முத்து படத்தில் நினைக்கிறேன் எஸ் சூப்பர் ஸ்டார் வந்து அப்படியே நிறைய தங்க காசாக வந்து நிறைய பேருக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம என்னைக்கு மாற போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அந்த தங்க காசு உங்களையும் தேடி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன். எஸ் கோல்டு ரஷ் 2.0 இஸ் பேக் வித் எயின் கோல்டு வாலெட். நீங்க கோல்டு காயின் வந்து வின் பண்ண போறீங்க. எஸ் இப்பவே தங்க காசு உங்களை எனி டைம் தேடி வரதுக்கான வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. இப்பவே உங்களோட போன் எடுங்க. ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்றது மூலமா ரிஜிஸ்டர் பண்றனால உங்களுக்கு கோல்டு காயின் கிடைக்க போகிறது. எஸ் எயின் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. ரிஜிஸ்டர் பண்ணும்போது தமிழ் எஃப்எம்னு கோட் யூஸ் பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அது 050-252-8940. ஐ ரிப்பீட், 050-252-8940க்கு ஆகஸ்ட் 5th ரிமைண்டர் போட்டு வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 5th இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பணும். ஸோ கோல்ட் காயின் வந்து வின் பண்ண போறீங்க. ஐன் கோல்ட் வாலெட்ல ஆஸ் லோவஸ் 1 dirhamலேருந்து கோல்டு வந்து நீங்க சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது 100% பியூரிட்டி அஷூரன்ஸோட நீங்க உங்க சேவிங்ஸ கோல்டு பாரா இருக்கட்டும், காயின்ஸா இருக்கட்டும், இல்ல ஜுவல்லரியா, இல்லைனா கேஷை கூட நீங்க ரிடீம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு. 32 years ஆஃப் லெகசி ஐன் கோல்ட் வாலெட். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, உடனே பண்ணுங்க, கோல்டு காயின் வின் பண்ணுங்க. அந்த கான்டெஸ்ட் வந்து இப்போ நம்ம ஷோல வந்து நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: We'll be back after a short commercial break.
1: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
2: வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
3: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்ட நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
2: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யூஏல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மி ஆகும்.
3: இந்த ஆஃபர் August 2nd மட்டும்தான். Building opposite to Bujmanla 10 a.m. to 10 p.m. நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
10: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction.

89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நேத்து நம்ம ஒரு ரிலிஜன் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். யார் அவரு அப்படின்னு அவர் பேரை ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்டிருந்தேன் இல்லையா, ஸோ எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜஸ் சொல்லணும் இல்ல யார் யார் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னு. மாலிக் வந்து கரெக்டா சொல்லியிருக்காரு, ராக் வித் ராஜா, நம்ம ராஜா சார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வேற யார் அப்படின்னா ஜெயபாலன் சுப்பிரமணியன், அவரும் கரெக்டா வந்து கண்டுபிடிச்சிட்டாரு ராஜா சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் மிஸ்டர் அருண்குமார் அவரு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்து உங்க டைம் எடுத்து இன்ஸ்டாகிராம் போயிட்டு கரெக்டா ஆன்சரையும் வந்து நீங்க சொன்னது. இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் உங்களுக்காக வரப்போகுது நம்ம ஷோவில். ஏன்னா ஒவ்வொரு பேர் பற்றியும் வந்து நமக்கு பிடிக்கும், அவங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சி உங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கோ இல்லை கேட்கறதுக்கோ டைம் இல்லாத போது அப்படியே ரேடியோவில் நீங்கள் அதை கேட்கும்போது அவங்கள பற்றி ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஒரு சில விஷயங்களை இல்லையா. அண்ட் இப்போது நம்ம ஷோவில் ஒரு கான்டெஸ்ட்டும் வந்து போயிட்டுருக்கு. எஸ் கோல் ரஷ் 2.0 இஸ் பேக் வித் ஐன் கோல்ட் வாலெட். நீங்களும் கோல்டு காயின் வந்து ஈஸியாக வின் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க, கோல்டு காயினை வின் பண்ண போகிறீங்க. எவ்வளோ ஈஸியான ஒரு டாஸ்க் இல்லை. எஸ் ஸோ ஐன் கோல்ட் வாலெட் ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. உடனே டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணது மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் போயிட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். தமிழ் எஃப்எம் அப்படின்னு ஒரு கோட் யூஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 050-252-8940, ஐ ரிப்பீட், 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும் ஆகஸ்ட் 5th. உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு மறந்துடாதீங்க, ரிமைண்டர் மெசேஜ்லாம் கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கோல்டு காயினை வின் பண்ணுங்கள். ஓகே, இந்த எய்ம் கோல்டு வாலெட் ஆப்பை நான் ஏன் வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஆஸ் லோ ஆஸ் 1 திரம்லேருந்து நீங்கள் கோல்டு வந்து சேமிக்க முடியும். இது ஒரு நல்ல விஷயம். 100% பியூரிட்டி அஷூரன்ஸோட நீங்கள் உங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் கோல்டு பார்ஸாக இருக்கட்டும், காயின்ஸ், ஜுவல்லரி இல்லைனா கேஷை கூட நீங்கள் ரிடீம் பண்ணிக்கலாம். 32 இயர்ஸ் ஆஃப் லெகசி ஐன் கோல்டு வாலெட் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க, கோல்டு காயினை வின் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by Joy Alukasin, Joy of Summer Life, Diamond Jewelry க்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99%.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்ட், கோ ஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
8: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin Joy of Summer La. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction.

0: 99.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. அடுத்து மனசை தொட்ட மெட்டுக்காக மிஸ்டர் ராஜு ஒரு சாங் கேட்டிருக்காரு. ஜிப்சி படத்துல இருந்து தேசாந்திரி சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஸோ அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு மனசை தொட்ட மெட்டுக்காக. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே நம்பர் தான் 0502528940. நம்ம தமிழ் எஃப்எம்மோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிருங்க. அண்ட் நம்ம ஷோல ஒரு கான்டெஸ்ட் வேற போயிட்டு இருக்கு. திடீர்னு ரேடியோவை டியூன் பண்ணிருக்கீங்கன்னா எஸ், ஒரு கோல்டு காயின் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை வின் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. எஸ் கோல்ட் ரஷ் 2.0 இஸ் பேக் வித் ஐன் கோல்ட் வாலெட். நீங்க கோல்டு காயினை வின் பண்ணணுமா, இப்பவே ஐன் கோல்ட் வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. ரிஜிஸ்டர் பண்ணும்போது தமிழ் எஃப்எம் கோடை வந்து யூஸ் பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. 0502528940 நீங்க ஆகஸ்ட் 5th வாட்ஸ்அப் பண்ணுங்க, கோல்டு காயினை வின் பண்ணுங்க. ஐன் கோல்ட் வாலெட்ல அப்படி என்னதான்ப்பா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ் லோ ஆஸ் 1 திரும்ல இருந்து கோல்டை வந்து நீங்க சேமிக்க முடியும். 100% பியூரிட்டி அஷூரன்ஸோட கொடுக்குறாங்க. ஸோ கோல்டு பாரா நீங்க வாங்கிக்கலாம், காயின்ஸை வாங்கிக்கலாம், இல்லை ஜுவல்லரியை வாங்கிக்கலாம், இல்லைன்னா கேஷை கூட நீங்க ரிடீம் பண்ணிக்கலாம். 32 years ஆஃப் லெகசி ஐன் கோல்ட் வாலெட் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. ஆகஸ்ட் 5th உங்களுக்கு டைம் இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottu mittu.

99.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் பிரியா. அதாவது நம்ம இப்போ ஷாப்பிங் போவோம், ஆனால் நம்ம ஒரு பொருள் தான் வாங்கிறதுக்காக போவோம். ஆனால் அதை தவிர நம்ம கண்ணில் என்னென்னலாம் படுதோ அது எல்லாத்தையுமே ஷாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்திருக்கும். ஒரே ஒரு வெங்காயம் வாங்கலான்னு போனேங்க, ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ட்ராலி பேக்கோட திரும்ப வந்தேன் அப்படின்ற ஒரு கதை தான் இல்லையா. என்னன்னா எனக்கு தெரியும் நம்ம கையில் வந்து இருந்த காசு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வருவோம், அப்போ மூஞ்சியே பார்த்தீங்க அப்படின்னு உம்முன்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் நான் சொல்லவா, எஸ் உங்களோட காசையும் வந்து சேமித்த மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வரும்போது ஹாப்பியாக சிரித்த முகத்தோட நிறைய பொருட்களும் நீங்கள் வாங்கிட்டு வர போறீங்க. அதுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் வந்தாச்சு. எஸ் லூலு ஹைப்பர் மார்க்கெட் பிரசன்ஸ் பிக் 3-day sale. எஸ் வந்தாச்சு இல்லையா. யார் யாருக்கெல்லாம் வந்து இது தெரியாதோ இந்த இன்ஃபர்மேஷனை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க, அது உங்களோட பொறுப்பு. எஸ் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் சேமிக்க போகிறீங்க உங்களோட காசை. பிக்கெஸ்ட் ஆஃபர் வந்து காத்துட்ருக்கு, அதாவது லூலு ஸ்டோர்ஸ் அக்ராஸ் யூஏ எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இந்த ஆஃபர். July 31st ஆகஸ்ட் 2nd வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து நடக்க போகுது, மிஸ் பண்ணிடாதீங்க. லூலு, வேர் த வேர்ல்ட் கம்ஸ் டு ஷாப். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு, 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: எனக்கு சக்கர வியாதி.
2: சுகரா? இது எத்தனை நாளா?
1: ரத்தக்கொதி வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
2: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
1: சார்?
0: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
3: இன்ட்ரோடக்டரி ஆஃபர் அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்.
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
5: எது? மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யார வர?
4: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
6: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
0: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burj Man Dubai ல August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சில நேரங்கள்ல நம்ம அடிக்கடி நமக்குள்ளே வந்து சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீவிர விசாரிப்பதே மெய் இல்லையா? ஸோ இது என்னன்னா, நம்ம லைஃப்க்கு அது வந்து அப்ளை பண்ணலாம். நம்ம ஒரு விஷயத்தை வந்து கண்ணால் பார்க்குறோம், எடுத்தோடனே வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிவிடுவோம். இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, ஓகே உங்களை வந்து ரொம்ப கேரிங்காக இருக்காங்க, இவங்க கூட வந்து லைஃப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சட்டு சட்டுன்னு டிசைட் பண்ணி அதுக்கு ஒரு டைமே நம்ம கொடுக்கறது கிடையாது. அப்புறம் நம்ம காதலில் விழுந்துட்டேன் அப்படின்னு நம்ம நம்பிடுறோம். ஆக்சுவலி இந்த லவ் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த லவ் வந்து ஒரு கமிட்மெண்ட், மேரேஜ் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்குள்ளே வந்து போகிற வரைக்கும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏன் பிடிக்காமல் போகுது, ஏன் இந்த டிவோர்ஸ்லாம் நடக்குது, எதனால அவங்க நிறைய கனவு காண்டிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து அப்படியே சுக்குநூறாக வந்து உடையும் போது அது எப்படி இருக்கும். ஓகே, இது வந்து டீட்டெயிலாக அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எஸ், எல்லாத்துக்கும் ஒரு ஃபேஸ் வரும் இல்லை, அது ஒரு குட்டி மெசேஜில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து ஹாப்பியாக நம்மளோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம ரெண்டு பேர் காதலிக்கிறோம் இல்லை, உனக்குனா எனக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டில் வந்து டயர்டாக இருக்கும். என்னடா இது, இவங்களை போய் நம்ம தெரியாமல் சூஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. அது வரவே கூடாது இல்லையா? இந்த ஸ்ட்ரெஸ் வந்தாலும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, கோபம் வந்தால் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க, தப்பு பண்ணிவிட்டு அதை எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க, எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து ஒரு பர்சனுக்கு வந்து இருக்கும். அது பர்சன் டு பர்சன் வந்து டிஃபர் ஆகும். என்ன மாதிரியே நீ இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது ரொம்ப செல்ஃபிஷில். ஓகே, இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் தொடர்ந்து பேசலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட்

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
4: வெளிநாட்டுல வேலை பார்க்கிற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
3: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்டை நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
2: புந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யுஏஇல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட், 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234,000 ரூபாய் கம்மியாகும்.
3: இந்த ஆஃபர் August 2nd மட்டும்தான். ஐடியாஸ் பில்டிங் ஆப்போசிட் டு புர்ஜ்மான்ல 10 AM to 10 PM நடக்கிற ஈவெண்ட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஆமா, இந்த காதல் வரும்போது ரொம்ப அழகா இருக்கு. அந்த பட்டர்ஃபிளை மூமெண்ட் எல்லாம் வந்து வருது. எல்லாம் ஸ்வீட்டா தான் இருக்கு. நம்மளும் வந்து லவ் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள போயிடுறோம். ஆனா சில பேர் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே சண்டை போட்டு பிரிஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சில பேர் வந்து இல்ல இல்ல, 20 வயசுல காதலிச்ச பொண்ணு தான் என்னோட 60 வயசுலயும் நான் காதலிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்ற விஷயம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். 20 வயசுல பார்த்த அதே பொண்ணு, நான் காதல்ல விழுந்த அந்த பொண்ணு, 30 வயசுல வேற மாதிரி இருப்பா, 40 வயசுல வேற மாதிரி இருப்பா, 60 வயசுலயும் வேற மாதிரி இருப்பா. அவரோட கேரக்டர் இருக்கட்டும், அவரோட அந்த காதலாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பீரியடில் வந்து மாறிக்கிட்டே வரும். அப்போ அந்த காதல் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். அதனால தான் நான் மறுபடியும் அதே பர்சன் மேலே நான் காதலில் வந்து விழறேன் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம வீட்டில் நம்மளோட பேரண்ட்ஸ் அப்படி இருந்திருக்கலாம், நம்மளோட தாத்தா பாட்டி அப்படி இருந்திருக்கலாம், பட் அப்போ இருந்த ஜென்ரேஷன் இப்போவுமே வந்து அதே மாதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ நம்மளே வந்து ஃபேக்காக சில விஷயம்லாம் இப்படி தான் இருக்கும், இப்படி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து கொஞ்சம் ஏமாத்திட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ பிகாஸ் லவ் அப்படின்றது ஒருத்தரோட பெஸ்ட் மொமெண்ட்ஸை மட்டும் என்ஜாய் பண்ணுறது கிடையவே கிடையாது. அவங்க இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் அந்த மொமெண்ட்ஸ்லேயும் கூட நம்ம அவங்க கூட இருக்கிறது தானே. ஸோ அதை சில இடங்களில் வந்து நம்ம பண்ண மறந்துடுறோம். கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கோமோ அப்படின்ற மாதிரியான தாட் நமக்கு லேட்டாக வரும்போது அது ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவோம். நம்ம லவ்வில் இருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது மேரேஜில் அதே எக்ஸைட்மெண்ட் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து டைம் இருக்கணும், பேசுறதுக்கு வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் எப்படா மீட் பண்ணி எல்லாத்தையும் வந்து கொட்டுவோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கூட வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். எனக்கு நீ பெருசாக டைமண்ட் கிஃப்ட் பண்ணும், இல்லை ஒரு கார் கிஃப்ட் பண்ணும், ஒரு ஃப்ளாட் கிஃப்ட் பண்ணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு சின்ன ஒரு கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்தா கூட அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம், நமக்கு பிடிச்ச வாங்கி கொடுக்குற சந்தோஷம் வந்து எவ்வளோ பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும் வந்து அது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதிலலாம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் தான், மணி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் தான், ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும் தான். சம்டைம்ஸ் ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வரும். அதுதான் லவ்வோட மீனிங்காகவே வந்து மாறும். உன் கூட நான் இருக்கணும், உன் கூட நான் இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து சந்தோஷம், வேறு எதுவுமே வேணாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனில் கூட உன் கூட நின்று அதை நான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன், அது எவ்வளோ பெரிய சிச்சுவேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ டிசைட் பண்ணுறது தான் என்னோட முடிவு அப்படின்னு நான் தன்னோட பார்ட்னருக்கு நம்ம கொடுக்குற அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா. சட்டுன்னு இப்போ வீட்டில் கூட வந்து நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அவங்கனாலேயே வந்து டிசைட் பண்ண முடியும். பட் ஸ்டில் நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன், என்னோட ஒய்ஃப் கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, யூஆர் சச் அ கிரேட் பர்சன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த இடத்துல தான் உங்களோட ஒய்ஃப்க்கு நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு மரியாதையாக வந்து கருதப்படுது இல்லையா. ஸோ கஷ்டமான டேஸில் கூட சேம் பர்சனை வந்து சூஸ் பண்ணுறது தான் ரியல் லவ் இல்லையா. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். ஒருவேளை இல்லை அப்படின்னா கொஞ்சம் நம்ம பக்கமும் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, நம்ம ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டோமா, நம்மளோட பார்ட்னரை பிளேம் பண்ணிட்டோமா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடு இல்லையா. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இப்போ ஒரு புதுசா ஒரு கார் வாங்குறோம், நமக்கு பிடிச்ச ஒரு காரு தான். ஆனா சில விஷயங்கள், இந்த இன்டீரியர் ஒர்க்கா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சரியில்லை, இந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் நல்லா சவுண்டா வச்சா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பிடிச்ச மாதிரி ஆல்டர் பண்றோம். ஆனா ஒரு பொருட்களை நமக்கு வாங்கி அதை பிடிச்ச மாதிரி ஆல்டர் பண்ணுறது வேற, பட் நம்ம பிடிச்ச ஒரு பர்சனை வந்து நம்ம லைஃப்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்காம அவங்களோட கேரக்டரை மாற்றணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு இல்லை. எஸ், நம்ம வந்து அதை ஒரு பொருளாக பார்க்குறோமா ஒரு பர்சனாக பார்க்குறோமா அப்படின்றதான் என்னோடய க்வெஷ்சன். நிறைய ரிலேஷன்ஷிப்பில் காமனாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, மேரேஜ்க்கு அப்புறமா அவங்க மாறிடுவாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றிப்பேன் அப்படின்னு ரொம்ப ப்ரௌடாக சில பேர் சொல்கிறவங்க இருக்காங்க. அதே நேரத்தில் இல்லை இல்லை, இந்த ஒரு பர்சனை தான், அவள் ரொம்ப திமிர் பிடிச்சவ தான், பட் இருந்தாலும் அவளோட திமிரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காகவே தான் நான் கல்யாணம் பண்ணேன் அவளை அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரௌடான பர்சனை வந்து இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பர்சனை லவ் பண்ணுறோன்னா அவங்க பர்சனாலிட்டியை கம்ப்ளீட்டாக அரேஸ் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது மிகவும் தவறு, என்னோட கருத்து இது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சில ஹேபிட்ஸ் வந்து இருக்கும், ஸோ அவங்க தாட்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும், அவங்க எனி வே ஆஃப் அந்த எக்ஸ்பிரசிங் லவ் இருக்கு இல்லையா, அது வந்து வேறு மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஒருத்தர் லவ்வை வந்து வேர்ட்ஸில் காட்டுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்ஷன்ஸில் காட்டுவாங்க. ஸோ உனக்கு வந்து என் மேல் லவ் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க லவ் காமிக்கிற அந்த லாங்குவேஜ் என்ன அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயே வந்து பாதி பிரச்சனை, ஆக்சுவலி பிரச்சனையே வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலே ரிலேஷன்ஷிப்பில் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாகிடும் தெரியுமா. ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கான டைமை தான் நம்ம க்ரியேட் பண்ண மாட்டோம், இருக்கிறதுலே ஒரு பெரிய போய் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இல்லை. ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும், தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு ஊருக்கு அனுப்பும் போது அப்படியே நம்மளுக்கு அது கிஃப்டா ரிட்டர்ன் கிடைச்சா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல? இது பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பாசிபிள் தான். அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். எஸ், அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் அல்லது பிரான்ச்சஸ் மூலமா நீங்க ஊருக்கு காசு அனுப்பும் போது எல்லாமே டபுளா வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க 600,000 திரம்ஸ் கேஷ் வின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் கூடவே ஜெட்டோ T1 கார் வந்து நீங்கள் வின் பண்ணலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ உடனே என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அலன் சார் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச்சஸை வந்து விசிட் பண்ணுங்கள். ஆர் உங்கள் ஃபோனில் கூட நீங்கள் வந்து அலன் சார் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச்சோட ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இந்த ஆஃபர் வந்து ஆகஸ்ட் 13th வரைக்கும் மட்டும்தான். ஸோ உடனே இந்த நல்ல விஷயத்த பண்ணுங்கள். அந்த லக் உங்கள் பக்கமும் திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜெயிச்சிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறீங்க, ஓகேவா? ஷேர்லாம் நான் கேட்க மாட்டேன், ஜஸ்ட் விஷ் மட்டும்தான் பண்ணுவேன். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, நம்ம தொடர்ந்து நிறைய பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: செழித்தையும் தமிழே ஒளி.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டினாதான், அப்பாடா ஒரு தெரப்பிஸ்ட் கிட்ட நம்ம போயிட்டு வந்துட்டோம்ப்பா, மென்டலி நான் இப்போ ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்ற மாதிரி தோணும் தெரியுமா? எல்லார்கிட்டையும் அந்த மாதிரி வரவே வராது. நமக்குன்னு பிடிச்ச ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்க கிட்ட கொட்டும்போது மட்டும்தான் அந்த மனசு வந்து ஃப்ரீ ஆகும், இல்லைனா கேட்கவே கேட்காது. இந்த மாதிரி தான் நம்மளோட பார்ட்னர் கூட. ஸோ ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறப்போ இன்னொரு சைடும் நம்ம வந்து பார்க்கணும். இந்த பர்சன் கூட ப்ராப்ளம் வந்தால் ஃபேஸ் பண்ண முடியுமா? என் ட்ரீம்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா? அவங்க ட்ரீம்ஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு இந்த மாதிரி சில க்வெஷ்சன்ஸ் நம்மளை நம்மக்கிட்டே வந்து கேட்கும்போது ஒரு ஒரு தெளிவான ஒரு விஷயம் வந்து கிடைக்கும். பிகாஸ் மேரேஜ்னா ரெண்டு பேரோட லைஃப் வந்து மெர்ஜ் ஆகிறது இல்லையா? ஒருத்தரோட சக்ஸஸ் வந்து இன்னொருத்தர் வந்து செலிப்ரேட் பண்ணுறது, ஒருத்தரோட ஃபெயிலியரை வந்து இன்னொருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணுறது, இதுதான் வந்து பார்ட்னர்ஷிப். ஸோ லவ்ல நீ எனக்கு என்ன கொடுக்குற அப்படின்னு மட்டும் பார்க்காம நான் உன் லைஃப்பில் எல்லாத்தையும் வந்து வேல்யூ பண்ணுறேன் அப்படின்னு நம்ம உங்களுக்கு அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே போதும், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அந்த ஒரு வார்த்தைக்கே வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஸோ யோசிக்க ஆரம்பித்தா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப மெச்சூர்டாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த மெச்சூரிட்டி தானே வேணும் இல்லையா? யூஸ்வலாகவே ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஒருத்தர் வந்து விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து ரொம்ப மெச்சூர்டாக வந்து யோசிப்பாங்க சில விஷயங்கள். ஓகே இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த மெச்சூரிட்டியாக வந்து ஹேண்டில் பண்ணுறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி தான் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ ரெண்டு பேருமே வந்து மெச்சூர்டாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது நல்லாயிருக்கும். பட் ஒரு பாயிண்ட்ல வந்து என்னென்னா நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து வரும். அப்போது நீயா நானா ஒன்று விட எனக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்ற கான்வர்சேஷன்லாம் வரும். எப்போ வீட்டுக்குள்ளே அப்படின்னு வரும்போது நமக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சாலுமே அதை நமக்கு தெரியாத மாதிரி ரிட்டர்ன் பண்ணுறது கூட ஒரு விதமான ஒரு அழகு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ நம்மளோட பார்ட்னருக்கு நம்ம ஒரு தெரப்பிஸ்டாக இருக்கணும், இல்லை வந்து நமக்கு அவங்க ஒரு தெரப்பிஸ்டாக வந்து இருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு லைஃப், ஒரு மேரேஜ் லைஃப் வந்து ரொம்பவே சிறப்பாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோவும் நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஒரு தடவை நான் கூட உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன், உங்க எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு இருந்தேன், நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு முகம் இருக்கும், ஆஃபீஸ்ல ஒரு முகம் இருக்கும், அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு முகம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு முகம் இருக்கும் இல்லையா. ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு முகம். நம்மளை பத்தி முழுசா தெரிஞ்சது ஒரு பர்சன் யார் அப்படின்னா சட்டுன்னு சொல்ல தெரியாது இல்லையா. ஆனா நம்மளோட பார்ட்னர் கிட்ட அப்படி இருக்க மாட்டோம். நம்ம எப்போ என்ன நினைக்கிறோம்

நம்ம பார்த்தா எதுக்கா அப்படி பாக்குறாங்க, முறைச்சா எதுக்கா முறைக்கிறாங்க அப்படின்றது நம்ம கூடவே இருந்து நம்ம கூட அப்சர்வ் பண்ற நம்மளோட லைஃப் பார்ட்னர் ரொம்பவே ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம ஒரு மூச்சு விட்டா கூட அவ்வளோதான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ரொம்ப தேவையான ஃபீலிங்ஸ் என்ன தெரியுமா? இந்த பர்சன் கிட்ட நான் நானாக வந்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரீடம் இருக்கும்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வீக்னஸை வந்து சொன்னால் கூட வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஃபீலிங்ஸை வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக சொன்னால் கூட நம்மளை ஒரு சின்ன விஷயமாக வந்து நினைக்க மாட்டாங்க. நம்ம ஒப்பீனியனை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு சேஃப்டி தான் நம்மளோட பார்ட்னர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது இல்லையா? ஸோ இமோஷ்னல் சேஃப்டி அதுதான் ரொம்ப முக்கியம். அது பர்ஃபெக்டான ஒரு வேர்ட்னா இமோஷ்னல் சேஃப்டி எனக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்றது தான். சம்டைம்ஸ் ப்ராப்ளம் வந்து பெருசாக இருக்காது, ஆனால் நான் உன்கிட்ட சேஃபாக ஃபீல் பண்ணுறேன், உன்னை பார்த்துட்டு எனக்கு இந்த எல்லா பிரச்சனையும் பறந்து போயிடும்ப்பா. உன்கிட்ட உன்னோட வாய்ஸை கேட்டுட்டா, நீ தூரத்தில் இருக்க கடல் கடந்துருக்க, உன்னோட வாய்ஸை கேட்டுட்டா எல்லா பிரச்சனையும் எனக்கு வந்து பறந்து போயிடும். இப்போ நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன் உன் கூட பேசுனதுக்கப்புறமா அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பிரச்சனை இருக்குன்னு அதுக்கான சொல்யூஷன் கேட்குறதா இருக்கட்டும், எனக்கு தெரியாது நீ ஹேண்டில் பண்ண அப்படின்னு சொல்கிறத தாண்டி எனக்கு கொஞ்சம் டைம் கூட நான் யோசிச்சுட்டு உனக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையில் கூட, ஏன்னா இந்த கம்யூனிகேஷனில் தான் நிறையா பிரச்சனைகள் வந்து வந்துட்டே இருக்குது. நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறையா வந்து யோசிக்கணும். பயமாக இருக்கும், பட் அந்த ஹேண்டில் பண்ணிடணும். நம்மளை நம்பி ஒரு பர்சன் வந்து வந்திருக்காங்க, அது வந்து பெண்ணாக இருக்கணும்னு மட்டும்தான் கிடையாது. ஒரு ஆணுமே வந்து ஒரு பெண்ணோட லைஃப்குள்ளே வராங்க அப்படின்னா சும்மா அப்படி வர்றது கிடையாது இல்லையா? ஸோ அவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி, நிறைய கனவுகளோடு தான் வந்து ஒரு ஸ்டெப்பே வந்து எடுத்து வைக்கிறாங்க அப்படின்ற போது ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு சமமான ஒரு பொறுப்பு வந்து இருக்குது. டேக்கிங் கேர் ஆஃப் ஈச் அதர் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லையா? தொடர்ந்து நம்ம பேசலாம். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஸோ லைஃப்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. காதல் அப்படின்றது ஓகே, பட் இந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் வந்து என்ன? ஏன்னா மேரேஜ் அப்படின்றது வந்து ஒரு கமிட்மெண்ட், லவ்வுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே ஒன்ஸ் வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை நம்மளே வந்து தயார் செஞ்சுக்கணும் இல்லையா? ஜஸ்ட் லைக் தட் அப்படி டைம் பாஸ் அப்படின்றது கிடையாது ஒருத்தோட லைஃப். எல்லாரோட வாழ்க்கையுமே அவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம்தான். ஸோ யாரோட டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் ஓப்பனாக இருக்கிறது, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து பேசிக்கிறது, இது எல்லாமே வந்து ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கடல் மாதிரிங்க. நம்ம சில விஷயங்கள் வந்து ஏற்கனவே பேசின மாதிரி இருக்கும், ஆனால் அதோட சாப்டர் வந்து ரொம்ப பெருசு. இப்படியா பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும் அல்ல? ஸோ நீங்களும் வந்து திங்க் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும் ப்ரியா அப்படின்னு தோணக்கூடிய விஷயங்களுமே எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்ககிட்ட நான் வந்து உங்களுக்கு க்ரெடிட்டும் கொடுத்துட்டு அண்ட் நீங்கள் கேட்ட விஷயத்தையும் நான் வந்து நான் சொல்லுவேன் ஷோவில். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் ஒரு ப்ரியா கிட்ட ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் சொல்லணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் இதையும் பண்ணலாம். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, அங்கேயும் போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். எங்கே இருந்தாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது அப்ராட் கண்ட்ரீஸ் போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் வந்து தமிழ் எஃப்எம் உங்களால் கேட்க முடியும். நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்தே கேட்டுட்ருக்கீங்க, சென்னையிலேருந்து, பாண்டிச்சேரியிலேருந்து, திருச்சியிலேருந்து. ஸோ நைட் யார் யாருக்கெல்லாம் தூக்கம் வரலன்னு கேட்டுட்ருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு பெரிய ஹாய், நிம்மதியாக தூங்குங்க. அண்ட் இங்கே இருக்க உங்களுக்கும் எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க எல்லாருமே. அண்ட் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர். சாப்பிட்டீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே வந்து காத்துக்கிட்டு இருக்குன்றதை மறந்துடாதீங்க. குட் நைட், பாய், டேக் கேர்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 3500 கன அடி வீதம் அடுத்த 15 நாட்களுக்கு காவிரியில் நீரை திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. பற்றாக்குறை கால நீர் பங்கீட்டு திட்டப்படி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே காவிரி ஒழுங்காற்றுக்குழு நீர் திறக்க பரிந்துரைத்த போதே கர்நாடகம் மறுப்பு தெரிவித்திருந்தது. இதனால் ஜூலை மாதத்தில் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய 27.2 TMC-யில் 1 TMC நீர் கூட வரவில்லை. இந்நிலையில் கர்நாடகத்தில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுவதாக கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கர்நாடகம் வருகின்றார் என்றும் அவர் பேட்டியளித்துள்ளார். காவிரி பேச்சுவார்த்தைக்காக முதலமைச்சர் விஜய் கர்நாடகம் செல்ல பாமக தலைவர் அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேகதாது குறித்து விஜய் கர்நாடகம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினால் மிகப்பெரிய பாதகமாக அமையும் என்று அவர் கூறினார். நாம் ஏற்றுக்கொள்ளாத மேகதாது பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்த அர்த்தமும் கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார். மேகதாது பிரச்சினை குறித்து மத்திய அரசுடன் தான் தமிழ்நாடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தினார். இந்நிலையில் முதல்வர் விஜய் தனியாக கர்நாடகம் செல்வதற்கு காவிரி பிரச்சினை என்பது கட்சி பிரச்சினை அல்ல என்று பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். காவிரியில் நமக்கு உரிமை கிடைக்கவில்லை எனில் நீங்கள் தமிழ்நாட்டை ஆள அருகதையற்றவர்கள் என்று அவர் கூறியுள்ளார். விஜய் கர்நாடகம் சென்று பேச்சுவார்த்தை நடத்துவது தமிழ்நாட்டின் நிலையை நீர்த்து போகச் செய்யும் என்று புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு துணை போகின்றதா என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். வந்தே மாதரம் மசோதா மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. வந்தே மாதரம் மசோதாவுக்கு மக்களவையில் திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. வந்தே மாதரம் பாடலை கட்டாயம் பாட வேண்டும் என்பது இந்துத்வாவின் செயற்திட்டம் என்று கனிமொழி MP கடுமையாக விமர்சித்தார். நாட்டை ஏன் பிளவுபடுத்துகின்றீர்கள், அரசை எதிர்த்தால் நாட்டுக்கு எதிரானவர்கள் என்கின்றீர்கள் என்று கனிமொழி MP தெரிவித்தார். முகமூடி போட்டு மசோதாவை கொண்டு வந்துள்ளது மத்திய பாஜக அரசு என்றும் அவர் தெரிவித்தார். சட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் தேச உணர்வை மக்கள் மீது திணிக்க முடியாது. தேசப்பற்று என்ற பெயரில் இந்துத்வாவின் செயற்திட்டத்தை நிறைவேற்ற முயற்சிக்கப்படுவதாக கனிமொழி MP தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடுவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று திமுக MP ஆ. ராசா தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் வந்தே மாதரம் மசோதா நிறைவேற்றப்பட்டது அரசியலமைப்பு சட்ட மோசடி என்று அவர் கூறினார். இந்தியாவின் பிரிவினைக்கு காரணம் சாவர்கர் மற்றும் வந்தே மாதரம் பாடல்தான் என்று அவர் கடுமையாக விமர்சித்தார். வந்தே மாதரம் மசோதா நிறைவேற்றப்பட்ட இந்த நாள் நாட்டுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் அபாயகரமான நாள் என்றும் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
2: வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாவில் மேலோட்டமான மாற்றங்கள் மட்டுமே செய்யப்பட்டுள்ளதாகவும் பொது தேர்வுகளில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்க முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்கள் பயனுள்ளதாக இருக்காது என்றும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி இந்த மசோதாவை ஆதரிக்கின்றது என்றாலும் வெளிப்படையான மற்றும் வினாத்தாள் கசிவு இல்லாத தேர்வுகளை உறுதி செய்வதற்கான மிக கடுமையான விதிகள் இதில் இல்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றது என்று அவர் தெரிவித்தார். இதேவேளை காக்ரோச் ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்ற பேரணியின் போது போலீசார் நடத்திய தாக்குதல் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிய போதிலும் பதிலளிக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்துக்கு வருகை தராமல் உள்ளார் என்று மல்லிகார்ஜுன கார்கே சுட்டிக்காட்டினார். கடந்த ஜூலை 20 CJP-யினர் நாடாளுமன்றம் நோக்கி பேரணியில் ஈடுபட்ட போது அவர்கள் மீது நடத்தப்பட்ட ஒடுக்குமுறை குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதுவரை வாய் திறக்கவில்லை. நீங்கள்தான் உள்துறை அமைச்சர், இந்த சம்பவம் டெல்லியில் தான் நடந்தது, இருந்தும் நீங்கள் வாய் திறக்கவில்லை, உங்கள் வாயை யாராவது தைத்து விட்டார்களா என்று மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பினார். கார்கேவின் இந்த பேச்சுக்கு பாஜக தரப்பில் கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. இவ்வாறு பேசுவது நாடாளுமன்ற மரபுக்கு ஏற்றதல்ல என்று பாஜக மூத்த தலைவர் JB நட்டா குறிப்பிட்டார். 2026 முதல் 3 மாதங்களில் 414 இந்தியர்களை அமெரிக்கா நாடு கடத்தியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இந்திய குடிமக்கள் திருப்பி அனுப்பப்படுவது குறித்து நாடாளுமன்ற மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி எஸ் ஜெய்சங்கர் பதிலளித்தார். அதன்படி 2026 ஜனவரி 1 தேதி முதல் மார்ச் 31 தேதி வரையிலான 3 மாத காலங்களில் அமெரிக்காவில் இருந்து 414 இந்தியர்கள் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். அதே காலகட்டத்தில் மற்ற நாடுகளில் இருந்து 170க்கும் மேற்பட்டோர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் என்று அவர் கூறினார். ஐரோப்பிய நாடுகளில் இருந்து 174 இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். அதில் அதிகபட்சமாக இங்கிலாந்தில் இருந்து 57 இந்தியர்களும் சைப்ரஸ் நாட்டில் இருந்து 53 இந்தியர்களும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். மொத்தமாக 2026 ஜனவரி முதல் மார்ச் வரையிலான 3 மாத கால பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து 588 இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: தரமற்ற தலைக்கவசங்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள அந்த அதிகார சபை SLS முத்திரை இல்லாத தலைக்கவசங்களை உற்பத்தி செய்தல், இறக்குமதி செய்தல், விநியோகித்தல், களஞ்சியப்படுத்துதல், காட்சிப்படுத்துதல் அல்லது விற்பனை செய்தல் சட்டவிரோதமானது என்று தெரிவித்துள்ளது. 2015 7/16 அதிவிசேட வர்த்தமானி பத்திரிகையின் 59 இலக்க கட்டளைக்கமைய இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் அல்லது இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் சைக்கிள் பாதுகாப்பு தலைக்கவசங்களுக்கு SLS 517 தரநிலைக்குரிய SLS தர சான்றிதழ் முத்திரை இருப்பது கட்டாயமாக்கப்பட்டது. இதற்கமைய கடந்த 27 நாடு முழுவதும் 98 சிறப்பு சோதனைகள் நடத்தப்பட்டதாகவும் இதன்போது SLS முத்திரை இல்லாத 431 மேற்பட்ட தலைக்கவசங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: சவுதி அரேபியாவின் எண்ணெய் வசதிகள் மீது மீண்டும் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈராக்கில் இருந்து ஏவப்பட்டு சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள எண்ணெய் வசதிகளை இலக்கு வைத்து புதிய ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த விரோத தாக்குதல்கள் சவுதி அரேபியாவின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகவும் அதன் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவும் இருப்பதாக அமீரக வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் சவுதி அரேபியாவுடன் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முழுமையான ஒற்றுமை தொடரும் என்றும் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவளிப்பதாகவும் அமைச்சகம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. அத்துடன் குவைத் மற்றும் ஜோர்தானில் ஈரான் நடத்திய விரோத தாக்குதல்களையும் ஐக்கிய அரபு அமீரகம் கடுமையாக கண்டித்துள்ளது. துபாயில் மக்கள் தொகை 47,41,000 உயர்வடைந்துள்ளது. இன்று வெளியிடப்பட்ட தகவலின்படி 2026 ஜூலை 30 நிலவரப்படி துபாயின் நிரந்தர குடியிருப்பாளர் மக்கள் தொகை 47,41,335 உயர்ந்துள்ளது. இது 2025 இறுதியில் இருந்த 45,80,000 ஒப்பிடுகையில் 161,335 அதிகரிப்பாகும். துபாயில் தினசரி 63,09,000 பேர் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 18.1 லட்சம் பேர் சுற்றுலா பயணிகள் ஆவர். டிஜிட்டல் துபாயின் நிகழ்நேர கண்காணிப்பு அமைப்பின் அடிப்படையில் இந்த தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிடையை கடக்க முயன்ற மேலும் 2 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் தாக்கப்பட்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு எதிராக மீண்டும் எச்சரிக்கையை விடுத்துள்ள ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அமெரிக்காவுக்கு உதவி செய்யும் எந்த நாடாக இருந்தாலும் அதற்கு கடுமையான பதிலடி வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தது. அந்த அறிக்கையில் ஹோர்முஸ் நீரிணையின் தெற்கு பகுதியில் பாதுகாப்பற்ற கப்பல் பாதை வழியாக செல்ல முயன்ற மேலும் 2 எண்ணெய் தாங்கி கப்பல்களில் வெடிப்பு ஏற்பட்டதாகவும் அவற்றில் ஒன்றில் கடுமையான தீ விபத்து ஏற்பட்டதைத் தொடர்ந்து 2 கப்பல்களும் உடனடியாக திரும்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக மத்தியஸ்த நாடான பாகிஸ்தான் உறுதிப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையிலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்வதாக பாகிஸ்தான் தெரிவிக்கின்றது. குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாகவும் பதற்றத்தை தணிக்கும் முயற்சிகள் குறித்தும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தாகிர் அன்ராபாவி தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தத்தை நோக்கமாக கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமெரிக்காவையும் ஈரானையும் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைத்து வர தன்னால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக பாகிஸ்தான் முன்னதாக தெரிவித்திருந்தது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் நீளம் தாண்டுதலில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதல் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் 8.09 மீட்டர் தூரம் தாண்டி வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். இதன் மூலம் 2022 பர்மிங்ஹாம் பொதுநலவாய போட்டிக்கு பிறகு தொடர்ச்சியாக 2வது முறையாக அவர் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். ஜமைக்காவின் தஜாஸ்கீல் 4வது சுற்றில் 8.15 மீட்டர் தாண்டி தங்கப்பதக்கத்தை வென்றார். ஸ்காட்லாந்தின் ஸ்டீபன் மெக்கன்சி 8.08 மீட்டர் தாண்டி வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982. 89.4 89.4 Tamil.

0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளிய மொழிய பாத்துட்டு இருக்க.
4: நெஞ்சி விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: For details, call 056-415-4242.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
4: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

தாங்க மாட்டேன் கஷ்டமுசா இது கழிச்சட இவன் லவ்ல கா.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் கிருஷ்ணாவுடன்.
1: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.

பண்ற சிவா, இது கிருபா பண்ற சிவா, இது டேமேஜ் பண்ற சிவா, இது ஐடியா பண்ற சிவா, இது அசான் பண்ற சிவா.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

0: கம்ஃபர்டபுள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சில் விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by Plots Nale Propshal Dane. For details call 056-415-4242.
6: You are listening to 89.4

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: நிறுத்துங்கடா. அவன் அவன் பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும். அட்வைஸ் பண்றதுக்கு
1: தம்பே தம்பே தம்பே, வாழ்க்கைனா வந்து போவோம் ஆயிரம் வம்பு, மனசுல ஏத்திக்கணும் தெம்பு, நான் சொல்றத நம்பு, நீ ஒன்ன நம்பு.

எங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தண்ணீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: பாய் அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.
1: सभी को शहनाज अख्तरी का नमस्कार. आइए छाया गीत में प्यार से प्यार करें.
2: मुझे इसकी परवाह नहीं.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லி கொடுத்தா?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கெட்டு கெட்டு பழகுன, கத்து கெட்டு இப்ப ஒன்னு திட்டி திக்குற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.